இமரேஸ் நீண்ட தூரத்திலிருந்து பந்தை வீசி முதல் கோலை புகுத்தினார். இதனைத் தொடர்ந்து போகாயோ சாக்கா ஆட்டத்தின் 96 நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி அணியின் வெற்றியை முடிவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இன்றைய வணக்க மின்னலில் செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம விறுவிறுப்பான சிறுசிறப்பான பாடல்களை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்ந்து கேட்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை பொழுதுங்க, அதனால இன்றைக்கு தான் பலருக்கும் ஓய்வு நாளாக இருக்கும். இன்றைக்கு தான் அஸ்வினி கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா நல்லா ஓய்வா எடுங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுதான் குறிப்பிடத்தக்கது. என்னதான் நீங்க அதிகமா தூங்கினாலும், சிலர் பாருங்களேன் அதிகமா எவ்வளவு தூங்கினாலும் பார்த்த மாட்டேங்குது, எவ்வளவு தூங்கினாலும் போதுமான அளவா இல்ல, எனக்கு இன்னும் தூக்கம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்வாங்க. இதற்கு காரணம் நம்ம எண்ணத்துல ஒரு அமைதியும் ஒரு தெளிவும் இல்லாததுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்குதான் ரொம்ப பிரபலமாக ஜர்னலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அறிமுகம் செய்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தூங்குவதற்கு முன்னதாகவோ அல்லது காலை எழுந்தவுடன் முதல் வேலையாகவோ ஜர்னலிங், உங்க மனசுல இருக்கிற விஷயங்களை எழுதுனீங்க தெளிவா அப்படின்னு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, அந்த ஒரு சூழல்ல உங்க மனசுக்கும் எண்ணத்திற்கும் நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும், நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுவரை முயற்சி செய்தது இல்ல அப்படின்னா இனிமே முயற்சி செய்து பாருங்க.

சரி, 18 வயது முதல் 30 வரையிலான மலேசிய இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்புங்க. ஏஐ உந்தோர் ஐயா திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதுமே 100,000 இளைஞர்களுக்கு முன்னணி செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளுக்கான 3 மாத இலவச சந்தா வழங்கப்படவிருக்கு. இதற்கு மலேசிய குடிமகனாக இருந்து 18 முதல் 30 வயதிற்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ராயா டிஜிட்டல் தளத்தில் வழங்கப்படும் நிர்ணயிக்கப்பட்ட பாடத்திட்டங்களை முடித்து அவற்றில் தேர்ச்சி பெறணும் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த திட்டம் August 31 முதல் தொடங்கியாச்சு. செயற்கை நுண்ணறிவு தொடர்பான அறிவையும் திறன்களையும் வளர்த்துக்கொள்ள நீங்க நினைச்சீங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பாச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ராயா டிஜிட்டல் அப்படின்ற செயலியோ அகப்பக்கத்தையோ இப்பவே தேடி பாருங்க. இதற்கான தகவல் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

பிருந்தா, நான் ஒன்னு சொல்லுவேன், எப்பயுமே ஆம்பளைங்க முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாத்திரம். நீ சொல்றதுக்கு நான் கைவனாயிட்டேன், அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

மை ஜேபிஜி, சாலையில விதி மீறல் நடக்கிறத பாத்திருக்கீங்களா? உதாரணமா சிவப்பு விளக்கை மீறது, இரட்டை கோட்டை கடந்து முந்துவது, வாகனம் ஓட்டும் போது கைபேசி பயன்படுத்துறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். இது போன்ற 9 முக்கியமான போக்குவரத்து விதி மீறல்களை மை ஜேபிஜி செயலியில இருக்கிற இ அடுவான் அட் ஜேபிஜி மூலமா பொதுமக்கள் புகார் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. புகார் அளிக்கும் போது சம்பந்தப்பட்ட விதி மீறல்களுக்கான புகைப்படம் அல்லது காணொலியை பதிவேற்றலாம். இருப்பிடத்தை கண்டறிய கைபேசியின் இருப்பிட வசதியும் இருக்கப்பட வேண்டும். அதாவது லொகேஷன் டேர்ன் ஆன் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லா விதி மீறல்களுக்கும் இந்த வசதி கிடையாது. சிவப்பு விளக்கை மீறுதல், இரட்டை கோட்டை கடத்தல், கைபேசி பயன்படுத்துதல், அவசர பாதையில் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட 9 குறிப்பிட்ட விதி மீறல்களுக்கு மட்டும்தான் இந்த புகார் வசதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலை பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அதனால இதனை மனதில் கொண்டு மற்றவர்களுடைய பாதுகாப்பையும் நம்ம முன்வைக்கணும் அப்படின்றது ஒரு சிறிய நினைவூட்டல்.

சரி, கோலாலம்பூர் மற்றும் சில பகுதிகளுக்கான அதிகாரப்பூர்வ முன்னறிவிப்புல, அதாவது முக்கியமாக மேட் மலேசிய அகப்பக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா, இந்த புகை மூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகை மூட்டம் அப்படின்றது இப்ப நம்ம எல்லாருமே கண்ணார பார்க்க முடியுது. என்ன பனி மூட்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது பனி இல்லைங்க, புகை அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால வெளியில் நடக்கும் இந்த நடவடிக்கைகளை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்றது ஒரு சிறிய நினைவூட்டல். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு தொண்டை வலி இருக்கும், அல்லது இந்த மாதிரியான சூழல்ல தான் தொண்டை சரியில்லாமல் இருக்கும், காய்ச்சல் வரும். இது எல்லாமே வெளியில் இருக்கிற காற்று மாசுபாடுனால தான். இந்த காற்று மாசுபாடை நாம எப்படி கடக்கலாம், அதிகமான தண்ணீர் குடிக்கணும், அதிகமான வெளி நடவடிக்கைகள் வைத்துக் கொள்ளக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு நினைவூட்டலாக நாங்கள் இப்போ நினைவுபடுத்துகிறோம்.

இன்றைய வணக்கம் மின்னல நிறைய தகவல் எல்லாம் கேட்டிருந்தோம். இந்த வேலையில உங்களுக்கு கேட்ட தகவல் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோங்க. சரி, இப்போ நாம சில நிறைவு பாடல்களை கேட்ட பிறகு 9 மணிக்கு மேல உங்களுக்காகவே பாபாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. அதனால பாபாஸ் நிகழ்ச்சியை செவிமடுக்க மறந்துடாதீங்க.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: குறைக்கடத்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மலேசியாவும் இந்தியாவும் கலந்துரையாடல். இந்தோனேசிய புகை மூட்டம், மலேசிய மாணவர்கள் பாதிக்கப்படவில்லை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் குறைக்கடத்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது உட்பட அத்துறையை தொழிலியல் பங்காளித்துவ நிலைக்கு கொண்டு செல்லும் முயற்சிகள் குறித்து விவாதித்தனர். இந்தியா புதுடெல்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டில் இருதரப்பு சந்திப்பின்போது இதுகுறித்து இருவரும் கலந்துரையாடினர். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதிலும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் மலேசியா கொண்டுள்ள கடப்பாட்டை நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் மீண்டும் வலியுறுத்தினார். சபா சரவாக்கில் குறிப்பாக B40 குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவச விமான டிக்கெட்டுகளை வழங்குவது குறித்து பரிசீலிக்கும் வகையில் பல்கலைக்கழகங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுமாறு உயர்கல்வி அமைச்சர் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி வலியுறுத்தினார். இந்த விவகாரம் குறித்து பரிசீலிக்குமாறு உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் கூறினார். மலேசிய பெண்களின் வெளிநாடுகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவது தொடர்பான விதிகளில் மேற்கொள்ளப்படும் திருத்தத்தை செயல்படுத்துவதற்கான அனைத்து செயல்முறைகளும் நிறைவடைந்ததும் அது நடைமுறைக்கு வரும் நாளை உள்துறை அமைச்சர் அறிவிக்கும். நடைமுறைக்கான நாளை பேரரசர் நிர்ணயித்துவிட்டதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசட்யோன் இஸ்மாயில் கூறினார். உள்துறை அமைச்சர் நிலையில் குடியுரிமை தொடர்பான ஆவணங்கள் மற்றும் விதிமுறைகளை தயாரிப்பது உள்ளிட்ட அனைத்து ஆயத்த பணிகளும் தற்போது நிறைவடைந்துள்ளதாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் தெரிவித்தார். மாணவர்கள், கல்வியாளர்கள், பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களும் 1971 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் அவுக்குவுக்கு மாற்றாக விரிவான புதிய சட்டத்தை வரைவதில் கருத்தில் கொள்ளப்படுவதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்தார். தற்போதைய மற்றும் எதிர்கால உயர்கல்வி தேவைகளை இச்சட்டம் கருத்தில் கொள்வதை உறுதி செய்ய அந்த அணுகுமுறை மிகவும் அவசியம் என அவர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில், இந்தோனேசியாவில் நிலவும் புகை மூட்டத்தால் மலேசிய மாணவர்கள் எவரும் உடல்நல சிக்கல்களை எதிர்நோக்கவில்லை என்று டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் கூறியுள்ளார். உயர்கல்வி அமைச்சர் இந்தோனேசிய மலேசிய கல்வி அலுவலகம் EMI மூலம் இந்தோனேசியாவில் பயிலும் மலேசிய மாணவர்களின் நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் இந்தோனேசியாவில் புகை மூட்டம் கடுமையாகி உள்ள வேளை சில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. சரவா, சரியான், லுபோ அந்து மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். அங்கு காற்று மாசு குறியீடு IPU 200க்கு கீழ் பதிவாகும் வரை அந்நிலை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை JPNS தெரிவித்தது. மலேசிய வானிலை ஆய்வுத்துறை சுற்றுச்சூழல் துறையின் காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை முறை APIMS ஆகியவற்றின் மூலம் IPU தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக JPNS அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கல்வியமைச்சர் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மாவுடன் இணைந்து புகை மூட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி பணியாளர்களுக்கு விரைவில் முகக்கவரிகளை விநியோகிக்க உள்ளதாக JPNS கூறியது. சரவா லாங் லேலாங்கில் வான் மருத்துவ சேவை FTS உளங்கூர்தியை உட்படுத்திய விபத்து தொடர்பான முழு விசாரணை மலேசிய பொது வான் செயலாக்க தரப்பு CAAM ஒப்படைக்கப்படும். அவ்விபத்து தொடர்பான முழு அறிக்கை வெளியிடப்படுவதற்கு முன்பாக பல்வேறு ஆருடங்களை பரப்புவது ஏற்புடையதன்று என மாநில போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ லீ கிம்ஷின் தெரிவித்தார். சபா சண்டகான் மாவட்டத்தில் 2025 தொடங்கி இவ்வாண்டு ஆகஸ்ட் வரை இணைய உள்ளடக்கம் தொடர்பான 714 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC தெரிவித்துள்ளது. அவற்றுள் 408 சமூக ஊடகங்கள் தொடர்பானவை என சண்டகான் நாடாளுமன்ற உறுப்பினர் விவியன் வாங் ஷெரி தெரிவித்தார். வயது, பின்னணி அல்லது இடம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் இணைய குற்றங்கள் அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே பாதுகாப்பான முறையில் இலக்கவியல் வளர்ச்சியின் பலன்களை பெறுவதில் எவரும் பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்ய பாதுகாப்பான இணைய இயக்கத்தை குறிப்பாக உட்புற பகுதி மக்களுக்கு விரிவுபடுத்துவது மிக அவசியம் என அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம், மதம், அரசர், 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: ஹோமஸ் நீரிணை விவகாரம் தொடர்பில் ஓமானில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என பஹ்ரைன் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையிலான அரசதந்திர உறவு மீண்டும் சுமூகமாகும் வரை அந்த இஸ்லாமிய குடியரசுடனான எந்தவொரு கூட்டத்திலும் பங்கேற்கப் போவதில்லை என பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சு கூறியது. அதேவேளை ஹோமஸ் நீரிணை எந்தவொரு பாகுபாடும் இன்றி திறந்துவிடப்பட வேண்டும் என மனமாவும் வலியுறுத்தியுள்ளது. இவ்வேளை ஓமானில் நடைபெறவிருக்கும் அக்கூட்டத்தில் அந்த வியூக நீர்ப்பாதையின் எதிர்காலம் குறித்தும் பன்னாட்டு எண்ணெய் எரிவாயு விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ள ராணுவ தளம் மீது திருகுருதி ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஏமனின் ஹுதி படைகள் தெரிவித்துள்ளன. ஷரூரா ராணுவ முகாமின் ஆயுத கிடங்கு மீதும் கட்டளை கட்டுப்பாட்டு மையங்கள் மீதும் இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹுதி கூறியது. தனது நாட்டின் மீதும் மக்கள் மீதும் மேற்கொள்ளப்படும் அத்துமீறல்களுக்கு எதிராக இந்நடவடிக்கையை மேற்கொண்டதாக அந்த கிளர்ச்சி படை கூறியது. எனினும் இத்தாக்குதல் எப்போது நடத்தப்பட்டது என குறிப்பிடப்படவில்லை. ஈரானிய ஆதரவு ஹுதி படைகளுக்கும் ரியாத் ஆதரவிலான ஏமனிய அரசாங்க படைகளுக்கும் இடையே இவ்வாரம் மோதல் வலுத்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 70 உயிரிழந்தனர். அதில் குறைந்தது 60 பேர் காயமடைந்தனர். குளிர்காலம் நெருங்கி வரும் நிலையில் யுக்ரைன் மீதான தாக்குதல்களை மோஸ்கோ இரட்டிப்பாக்கியுள்ளது. போர் தொடங்கி 5 ஆகும் நிலையில் ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது தொடர்பில் நட்பு நாடுகள் எதிர்வினையாற்ற வேண்டும் என யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக அமெரிக்க பேராளர்கள் கடந்த வாரம் மோஸ்கோவிற்கும் கியேவிற்கும் வருகையளித்தபோதும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் எந்தவொரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை என அறிவித்துள்ளனர். சிலி அரோகானியா பகுதியில் உள்ள பராமரிப்பகம் ஒன்றில் ஏற்பட்ட தீயில் மூத்த குடிமக்கள் 16 பேர் உயிரிழந்தனர். வெள்ளிக்கிழமை இரவு ஏற்பட்ட தீ மறுநாள் காலையில் அணைக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் உயிருடன் மீட்கப்பட்டவர்கள் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இவ்வேளை செயலாக்க தரப்பினர் தீ விபத்துக்கான காரணத்தை கண்டறியும் வகையில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவத்தில் 3 தரப்பிற்கு தொடர்பிருக்கலாம் என்ற கூற்றையும் மறுப்பதற்கில்லை என அவர்கள் தெரிவித்தனர். அந்த பராமரிப்பகம் ஏற்கனவே விதிமுறையை மீறியுள்ளதும் 2019 பல்வேறு நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வந்துள்ளதும் தெரியவந்துள்ளது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக். சண்டர்லாந்தை 2-0 என வீழ்த்திய ஆர்சனல் முழுமையான லீக் தொடக்கத்தை பதிவு செய்துள்ளது. அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் புரூனோ கிமாரேஸ் நீண்ட தூரத்திலிருந்து முதல் கோலை புகுத்தினார். இதனைத் தொடர்ந்து போகாயோ சாக்கா ஆட்டத்தின் 96 நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி அணியின் வெற்றியை முடிவு செய்தார். இதன் மூலம் தி கன்னர்ஸ் அணி தற்போது 4 ஆட்டங்களின் வழி 12 புள்ளிகளுடன் லீக் பட்டியலில் முன்னிலையில் உள்ளது. குறைக்கடத்தி துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மலேசியாவும் இந்தியாவும் கலந்துரையாடல். இந்தோனேசிய புகைமூட்டம், மலேசிய மாணவர்கள் பாதிக்கப்படவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு, மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னலமில் பாபாஸ் அண்ட் யூ.
2: நன்றிங்க அஸ்வினி. வணக்கம் நேர்களை, பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அண்ட் நிகழ்ச்சியில மீண்டும் நாம் சந்திக்கின்றோம். வழக்கம் போலதான் இந்த வார நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க 8 புத்தமுதிய பாடல்கள் அணிவகுத்து பட்டியல காத்துக்கிட்டு இருக்குங்க. கடந்த வார நிகழ்ச்சியில் இந்த பாடலுக்கு அமோக வரவேற்பா இருந்துச்சுல. இந்த வாரம் 8 பாடல்களின் நிலவரங்கள் எப்படி அமைய போது நம்ம நிகழ்ச்சியில பொறுத்திருந்து பார்க்கலாம். சிலர் வந்து விடுமுறையில தான் இருக்காங்க. 16 செப்டம்பர் மலேசிய தினம் அப்படின்றதுனால அந்த இடையில பார்த்தோம்னா 2 நாட்கள் இருக்கு. சரி, அந்த 2 நாட்கள் நம்ம விடுமுறை எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி பல மலேசியர்கள் விடுமுறை எடுத்து விடுமுறையில இருக்காங்க. அப்புறம் சில வீடுகள்ல கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் இன்றைக்கு ஆலயங்களிலும் கூட. காரணம், நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, அதனால வந்து இன்றைக்கு அந்த பரபரப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். அதற்கு முன்பாக தொடக்கமா 8 நிலையில் இருக்கும் பாடல் இந்த வார நிகழ்ச்சி தொடக்கி வைக்க வருது. என்ன பாடல் கேட்டுட்டு வருவோம்.
3: 8 நிலை

சாயபியன் கர் ஸ்ருதி ஹாசன் பாடியிருந்த பவழமல்லி இந்த வார நிகழ்ச்சியில எட்டாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபா சிந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். சரிங்க, பாபாஸ் பொருட்கள் நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளராக இருந்தா பாபாஸ் பொருட்களின் பேக்கெட்டின் பின்புறம் பார்த்தோம்னா கியூஆர் கோட் இருக்குங்க. அந்த கியூஆர் கோட் கொண்டு சமையலுக்கான செய்முறையும் விளக்கப்பட்டிருக்கு, பார்த்து தெரிந்துக்குங்க. நம்ம நிகழ்ச்சியில காலை 10 மணி வரைக்கும் என்னென்ன பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வாங்க முன்னோட்டமா கேட்க

0: இந்த மாதிரியான பாடல்கள் சமீபத்துல நம்ம அதிகமா கேட்டு ரசிக்கிற முணுமுணுக்கிற புத்தமுதிய பாடல்கள் அப்படின்றதுனால எந்த பாடல் எந்த நிலையில இருக்கு அப்படின்றத 10 மணி வரைக்கும் இணைந்திருந்து கேளுங்க. அடுத்த நிலையில் 7ஆம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, இப்ப கேட்கலாம்.
1: 7ஆம் நிலையில்

0: மீசை முறுக்கு இரண்டு படத்துக்காக கோவிந்தம்மா இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். இப்ப பாபாஸின் பொருட்கள் எடுத்துக்கிட்டா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இப்ப காலையில பசியால் செய்வதற்கு பாபாஸின் நிறைய பொருட்கள் இருக்கின்றன. பாபாஸின் உப்புமா மிக்ஸ் இருக்கு, பாபாஸின் ரவா தோசை மிக்ஸ் இருக்கு, பாபாஸின் இடியப்ப மாவு இருக்கு. இந்த மாதிரி காலையில பசியார் செய்யறதுக்கு நிறைய யோசனைகள்லாம் இருக்கும். வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறுல வீட்டுல எல்லோருமே இருக்கும் போது என்ன பசியார் நம்ம வீட்டுல செய்ய போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது பாபாஸின் பொருட்கள் இருக்கும் போது என்ன கவலை நமக்கு? பிடிச்சமான ஆரோக்கியமான பசியாரிய பாபாஸின் பொருட்களை கொண்டு நம்ம வீட்டுல செய்யலாம். அதனால இந்த பாபாஸின் ரவா தோசை மிக்ஸா இருக்கட்டும், உப்புமா மிக்ஸாக இருக்கட்டும், இடியப்ப மாவாக இருக்கட்டும், இப்ப பாபாஸின் கேழ்வரகு மாவுலாம் இருக்கு, கொஞ்சம் கூடுதலா நீங்க வாங்கி வைத்துக்கலாம். காலையில பசியார டான் சீக்கிரமா செய்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தேநீர் காஃபி இருந்தாலே போதும், அன்றைய நாள் பூர்த்தி அடைந்தது போல இருக்கும் நமக்கு, இல்லையா? நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஆறாம் நிலையில இருக்கும் பாடல் வருது. வாங்க என்ன பாடல்னு கேட்கலாம்.
1: ஆறாம் நிலையம்

0: அனிருத் பாடி இருந்த இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில ஆறாம் நிலைக்கு வந்திருக்குங்க. ஜெயிலோ இரண்டு படத்துக்காக அந்த பாடலை நம்ம கேட்டிருந்தோம். பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாங்க அந்த காரம் பக்கமே போக மாட்டோங்க, எங்களுக்கும் காரத்திற்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சமையல் இருக்கின்றது. அந்த சமையல் செய்தா காரம் பக்கமே நீங்க போக வேண்டாங்க, அது சாப்பிட்டாலே அவ்வளவு சுவையா இருக்கும். இதற்காக பார்த்தோம்னா பாபாஸ் நிறுவனம் குருமா மிக்ஸ் தயாரித்து இதற்கு முன்பு கொடுத்திருந்தாங்க. பல்வேறு அளவுகள்ல இந்த பாபாஸின் குருமா மிக்ஸ் விற்கப்படுகின்றது. 25 கிராம், 125 கிராம், 250 கிராம், 1 கிலோ, 3 கிலோ, பெரிய அளவுகள் எல்லாம் இருக்குங்க. அதிகமான காய்கறிகள் மட்டும் சேர்த்து குருமா வைத்தாலே அவ்வளவு சுவையா இருக்கும். இல்லங்க, கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்கலாம்னா அசைவமா கொஞ்சமா கோழி சேர்த்து சமைத்தாலும் அது இன்னும் ஒரு கூடுதல் சுவை உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. சரி, என்ன நம்ம சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டுல குருமா வைங்க, காய்கறிகள் வைத்து ஒரு குருமா செய்து கொடுங்க, அப்படி இல்லைன்னா அசைவமா கொஞ்சோண்டு கோழி சேர்த்துக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் எல்லோரும் வீட்டில் இருக்கும் போது சுவைத்து சாப்பிடுவாங்க. அப்படி சமையல்ல எங்களுக்கு கொஞ்சம் காரம் இருக்கணும்னு நினைத்தீங்கன்னா குருமாவுக்கு கொஞ்சமா ஏதாவது ஒரு சம்பால் வைத்துக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. அந்த சம்பாலுக்கு நீங்க பாபாசின் மிளகாய்த்தூளை பயன்படுத்தலாம். அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில ஐந்தாம் நிலையில இருக்கும் பாடல் வருது. இந்த பாடல் இந்த வாரப்பட்டியலுக்கு புது உறவா வந்திருக்கு. என்ன பாடல்? இப்ப கேட்கலாம்.
1: ஐந்தாம் நிலையம்

0: ரசகுல்லா இந்த வார நிகழ்ச்சியில ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்கு. ஹாய் படத்துக்காக அனிருத் அந்த பாடலை பாடியிருந்தாரு. ஆரம்பத்துல சொல்லியிருந்தது போல இந்த பாடல் இந்த வார பட்டியலுக்கு புது வரவு இடம்பெற்ற முதல் வாரத்துல இந்த பாடல் ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அன்யூ நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையில இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப பாபாஸ் பொருட்களை இணையம் வழியா ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கலாம். மேல் விவரங்களுக்கு www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை வாங்குங்க. நம்ம நிகழ்ச்சியில் இந்த பாடலை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ல. ஏன்னா கடந்த வாரம் நிகழ்ச்சியில முதல் நிலைக்கு வந்துச்சு. அப்ப இந்த வாரம் நிகழ்ச்சியில எந்த நிலையில இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்ததா நான்காம் நிலையில் இருக்கும் பாடல் வருது. ஒரு உபரி தகவல் சொல்றதா இருந்தா இந்த பாடலும் இந்த வார பட்டியலுக்கு புது வரவு தான். கேளுங்க.
1: நான்காம் நிலையில்

ரதிமா, சாய் அபியன்கர் மற்றும் சாய் ஸ்மிருதி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில நான்காம் நிலைக்கு வந்திருக்கு. நம்ம நிகழ்ச்சியில இந்த வாரப்பட்டியல ஐந்து மற்றும் நான்காம் நிலைகளில் இடம்பெற்ற இரண்டு பாடல்களுமே இந்த வாரப்பட்டியல புதுவரவாதாங்க.

0: பாபா சித்தி நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால அதற்கான ஏற்பாடுகள், விநாயகர் சதுர்த்தியை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் ரொம்ப பலமா நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம வீடு தொடங்கி ஆலயங்கள், பிறகு வந்து இந்த வியாபாரம் எல்லாம் செய்யணும்ல, கடைகளா இருக்கட்டும், சிறப்பு வழிபாடுகள், பிரார்த்தனைகள் எல்லாம் நடைபெறும். இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய வழிபாடு தொடங்கி சமையல் வரைக்கும், ஏன்னா நிறைய பேர் சைவமா இருப்பாங்கல்ல, சமையல் வரைக்கும் உங்களுக்காக இருக்கின்றது பாபாசின் பொருட்கள். கூடுதலா இந்த மாதிரி இனிப்பு பலகாரம் செய்யறதுக்கு உங்களுக்காக பாபாசின் கேசரி மிக்ஸ் இருக்கு, பாபாசின் பாயாச மிக்ஸ் இருக்கு. உங்களின் தேவைக்கேற்ப பாபாஸ் பொருட்களை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கி பயன்படுத்துங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியில் உங்களின் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஈடேறட்டும். சரிங்களா, உச்சகட்ட பகுதிக்கு நம்ம நுழைகிறோம். முதல் மூன்று நிலைகள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டுமே மீதம் இருக்கிறதுனால என்னென்ன பாடல்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு தானே. வாங்க, இந்த வார நிகழ்ச்சியில மூன்றாம் நிலைக்கு என்ன பாடல் வந்திருக்குன்னு கேட்கலாம்.
1: மூன்றாம் நிலை

0: சாயபியன் கர் பாடி இருந்த இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில மூன்றாம் நிலைக்கு வந்திருக்கு. கொஞ்சமா நம்ம நிகழ்ச்சியில எட்டி பார்த்தா இன்றைக்கு இடம்பெறும் பெரும்பாலான பாடல்கள் வந்து அனிருத் சாயபியன் கர் தான் பாடியிருக்காங்க. அப்பனா என்ன தெரியுது, தமிழ் சினிமால இப்ப வரக்கூடிய புத்தமுதிய பாடல்கள் இந்த இரண்டு இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் தான் ஆக்கிரமிப்பு செய்துகிட்டு இருக்காங்க, அனிருத் மற்றும் சாயபியன் கர். சரி, என்னதான் இருந்தாலும் வரக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சாலே போதும், உண்மையா இல்லையா? பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸ் வாடிக்கையாளர்களை, நீங்க பாபாஸ் பொருட்களை அதிகமா வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா? வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டுல பாபாஸ் பொருட்களை நாங்க வாங்கி வைத்துக்குவோம் அப்படின்றீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்சமான அனைத்து பாபாஸ் தயாரிப்புகளையும் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாபாஸின் மசாலைத்தூள் வகைகள், கறி பவுடர்ஸ், இந்த ஸ்பைசஸ், பாபாஸின் மாவு வகையான பொருட்கள், இப்படியாக பாபாஸின் எல்லா தயாரிப்புகளையும் இப்ப நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். சிறந்த டீல்ஸ், சிறந்த வேல்யூ, வீட்டிற்கு டெலிவரி. இப்போதே www.babas.com.my www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை அங்க தேர்வு பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, வாங்குங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்கள் உங்கள் வீடு தேடியே வரும். பாபாஸ், உங்கள் வீட்டு சமையலின் நம்பிக்கையான சுவை. நம்ம நிகழ்ச்சியில இந்த வாரம் இரண்டாம் நிலைக்கு என்ன பாடலுங்க வந்திருக்கு, இப்ப வாங்க கேக்கலாம்.
1: இரண்டாம் நிலையில்

ஹேங்ஓவர் அனிருத் பாடியிருந்த இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில இரண்டாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸின் மிளகாய் தூள் பார்த்தோம்னா 6 அளவுகள்ல கிடைக்கின்றது. அதே போல பாபாஸின் மஞ்சள் தூள் 6 அளவுகளிலும் பாபாஸின் மல்லித்தூள் 4 அளவுகளிலும் கிடைக்கின்றன. கூடவே பாபாஸின் சீரகத்தூள், பாபாஸின் சோம்புத்தூள், பாபாஸின் வெள்ளி மிளகுத்தூள், பாபாஸின் கருப்பு மிளகுத்தூள் இதெல்லாம் கடைகள்ல கொஞ்சம் அதிகமா விற்பனையாகும் பாபாஸ் பொருட்களில் அடங்கும். இந்த பெப்பர் பவுடர் உலகம் முழுக்க அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கான தேவை வந்து உலகம் முழுக்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பாபாஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் பயிர் விளையும் நாடுகளுக்கு சென்று தரமானவற்றை தேர்ந்தெடுத்து நம் நாட்டிற்கு கொண்டுட்டு வந்து சுத்தம் செய்து அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு மிக சுத்தமான முறையில் எந்த ஒரு கலவையும் இன்றி பொருட்களாக தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, ஒன்று, இந்த மூலப்பொருட்கள்லாம் நம்ம தேடி வறுத்து அரைத்து அதுக்கப்புறமா பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இல்ல. இரண்டாவது, நம்மளோட சமையல்ல ரொம்ப எளிதாக்குகின்றது. பாபாஸின் பொருட்கள் கூடுதல் சுவையை கொடுக்கின்றது. சரிங்க, இப்பதான் வானொலி பக்கமா நீங்க வந்திருக்கீங்களா, சில பாடல்களை கேட்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. எட்டாம் நிலை தொடங்கி இந்த வார நிகழ்ச்சியில இரண்டாம் நிலை வரை இடம்பெற்ற பாடல்களின் கண்ணோட்டத்தை முதல்ல கொண்டுட்டு வரோம். அதை நீங்க கேட்டுட்டு வாங்க.

இது வரைக்கும் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு நம்ம ரசிச்சிருந்தோம் தானே. மீதம் இருக்கிறது ஒரே ஒரு பாடல். இந்த வாரத்தின் சிறந்த பாடல் இப்ப வருது. அதற்கு முன்பாக ஒரு இடைவெளி காத்துக்கிட்டு இருக்கு. இடைவெளிக்கு பிறகு இந்த வாரத்தின் சிறந்த பாடலை கொண்டுட்டு வரோம்.

0: பாபா
1: தரத்துல உயர்த்தரம் யாரு சுவைய மந்திரம் பாரு
2: தலைமுறை தாண்டி சுவைக்குதா
3: முதல் நிலையம்.

மீண்டும் இதே பாடல் இந்த வார நிகழ்ச்சியில சிறந்த பாடலா வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நம்ம என்ன பசியார் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஏன் நீங்க வீட்டுல உப்புமா செய்யக்கூடாது? ஏன்னா பாபாசுடைய உப்புமா மிக்ஸ் 450 கிராம் அளவில் சந்தைகளில் விற்கப்படுகின்றது. பாபாசுடைய உப்புமா மிக்ஸ் கொண்டு நம்புங்க, வீட்டுல உப்புமா செய்வது அவ்வளோ எளிது. இதுல ஒரு பேக்கெட் எடுத்துக்கங்க, அப்புறம் அடுப்பில் சட்டியை வைத்து ஒரு தேவையான அளவு நீர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா கொதிக்கும் நீரில் 450 கிராம் பாபாசின் உப்புமா மிக்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே மெது மெதுவா கொட்டி ஒரு 7-10 நிமிடத்திற்கு கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு நெய் விட்டு கிளறி பரிமாறலாம். பாருங்க எவ்வளவு எளிதா பாபாசின் உப்புமா மிக்ஸ் கொண்டு நம்ம வீட்டுல உப்புமா செய்திருக்கோம். கூடவே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தேநீர், ஒரு காஃபி இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பொழுது அப்படியே அமர்ந்துகிட்டு தொலைக்காட்சியில நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கூட பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளவு நல்லா இருக்குங்க. எப்போதுமே நம்மளோட சமையல்ல மன திருப்தியை கொடுக்கின்றது பாபாசின் பொருட்கள். இந்த மாதிரி பாபாசின் சில பொருட்கள்லாம் கொஞ்சம் அதிகமாவே வாங்கி வைத்துக்கலாம். இப்ப பாபாசின் உப்புமா மிக்ஸ் தேவைப்படும் போது சீக்கிரமா ஏதாவது நம்ம சமைத்து சாப்பிடுறதா இருந்தா நிச்சயமா அந்த பாபாசின் உப்புமா மிக்ஸ்ல நமக்கு தேர்வாக இருக்கும். பாபாசின் ரவா தோசை மிக்ஸ், பாபாசின் இடியப்ப மாவு, கேழ்வரகு மாவு இதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் பேக்கெட்லாம் நம்ம வீட்டுல வாங்கி வைத்துக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில இந்த பாடலை தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க. காரணம் என்னன்னா, இந்த வார்த்தையின் சிறந்த பாடலா இந்த பாடல் மீண்டும் தேர்வு பெற்றிருக்கு. அதனாலே நம்ம நிகழ்ச்சியில இந்த பாடலை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். 8 பாடல்களை கேட்டு முடிச்சாச்சு. வழக்கம் போலதாங்க, பாருங்க நேரம் நமக்கு கூடுதலா இருக்கு. ஒரு போனஸ் பாடல் கேட்கலாமா? போனஸ் பாடல் இல்லாம நம்ம நிகழ்ச்சி இருந்திருக்கா? நீங்க சொல்லுங்க, வாங்க இப்ப கேட்கலாம்.

0: போனஸ் பாடலையும் கேட்டிருந்தாங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸின் கேசரி மிக்ஸ் பற்றி பேசலாமா? சுட சுட ஒரு கேசரி சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். 450 கிராம் அளவில் பாபாஸின் கேசரி மிக்ஸ் சந்தைகள்ல அவ்வளவு சுறுசுறுப்பா விற்பனையில இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? இந்த பேக்கெட்டின் பின்புறம் பார்த்தோம்னா பாபாசுடைய ஒவ்வொரு பொருளும் அந்த பொருளை கொண்டு எப்படி சமைக்கணும் அப்படின்ற சமையலுக்கான செய்முறை பார்த்தோம்னா அச்சிடப்பட்டிருக்கும். இப்ப பாபாசுடைய கேசரி மிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், பேக்கெட்டின் பின்புறம் வந்து அச்சிடப்பட்டிருக்கு எப்படி சமைக்கணும் அப்படின்னு. ஆனா அது வீட்டுல பாபாஸ் பொருட்களை கொண்டு இந்த கேசரி செய்வங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும் அப்படின்னு. கொதிக்கும் நேரில் இந்த பாபாஸின் கேசரி மிக்ஸ கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுங்க. ஏற்கனவே ஒரு 2-4 நிமிடம் நல்லா அடுப்புல கிளறி அதுக்கப்புறமா தேவையான அளவு நெய் விடுங்க. பாபாஸின் கேசரி மிக்ஸ கொண்டு நம்ம கேசரி செய்திருக்கோம், ரொம்ப இனிப்பா இருக்காது. இதுல போதுமான அளவு சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க சர்க்கரை எல்லாம் சேர்த்துக்க வேணாம். தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா அல்லது மிதமான சூட்டில் நீங்க சாப்பிடலாம். கூட ஒரு காஃபி டீ இருந்தா அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை பக்கத்துல அன்புக்குரிய ஒரு அழைத்து உட்கார வச்சு பேசுங்க. பேசிக்கிட்டு அதெல்லாம் சாப்பிடும் போது வாழ்க்கையில அதை விட கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வேற என்ன இருக்கு, உண்மைதானே? நாளைக்கு வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தியை வரவேற்க போறோம். அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கூடவே இந்த காலகட்டங்கள்ல நமக்கு அதிகமா வீட்டுல சமையல் நடக்கும். உங்களின் சமையலுக்கு இருக்கவே இருக்கின்றது பாபாஸின் பொருட்கள். உங்கள் தேவைக்கேற்ப இந்த விநாயகர் சதுர்த்தியில பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. பாபாஸ் பொருட்களை தொடர்ந்து வாங்கி பயன்படுத்தி நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை இந்த தளத்தை பயன்படுத்தி நன்றியினை தெரிவித்துக் கொள்றாங்க. நீங்க கொடுக்கற வற்றாத ஆதரவுக்கு இன்னும் நம்பிக்கையான தரமான பொருட்களை எப்போதுமே வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வார நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவை கொடுக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல 10 மணி தொடங்கி உங்களை சந்திக்க நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறமா நம்ம பேசலாம். இந்த வாரம் வழங்கும் பாபாஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவை கொடுக்கலாம். நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: மினல் எஃப்எம் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.

இன்றைய வணக்க மின்னல் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான தகவல்கள் பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக இளமை உல்லாசத்தில் உங்களோட பேச ரவீந்திரம் அவளோடு காத்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியும் பாடல்களையும் கேட்டு ரசிக்க மறந்துடாதீங்க. இப்ப நான் கிளம்புறேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இந்தியா புதுடில்லியில் நடைபெறும் 18ஆம் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தேசிய உரையை ஆற்றுவார் என அட்டவணையிடப்பட்டுள்ளது. அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கிய எதிர்காலம் எனும் தலைப்பில் அவரது உரை அமைந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவாலலம்பூர் மாநகர மன்றம் 2026 குவாலலம்பூர் இரவு சந்தை பெருவிழாவின் வழி சிறுகடைக்காரர்களுக்கு உதவும் முனைப்பை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இம்முனைப்பு நகர்ப்புற ஏழ்மை நிலையை களைவதில் அரசாங்கத்திற்கு துணை புரியும் என கூட்டரசு பிரதேச பிரதமர் துறையமைச்சர் ஹெனாயூ தெரிவித்தார். அதேவேளை இது தலைநகர் முழுவதும் இரவு சந்தை நடவடிக்கைகளை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்யும் என்றார் அவர். சரவா சரியானிலும் லுபோ அந்து பகுதியிலும் காற்றின் தர குறியீடு 200க்கு கீழ் வரும் வரை பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும். இதர 12 மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளும் நாளை தொடங்கி வழக்கம்போல் இயங்கும் என மாநில கல்வித்துறை JPNS தெரிவித்துள்ளது. இதனையடுத்து கல்வி அமைச்சர் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மாவுடன் இணைந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் முகக்கவரியை பகிர்ந்தளிக்கும். மேற்காசியா மோதலில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பை செயல்படுமாறு சீன அதிபர் ஜீ ஜின்பிங் வலியுறுத்தினார். இந்த முனைப்பில் சீனா இதர பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்படும் என்று அவர் கூறினார். இந்தியா புதுடெல்லியில் நடைபெறும் 18ஆவது பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டில் ஆற்றிய உரையில் இந்த கருத்தை அவர் முன்வைத்தார். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வெளியிடப்பட்ட பிரகடனத்தை பாலஸ்தீனம் வரவேற்றது. அதனுடன் அந்நாட்டு மக்களின் உரிமை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் அந்த 11 உறுப்பு நாடுகளை கொண்ட கூட்டமைப்பின் நிலைப்பாட்டை பாராட்டுவதாக பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சர் அறிக்கையில் தெரிவித்தது. விளையாட்டு லாலிகா. ரியால் மேட்ரிட் ராயா வலக்கானோவை 4-1 என வீழ்த்தியது. ரியால் மேட்ரிட்டுக்கான முதல் கோலை பெனால்டி வாயிலாக கிளியான் பாப்பே பெற்றுத்தந்த வேளை மற்றொரு கோலை அவர் 91ஆம் நிமிடத்தில் அடித்தார். மேலும் இரு கோல்களை அல்வாரோ கரேராஸ் 17ஆம் நிமிடத்திலும் ஜூட் பெலிங்ஹாம் 35ஆம் நிமிடத்திலும் அடித்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பாடல்களையும் கேட்கிறோம். அப்புறம் அமுதே தமிழே வாராந்திர இலக்கிய தொகுப்பும் இந்த வார நிகழ்ச்சியில 11 மணிக்கான செய்திகளுக்கு அப்புறமா 11:15 காதுகிட்டு இருக்கு, அதையும் கேட்க மறந்துட கூடாது. அப்புறம் உங்க வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் எப்படி இருக்கு? வழக்கமா மற்ற நாட்களை காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமை நாளை வீட்டுல தடபுடலா சமையல்லாம் நடக்கும். நம்ம எதிர்பார்க்காத சமையல், சாப்பிடாத சில உணவுகள்லாம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வீட்டுல சமைப்பாங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டே நம்ம நிகழ்ச்சி கேளுங்க.

ஒரு பேரு வரலாறு பாடலை கேட்டிருந்தோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க நீங்க போக போறீங்க? பெரும்பாலும் வார இறுதி நாட்கள்னாலே நம்ம வெளியிலதான் இருப்போம். அப்பதான் நண்பர்களை பார்க்க போவோம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, எங்கேயாவது சுற்றி பார்க்க போறது. ஆனா இப்பெல்லாம் வந்து பாருங்க, வெளியில போறதா இருந்தாலே ரொம்ப யோசிக்கிறதா இருக்கு. சுவாசிக்கும் போதே கஷ்டப்பட்டு சுவாசிக்கிற மாதிரி இருக்கு வெளியில இப்ப, உண்மையா இல்லையா? ஆனா சில பகுதிகளில் இந்த காற்றின் தரம் மேம்படுறது பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சில பகுதிகளில் மழையா இருக்கு அப்படின்றதுனால. இருந்தாலும் பெரும்பாலான இடங்கள்ல பகுதிகளில் பார்த்தோம்னா இந்த காற்று தூய்மை கேட்டின் தரம் வந்து ஆரோக்கியமற்ற ஒரு நிலையில தான் பதிவு செய்யப்படுது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நீங்க வெளியில போகாதீங்க அப்படின்னு நாங்க சொல்லல. உங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் நீங்க வெளியில போங்க, அப்படி இல்லைன்னா முடிந்த அளவுக்கு வீட்டுல இருப்போம். மீண்டும் இந்த சுவாச கவசம் அணிகிற ஒரு சூழலுக்கு நம்ம வந்திருக்கோம் பாருங்க. கோவிட் தான் வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்தது சுவாச கவசம், இப்ப இந்த ஒரு சூழலும் கொடுத்திருக்கு. இருந்தாலும் நம்மளோட ஆரோக்கியம் அப்படின்றது முக்கியம் இல்ல, அதனால வெளியில போகும்போது சுவாச கவசம் இருந்துச்சுன்னா நீங்க சுவாச கவசம் அணிந்துக்கங்க. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா N95 சுவாச கவசம் முடிந்தா அது நீங்க அணிந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காற்று தூய்மை கேடு அப்படின்னு சொல்லும் போது காற்றுல வந்து நமக்கு தெரியாத துகள்கள்லாம் இருக்கும். அது ஏற்குறிய ஒரு 95 விழுக்காடை வந்து தடுப்பதாக இந்த N95 சுவாச கவசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்பு இருந்தா அதை நீங்க அணிந்துட்டு போங்க சரிங்களா? கார்த்திக் மற்றும் மகத்தி பாடி இருக்கும் பாடல் வருது, இப்ப கேட்கலாம்.

0: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்
1: லிங்கம். இப்போ நல்ல நேரம் எடுத்துக்கிட்டா மகாலிங்கம் ஆத்மமா?
2: எண்ணெய் குளியல் மட்டுமல்ல, சமையலுக்கும் உகந்தது.
1: அதிச்சுக்க முடியுமா?
2: இப்படி பாராட்டுடன்
3: மகாலிங்கம்மா
4: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
5: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
6: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
7: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
6: ஒரு மணி நேரமா இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க.
7: வடக்கமா சொல்றது தானே? ஆ வர வர
6: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
7: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன
6: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
7: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி
6: என்னாச்சு என்னாச்சு?
7: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
6: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
7: அஞ்சு நிமிஷமா?
6: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
4: இப்படிக்கு
6: மின்னல் எஃப்எம்
0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
8: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
8: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
8: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
9: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலகம்.

அசல் குழந்தை அந்த பாடலை பாடி இருந்தாரு. சரிங்க, இன்றைக்கு பெரியவர்கள் நம்ம வீட்டுல சமையல் அறைக்கு ஒரு விடுமுறை கொடுக்கற ஒரு நாள். இது கொஞ்சம் நகைச்சுவையா சொல்றதா இருந்தா, நம்ம வீட்டுல இருக்கிற குட்டீஸ் இந்த குழந்தைகள் வந்து சமையல் அறையை கைப்பற்றும் நாள்னு சொல்லி இன்றைக்கு ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளை சமைக்க சொல்லி ஊக்குவிப்பதற்காக இந்த ஒரு நாள் வருது. இப்ப பெற்றோர் தான் ஒவ்வொரு நாளும் சமைக்கிறாங்க. சில வீடுகள் அம்மா சமைக்கிறாங்க, சில வீடுகள் அப்பா சமைக்கிறாரு. இன்று ஒரு நாள் மட்டும் சமையல் அறையில நம்ம முதலாளி யாருன்னு பார்த்தோம்னா நம்ம குட்டீஸ் தாங்க. இது வந்து மேற்கத்திய நாடுகள் இந்த நாள் அப்படி கொண்டாடுறாங்க. காலை தொடங்கி இரவு வரைக்கும் வீட்டுல என்ன சமைக்கணும், எப்படி அதோட சுவை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளே முடிவு பண்ணலாமா. இந்த அடுப்பு, இந்த நெருப்பு, அடுப்பு நெருப்பு எப்படி அமைது பாருங்க கணக்கா. சரி, அடுப்பு நெருப்பு மத்ததெல்லாம் இந்த பாதுகாப்பு அம்சங்கள்லாம் பெற்றோர்கள் பாத்துக்குவாங்களாம். இந்த சமையல்ல என்ன பொருள் சேர்க்கணும், எப்படி சமைக்கணும் அப்படின்றத குழந்தைகள் தான் பாத்துக்குவாங்களாம். இது என்னன்னா, உணவு சமைக்கிறதை விட குழந்தைகள் வந்து சமையல் அறைக்குள் இறங்கும் போது நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதன் அளவு, பொறுமை, சுத்தம், கூடவே பொறுப்பு அப்படின்றது, இதெல்லாம் வந்து சின்ன வயசுல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த ஒரு நாளை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. பாருங்க, இன்றைக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க போறோம். உங்க வீட்டுல இருக்கிற குட்டீஸ் குழந்தைகள்ல யார சமைக்க சொல்லலாம்? ஐயோ ரவீன், அவங்க சமைக்கிறதுக்கு நாங்களே சமைச்சிருவோம் சொல்றீங்களா? புரியுதுங்க. ஆனா சில வீடுகள்ல பார்த்தோம்னா உண்மைக்குமே குழந்தைகள் அவங்க பார்க்கிற, அவங்க இந்த இணையதளங்கள் குறிப்பா இந்த யூடியூப்ல பார்க்கிற சமையல் குறிப்புகள்லாம் வந்து நமக்கே மீசல் இருக்கும். நமக்கே தெரியாத உணவுகள்லாம் வீட்டுல சமைக்க சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் பகீர்னு இருக்கும். ஐயோ, இந்த சமையலா எப்படிங்க நான் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி. எப்படிதான் இருந்தாலும் சமையல் அப்படின்றது குடும்பத்துல வந்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டுட்டு வருதுங்க. அதனால நல்ல ஒரு சமையலா இன்றைக்கு சமைத்து மகிழ்ச்சியா குடும்ப உறவுகளோடு சாப்பிடுங்க. சரியா?

ஞாயிற்றுக்கிழமையில இளமை உல்லாசத்தில் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை தொகுத்து நாங்க வழங்கிட்டு இருக்கோம். சங்கர் மகாதேவன் ஹரிணி பாடியிருக்கும் பாடல் வருதுங்க. அண்ணன் படத்துக்காக இந்த பாடலை உங்களுக்காக நாங்க வழங்க போறோம். ஞாயிற்றுக்கிழமைகள்ல பெருசா நெரிசல்லாம் இருக்காதுங்க, அது வந்து முன்பு. ஆனா இப்ப பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைனாலே வெளியிலயா போக முடியுது, அவ்வளவு நெரிசலா இருக்கு. இருப்பினும் உங்க பகுதியில நெரிசல் இல்லாம இருந்தா இந்த பாடலை அடுத்து வர்ற பாடலை கேட்டுட்டு போகும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். கேக்கலாம்.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே.
1: அதுவா
2: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
3: தாதையர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சோடனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதையர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
2: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
4: யோகா உடற்பயிற்சி செய்யறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
5: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்.
4: அது சரி.
5: அப்பா, ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க.
4: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
5: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
4: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு
5: சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல? அதுதான் கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு.
4: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
5: எது நாளைக்கா?
4: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
5: சொன்னாங்க.
4: அதேதான்.
6: நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல்
1: கிஷன் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஓ அதுவா, புதிய ஜாலோர்கமிலா வாங்கிட்டல? அதான், அதை எப்படி சமூக வலைத்தளங்கள்ல பதிவு செய்யலாம்னு பாத்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், கொடிய ஏத்திட்டீங்களா? இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதானே முக்கியம்.
2: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைக்கீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது. இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
1: அது எடுக்கும் போது அப்படி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன்.
0: அதான் சொல்றேன், டாலர் குமிலாம் அடையாளம் மட்டும் இல்ல, நம்ம நாட்டுடைய பெருமையும். சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
1: இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வெளியிடப்பட்ட பிரகடனத்தை பாலஸ்தீனம் வரவேற்றது. அதனுடன் அந்நாட்டு மக்களின் உரிமை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் அந்த 11 உறுப்பு நாடுகளை கொண்ட கூட்டமைப்பின் நிலைப்பாட்டை பாராட்டுவதாக பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் தெரிவித்தது. அந்நாட்டு மக்களை ஜெருசலம் உள்ளிட்ட சொந்த நிலங்களிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றும் முயற்சியை நிராகரிப்பது, இஸ்ரேல் குடியேற்றத்தை முடிவுக்கு கொண்டு வருவது, இருநாட்டு தீர்வு மீதான கடப்பாடு மற்றும் ஐநாவில் பாலஸ்தீனின் முழு உறுப்பியம் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு பிரிக்ஸ் கூட்டத்தில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. மேற்காசிய மோதலில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பை செயல்படுமாறு சீன அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தினார். இந்த முனைப்பில் சீனா இதர பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்படும் என்று அவர் கூறினார். இந்தியா புதுடெல்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டில் ஆற்றிய உரையில் இந்த கருத்தை அவர் முன்வைத்தார். அடுத்த ஆண்டு 19வது பிரிக்ஸ் மாநாட்டிற்கு சீனா தலைமையேற்கும் என்று ஜி தெரிவித்தார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இதுவரை இல்லாத அளவுக்கு 7000க்கும் மேற்பட்ட ஈபோலா தொற்று நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 17வது தொற்று நோயியல் வாரத்தில் குறைந்தது 3400 பேர் உயிரிழந்ததாக தரவுகள் காட்டுகின்றன. அக்குடியரசில் ஏற்பட்ட மிக மோசமான தொற்றாக ஈபோலா வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த மே 15 ஈபோலா தொற்று அதிகாரப்படியாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து 7022 ஈபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளன. இத்தொற்றால் இத்தூரி பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க ஊடக தொடர்பாளர் பேட்ரிக் முயாயா எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். சிலி அரோகானியா மாவட்டத்தில் முதியோர் பராமரிப்பு இல்லம் ஒன்று தீப்பற்றிக் கொண்டதில் 16 பேர் உயிரிழந்தனர். வெள்ளிக்கிழமை இரவு வாக்கில் ஏற்பட்ட அந்த தீ சனிக்கிழமை வாக்கில் வெற்றிகரமாக அணைக்கப்பட்டது. அச்சம்பவத்தில் இருந்து உயிர் தப்பிய முதியவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அந்த தீ விபத்துக்கான காரணத்தை அதிகார தரப்புகள் ஆராய்ந்து வரும் நிலையில் இச்சம்பவத்தில் 3 தரப்பிற்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கூற்றையும் நிராகரிக்கவில்லை. அந்த முதியோர் பராமரிப்பு இல்லம் 2019 தொடக்கம் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை மீறியுள்ளதாகவும் அதற்கான அதிகார நடவடிக்கை மற்றும் அபராதங்கள் விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பாரிஸில் பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னிலையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தனது இசை நிகழ்ச்சியில் பிரபல பாடகி செலின் டியான் மீண்டும் தோன்றினார். 6 பிறகு தனது முதல் இசை நிகழ்ச்சியை நடத்தியபோது மேடையிலேயே கண்ணீர் மல்கினார். அண்மைய ஆண்டுகளாக அரிதாகவே இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் 58 அந்த கெனடிய பாடகி We Don't Change என்ற பாடலுடன் நிகழ்ச்சியை தொடங்கினார். நிகழ்ச்சி முழுவதும் அவர் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் கண்ணீரை துடைத்தவாறு காணப்பட்டார். விளையாட்டு லாலிகா. ரியால் மேட்ரிட் ராயா வலக்கானோவை 4-1 என வீழ்த்தியது. ரியால் மேட்ரிட்டுக்கான முதல் கோலை பெனால்டி வாயிலாக கிளியான் பாப்பே பெற்றுதந்த வேளை மற்றொரு கோலை 91 நிமிடத்தில் அவர் அடித்தார். மேலும் 2 அல்வாரோ கரைராஸ் 17 நிமிடத்திலும் ஜுட் பெலிங்ஹாம் 35 நிமிடத்திலும் அடித்தனர். ராயோவின் ஒற்றை கோலை செர்கியோ கமேலோ பெற்றுத்தந்தார். இந்த வெற்றியின் மொத்தம் 5 வாயிலாக ரியால் மேட்ரிட் 12 பெற்றுள்ளது. ராயோ வலகானோ 4 நீடிக்கிறது. அடுத்து மேஜர் லீக் சாக்கர் MLS முன்னணியில் இருக்கும் நாஷ்வில் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இன்டர் மயாமி அணியின் லியோனல் மெஸ்ஸி தனது அபாரமான கோல் அடிக்கும் தொடர் வெற்றியை தொடர்ந்தார். இதன் மூலம் புள்ளி பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள அவ்வணிக்கு இடையேயான மோதலில் இன்டர் மயாமி அணி 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலை கண்டது. அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. பில்லி ஜான் கிங் தேசிய டென்னிஸ் அரங்கில் நடைபெற்ற மகளிர் இறுதியாட்டத்தில் கசக்ஸ்தானின் எலினா ரிபக்கேனா பெலாரூசின் அரினா சபலென்காவை 6-4 5-7 6-2 எனும் செட்களில் வென்று பட்டத்தை தட்டிச் சென்றார். ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் அமெரிக்காவின் கிறிஸ்டியன் ஹாரிசன் இங்கிலாந்தின் நீல் ஸ்குப்ஸ்கி இணை ஜெர்மனின் கெவின் கிரவிட்ஸ் டிம் புவெட்ஸ் அணி இணையை 6-4 7-6
6 என வென்றது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன், மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

விளாசம் நிகழ்ச்சி நம்ம கேட்டு இருக்கோம். ரவி உங்க கூட பேசிட்டு இருக்கேன். வழக்கம் போலதான் ஞாயிற்றுக்கிழமை நாளை வாராந்திர நிகழ்ச்சிகள் இடம்பெறும். இன்னும் கொஞ்ச நேரத்துல 11:15 அமுதே தமிழி இலக்கிய தொகுப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. இப்ப சுபலாஷினி பாடியிருக்கும் இந்த பாடல் வருது.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்
1: லிங்கம்.
2: இப்போ நல்ல நேடு எடுத்துக்கிட்டா மகாலிங்கம் ஆத்மமா?
1: எண்ணெய் குளியல் மட்டுமல்ல சமையலுக்கும் உகந்தது.
2: அதிச்சுக்க முடியுமா?
1: இப்படி பாராட்டுடன்
3: மகாலிங்கம்மா.
4: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: லிங்கம்ஸ்.
1: ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15
2: கல்யாணத்துக்கு அப்புறம் என்னத்த உரிச்சு அரைச்சு எப்படிதான் சமைக்க போறியோன்னு எங்க அம்மா அடிக்கடி அழுத்துக்குவாங்க. ஆனா எங்க அப்பா என் மக அதிர்ஷ்டக்காரி, இஷ்டப்பட்டத கஷ்டப்படாம சமைப்பான்னு சொல்லுவாரு. சுவையான கோழி குழம்பு ரெடி, இதே மாதிரி மீன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே.
3: மறுபெயர் மகாலிங்கம்மா,
4: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் FM.
1: நேரம் காலை மணி 11:15. இடம்பெறுகின்றது வாராந்திர இலக்கிய தொகுப்பு அமுதே தமிழே.

0: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்க. வணக்கம். சிறம்பான் பாவலர் தேவராணியின் கவிதை இன்றைய அமுதை தமிழை நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கிறது.
1: வணக்கம் நேயர்களே. கொச்சக கழிப்பா, தலைப்பு அன்பான பிறப்பதுவும் அழகாமே. துன்பத்தின் தொல்லைகளும் தொடர்ந்திடவே வந்தாலும் இன்முகத்தின் அன்பதுவும் இடிம்பைகளை அகற்றிடுமே. உன்னதரின் கருணையுமே ஒப்பாகும் இறையருளாம். பொன்னேட்டில் வீட்டிருக்கும் புண்ணியத்தின் பங்கதுவும் அன்பற்ற உள்ளத்தில் ஆண்டவனும் இருப்பாரோ. அன்பதனை அறியாதார் அகிலத்தில் இருந்திட்டால் பொருள் இல்லை வாழ்வதற்கே. பொன்மனமே கொண்டிட்டால் அருமையான பிறப்பதுவும் அழகாமே வையகத்தில். வன்மையினால் வாழியவர் வாழதுவும் நீண்டது போல் வன்பகையும் வேண்டாமே வல்வினைகள் சூழ்ந்திடுமே. துன்புறவே பழிபடர்ந்தே துணைவருமே புன்செயலும் அன்புருவின் தவப்பேரும் அளந்திடுமே முன்வினையை. இல்லையென்று சொல்வோர்க்கு ஈந்திடுமே உயரன்பு. பொல்லாங்கு நினைத்திடாத பூ போன்ற நெஞ்சத்தின் சொல்லினிலே கனிவதுவும் செயலினிலே சிறப்பதுவே வல்வினைகள் அற்றவரின் நேர்மை அன்பின் பரிசதுவே. நன்றி, வணக்கம்

0: மலாயா விடுதலை பெற்ற காலத்தில் எழுதப்பட்ட சிறுகதைகளை அவற்றின் மனம் மாறாமல் உணர்வு தாழாமல் வாரந்தோறும் தந்து கொண்டிருக்கிறார் மூத்த எழுத்தாளர் கோ புண்ணியவான். இன்று அவர் தீபங்கள் என்ற கதையுடன் வந்திருக்கிறார்.
1: தீபங்கள் மு அன்பு செல்வன். மு அன்பு செல்வன் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாள் இதழ்களிலும் சஞ்சிகைகளிலும் படைப்புகளை அயராது கொடுத்து வந்தவர். எல்லல் துணியில் கதைகள் எழுதும் ஒரு சிலரில் அவருக்கு முதலிடம் கொடுக்கலாம். மக்கள் ஓசை பத்திரிகையில் ஞாயிறு இதழ் பொறுப்பில் சில காலம் இருந்தார். சிறந்த சிறுகதைகளை அடையாளம் கண்டு அவற்றை ஞாயிறு இதழில் பிரசுரித்து புதிய எழுத்தாளர்களை ஊக்குவித்திருக்கிறார். எண்ணற்ற சிறுகதைகளையும் சில நாவல்களையும் தந்திருக்கிறார். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் மாதாந்தர சிறுகதை போட்டிக்கான பொறுப்பையும் ஏற்று செய்திருக்கிறார். தமிழகத்திலிருந்து இந்துக்களின் மலாயா புலம்பெயர்வு பெருவாரியாக நிகழ்ந்தது 1900 பின்னர்தான். இந்தியா பிரிட்டிஷாரின் காலனித்துவ ஆட்சியில் இருந்த அதே காலகட்டத்தில் மலாயாவும் அவர்களின் ஆளுகைக்குள் தான் இருந்தது. எனவே இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து மலாயாவுக்கு அங்குள்ள மக்களை புலம்பெயர வைப்பது காலனித்துவர்களுக்கு எளிமையான ஒன்றாகவே அமைந்தது. 1900 பிறகான இந்திய பிரஜைகளின் வருகை கணிசமான எண்ணிக்கையில் இருந்தது. மு அன்பு செல்வனின் தீபங்கள் சிறுகதை அப்படி வணிகம் செய்யும் நோக்கத்தோடு மலாயாவுக்கு வந்த இஸ்மாயிலின் பரிதவிப்பை சித்தரிக்கிறது. இஸ்மாயில் தன் மனைவி பிள்ளைகளை தமிழ்நாட்டிலேயே விட்டுவிட்டு தான் மட்டும் மலாயாவுக்கு வருகிறார். தன் குடும்பம் தழைக்க வேண்டும் என்ற பெரும் கனவு அவருக்கு இருந்தது. தான் இல்லாமல் தனித்து விடப்படும் தன் குடும்பம் எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே இஸ்மாயில் நேரங்காலமெல்லாம் பார்க்காமல் மலாயா மண்ணில் உழைக்கிறார். அவருக்கு மகனை படித்து வைத்து மருத்துவராக்கிவிட வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்தது. அது அவர் கனவுகளில் மிக முக்கியமானது. ஆனால் அதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அடுத்தடுத்து தோல்வியிலேயே முடிகிறது. தமிழ்நாட்டில் இருந்து தன் சொந்த நிலத்தை விற்று மலாயாவில் ஒரு மளிகை கடையை தொடங்குகிறார். வணிகம் சூடுபிடித்துக் கொண்டிருந்த போது அக்கடை ரவுடிகளின் தொல்லையால் தீக்கு இரையாகி சாம்பலாகி விடுகிறது. கட்டிய துணியோடு தீயில் இருந்து தப்பித்து விடுகிறார் இஸ்மாயில். அதனால் வீட்டுக்கு தொடர்ந்து பணம் அனுப்புவதில் பெரும் பிரச்சனை உண்டாகிறது. ஆனாலும் மகனை படித்து மருத்துவராக்க வேண்டும் என்பதில் அவர் பிடிவாதமாக இருக்கிறார். அதனால் ஒரு கடையில் சாதாரண பணியாளராக சேர்ந்து அந்த வருமானத்தில் வாயை கட்டி வயிற்று கட்டி வீட்டுக்கும் மகன் படிப்புக்கும் பணம் அனுப்பி கொண்டே இருக்கிறார். 6 பேரோடு அவரும் ஒருவராக ஓர் அறையில் நெருக்கி அடித்து புழங்க வேண்டிய கட்டாயத்தை அவர் சிரமமாகவே கருதவில்லை. தான் படும் சிரமம் குடும்பத்துக்கு தெரியவே கூடாது என்பதற்காக பணம் அனுப்புவதை நிறுத்தவே இல்லை. தன் மகன் படிப்பு பாதியில் நின்று விடுவதை அவர் கனவில் கூட காண விரும்பவில்லை. ஆனாலும் வருமான குறைவால் கையில் பணப்புழக்கம் குறைந்து கொண்டே இருக்கிறது. எப்பாடு பட்டாவது ஒரு சிறு வியாபாரத்தில் இறங்கி குடும்பத்தை கரை சேர்த்து விட வேண்டுமென்றே கங்கணம் கட்டுகிறார். அதனால் வீட்டு உபயோகப் பொருட்களை கோலாலம்பூர் தெரு ஓரத்தில் வைத்து விற்கவும் செய்கிறார். முறையான விற்பனை ஆவணம் இல்லாததால் நகராண்மை கழகம் அதற்கு தடை விதிக்கிறது. இப்படியான போராட்டமான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் போது அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். சிகிச்சை பலனில்லாமல் இறந்தும் விடுகிறார். அவருக்கு நோய் பீடித்ததும் இறந்து போனதும் குடும்பத்துக்கு தெரிய வாய்ப்பில்லாமல் போகிறது. அவர் உடல் மருத்துவமனை பிணவரையில் கேட்பாரற்று கிடக்கிறது என்று கதையை முடிக்கும் முன் தமிழ்நாட்டில் காட்சி ஒன்றை காட்டுகிறார். மருத்துவத்துக்கு படிக்க வேண்டிய இஸ்மாயிலின் மகன் ஒரு சினிமா தியேட்டர் அருகே தருதலைகளோடு சிகரெட் ஊதிக்கொண்டு கொட்டமடித்துக் கொண்டிருப்பதையும் காட்டும் போது வாசகன் நெஞ்சி பரிதவிக்கிறது. கடல் கடந்து வந்து அப்பா படும் சிரமத்தை கொஞ்சம் கூட உணராதிருக்கிறான் மகன். அப்பா அனுப்பிய பணம் அவனின் உல்லாச வாழ்க்கைக்கு தேவைப்பட்டிருக்கிறது. அவர் கனவை சிதைக்கும் மகன் செயல் வாசகனின் சமநிலையை வெகுவாக பாதித்து விடுகிறது. அக்காலத்தில் நாடு விட்டு நாடு வந்து குடும்பத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களின் கதைகள் யாவும் வரலாற்று சுவடுகள். அந்த பாடுபொருளில் கதைகள் நிறைய எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் அவற்றை ஆவணப்படுத்துவதில் நமக்கிருந்த அக்கறையின்மையால் அவை காணாமலாகியிருக்கின்றன.
0: அடுத்த வாரம் கோ புண்ணியவான் நமக்கு நாமே சொந்தம் என்ற கதையுடன் நம்மை சந்திப்பார். மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் மன்றத்தின் ஏற்பாட்டில் 22 நாள் நாவல் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. முதல் நிலை வெற்றியாளர் தாமரை முனுசாமி மகிழ்ச்சியை நம்முடன் பகிர்ந்து கொண்டார்.
2: வணக்கம், நான் தாமரை முனுசாமி. மலேசிய இயல் மன்றம் நடத்திய 2026 நாவல் போட்டியின் வெற்றியாளர். எனது வெற்றி படைப்பு ஆகாய தாரகை. இந்த நாவல் எனக்கு ஒரு படைப்பு மட்டுமல்ல, என் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கற்பனையையும் வார்த்தைகளாக மாற்றிய ஒரு பயணம். இந்த போட்டியில் வெற்றி பெற்று ரிங்கிட் மலேசியா 1000 பரிசு தொகையை பெற்றது என் எழுத்து பயணத்தில் மறக்க முடியாத தருணமாக அமைந்துள்ளது. ஓராண்டுக்கு முன்பு இயல் மன்றம் ஏற்பாடு செய்திருந்த நாவல் எழுதும் பட்டறையில் தொடங்கிய சின்ன தீப்பொறி இன்று வளர்ந்து தீப்பிழம்பாக ஜோதியாக ஒரு நாவலாக உருவெடுத்து ஒரு வெற்றியாளரை உருவாக்கியுள்ளது. எழுத வேண்டும் என்ற ஆசையில் தொடங்கிய என் பயணம் இன்று ஒரு நாவல் போட்டியின் வெற்றியாளராக என்னை நிறுத்தியுள்ளது. இந்த வெற்றி எனக்கு கிடைத்த ஒரு விருதாக மட்டுமல்லாமல் இன்னும் எழுத வேண்டும் என்ற மிகப்பெரிய ஊக்கமாக அமைந்துள்ளது. ஆகாய தாரகை மலேசிய மண்ணின் வாசங்களை கொண்டது. இளையோர்களை சார்ந்து எழுதப்பட்ட ஒரு சமுதாய நாவல். இதன் கதாபாத்திரங்கள் அனைத்தும் நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். நாம் சந்தித்த பிம்பங்களை காட்டும் ஒரு கதாபாத்திரங்கள் இந்த நாவலில் அமைந்துள்ளது. கடந்த ஆண்டு நான் எழுதிய கவிதை நூல் தொகுப்பு மௌனங்களின் மாயமொழிகள், அதில் தொடங்கிய இந்த ஆர்வம் இன்று ஒரு நாவலில் வந்தடைந்துள்ளது. நம் மனதில் பிறக்கும் எண்ணங்களும் உணர்வுகளும் எழுத்தாகி பின்னர் ஒரு நூலாக வாசகர்களை சென்றடையும் போது ஒரு எழுத்தாளருக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி அளவற்றது. அதுவே தூண்டுகோலாக அமையும். என் எழுத்தை நம்பி என் படைப்புகளுக்கு அன்பும் ஆதரவும் வழங்கிய மலேசியல் மன்றத்திற்கும் நடுவர்களுக்கும் சக எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகாய தாரகை என் எழுத்து பயணத்தின் முதல் நட்சத்திரம். இன்னும் பல நட்சத்திரங்களை என் எழுத்து ஆகாயத்தில் ஒளிர செய்ய வேண்டும் என்பதே என் கனவு.
0: தொடர்ந்து 3 நிலை வெற்றியாளர் சாந்தா காளியப்பன்.
3: மனம் தேடும் மண்ணுயிர் வாசல் எனும் என்னுடைய நாவலுக்கு 3 நிலையில் பரிசு கொடுத்தார்கள். அந்த நாவலை முழுமையாக வாசித்து சரியான முறையில் ஆய்வு செய்து பரிசு கொடுத்திருக்கும் இயல் மன்றத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாவல் எழுதும் என்னுடைய முதல் முயற்சிக்கு ஊக்குவிப்பு தரும் வகையில் 500 ரிங்கேட் பரிசு தொகையையும் இயல் மன்றம் கொடுத்திருக்கின்றது. 3 நிலையில் பரிசு பெற்று பெரும் மகிழ்ச்சியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.

0: சமூக போராட்டவாதி வரதராசு. மலேசிய தோட்ட தொழிலாளர் போராட்டங்களில் முதன்மை இடம்பெற்றவர் மு வரதராசு. தோட்டப்புற வாழ்க்கையை ஆவணப்படுத்தியவர், குமுகாய இன்னல்களை எழுதியவர். 1947 ஜூன் 8 நாள் பிறந்த வரதராசு கடந்த ஆகஸ்ட் 29 நாள் காலமானார். அன்னாரது இறப்பு சமூக நீதிக்காக இடையறாமல் போராடிய ஒரு தலைமுறையின் இழப்பு என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் கிள்ளான் முனைவர் சி அருண்.
1: வணக்கம். மு வரதராசு வரலாறாய் வாழ்ந்தவர். மலேசிய தோட்ட தொழிலாளர் போராட்டங்களின் வரலாற்றில் தோழர் மு வரதராசு சிறப்பிடத்தை பெற்றுள்ளார். நண்பர்களால் ராஜு அல்லது தாடிக்காரன் என அன்பாக அழைக்கப்பெற்றவர். மிக எளிய மனிதர் ஆவார். உடை, உணவு, இன்ன பிற தேவைகள் யாவற்றிலும் எளிமையை நாடியவர். அடர்ந்த தாடி, தரித்த கண்ணாடி, சிறியதொரு பை, குறிப்பேடு முதலியவைகளே இவரது தனி மனித அடையாளங்களாகும். தோட்ட தொழிலாளர்கள் எதிர்கொண்டிருந்த பல்வகை இன்னல்களை பொது அரங்கிற்கு கொணர்ந்தவர். மலேசிய தோட்ட தொழிலாளர் வரலாற்று ஆய்வாளராக விளங்கியவர். தம்முடைய ஆய்வுகள் பலவற்றை நூலாக தொகுத்து வெளியிட்டுள்ளார். மலேசிய தமிழ் எழுத்தாளர்கள் வரலாற்று கட்டுரைகள் எழுதுவோர் மிகச்சிலரே. அவர்களுள் மு வரதராசு குறிப்பிடத்தக்கவராக விளங்குகின்றார். பல்வேறு நிலைகளில் இடங்களில் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிகளை செய்துள்ளார். தோட்ட தொழிலாளர்கள் எதிர்கொண்டிருந்த பல்வகை இன்னல்களை களைவதற்கான நடவடிக்கைகளை இடையறாமல் மேற்கொண்டிருந்தார். தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியல் உரிமைகளுக்காக தீவிரமாக போராடினார். தம்முடைய எண்ணங்களையும் போராட்டங்களையும் நாளிதழ்கள் பலவற்றில் வெளியிட்டுள்ளார். சுற்றறிக்கைகளும் வெளியிட்டுள்ளார். 1941 ஆண்டு கிள்ளான் தோட்ட தொழிலாளர் போராட்டம் முதலியவற்றில் தமிழர்கள் எதிர்கொண்ட இன்னல்களை பொதுமக்களிடம் தெளிவுறுத்தினார். இப்போராட்டம் பற்றி H.E. Wilson என்பவரின் ஆய்வறிக்கையை தமிழில் வெளியிட்டார். இந்நூல் 2005 ஆண்டில் வெளியிடப்பட்டது. கோலாலம்பூர் உட்பட பல்வேறு இடங்களில் இந்நூல் வெளியிடப்பட்டது. இதற்கு பின்னரே மலாயாவில் இப்படி ஒரு போராட்டம் நிகழ்ந்துள்ளதை பலர் அறிந்தனர். சஹாபத் ஆலா மலேசியா அல்லது சேம் என சொல்லப்படும் மலேசிய சுற்றுச்சூழல் அமைப்பு, கிள்ளான் பயணிட்டாளர் சங்கம் போன்றவற்றில் தீவிரமாக செயற்பட்டார். இந்த அமைப்புகளின் மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், பொதுமக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பலவற்றை ஏற்பாடு செய்தார். கடுஞ்சினமும் மன உறுதியும் கொண்டவர். ஏமாற்றுவோரை கடிய மனத்துடன் எதிர்ப்பவர். தொழிற்சங்கங்கள், பொதுநல அமைப்புகள் முதலியவற்றில் நிகழும் முறைகேடுகள் பலவற்றை பொதுவெளிக்கு கொண்டார். இதனால் பல்வேறு சூழல்களில் பல்வகை இன்னல்களுக்கு ஆளாகினார். நீதிமன்ற வழக்குகள் பலவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இருப்பினும் சளைக்காமல் போராடினார். தொழிலாளர்களின் வாழ்வு நலன், சமூக நீதி, மனித உரிமை, பயணிட்டாளர் விழிப்புணர்வு, தமிழ் பள்ளி கட்டமைப்பு, பொதுநல அமைப்புகளின் உரிமை முதலிய பல்வேறு தேவைகளுக்காக குரல் எழுப்பினார், முன்னின்று போராடினார். அவர் நிகழ்த்திய உரிமை போராட்டங்கள் எளியவர்களின் வாழ்வில் விளக்கேற்றியுள்ளதை மறுக்க முடியாது. தம்முடைய கருத்துக்களை உரக்க மிக தெளிவாக அறிவுறுத்தும் ஆற்றல் கொண்டவர். இளையோருக்கு சிறந்த வழிகாட்டியாக விளங்கியவர். எல்லாரிடமும் அன்பாக பழகும் எளியவர். ஆளுமை பெற்ற சமூக போராளியை இன்று நாம் இழந்துவிட்டோம். அவரது மறைவு ஒரு தனி மனித இழப்பு மட்டுமன்றி சமூக நீதிக்காக இடையறாமல் போராடிய ஒரு தலைமுறையின் இழப்புமாகும்.

0: திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று கடந்த மாதம் 29ஆம் நாள் பட்டாளிஞ்சயா சிவிக் அரங்கில் நடைபெற்றது. போட்டி இளையோர் பிரிவு, பொது பிரிவு என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இலக்கிய இன்பத்தை அனைவரும் அள்ளிப் பருக மிக எளிய வழி திரையிசை என்பதை உணர்ந்து இலக்கிய தேனை எல்லாரும் பருக இயல்பான வழி அமைத்திட இந்த போட்டி ஓம்ஸ் அறவாரியத்தால் நடத்தப்பட்டது. இளையோர் பிரிவில் முதல் 3 இடங்களை வென்றவர்களின் குரல் அடுத்து ஒலிக்கிறது.
1: முதல் நிலை வெற்றியாளரை தான் 5000 ரிங்கெட் பரிசுடன் தங்க பதக்கத்தையும் கோப்பையும் பெறப்போகும் அந்த முதல் நிலை வெற்றியாளர் சக்தி ரவீந்திரன்.
2: இனிமையை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2000 ஆண்டுகள் கடந்தும் அழியாமல், அழகும் பெருமையும் குன்றாமல், இன்னும் சுட்டு தேனாக நம் உதடுகளில் ஒட்டி கொண்டிருப்பது எது தெரியுமா? அது நம் தமிழரின் கவின்மிகு கவித்துவ காதல் மட்டும்தான். அன்றே நிலவொளியில் ஒரு பொய்க் கனவை கட்டி பிடித்துக் கொண்டே தனிமையின் தவிப்பில் ஓர் இளம் பெண் விட்ட அந்த பெருமூச்சு கால கடலை கடந்து இன்றைக்கும் நம் இதயங்களில் திரை இசை காற்றாக மனம் வீசிக் கொண்டுதான் இருக்கிறது. கேட்டிசின் வாடி தோழி அல்கர் பொய் வளாலன் மெய்யுரல் மரிய வாய்த்தகை பொய்கனா மருட்ட ஏற்றெழுந்து அமளித்தை வந்தனே குவலை வண்டுபடு மலரிச்சாய் தமியேன் மன்ற அழியேன் யானே என்ற கச்சி பேட்டு நன்னாகையுடைய இந்த குறுந்தொகை 30வது பாடல் நமக்கு காட்டும் காட்சி என்ன தெரியுமா? பொருள் தேட பிரிந்த தலைவனின் நினைவுகளோடு இங்கு தலைவி போராடி கொண்டிருக்கிறாள். இரவின் நிசப்தத்தில் அவளுக்கு ஒரு கனவு வருகிறது. அதை தோழியிடம் கூறுகிறாள். தோழியே கேள், அவன் எவன் என்னவன்? பொய் சொல்வதில் வல்லவன். சொன்ன சொல்லி காக்காமல் என்னை விட்டு பிரிந்து சென்றவன் தான். ஆனா நேற்று இரவு என்னுடைய கனவில் வந்தான், என்னை அணைத்தான். அது கனவு போல இல்ல, அத்தனை உண்மையாக இருந்தது என்று அப்படி அந்த மயக்கத்திலிருந்து எழுகிறாள். அந்த தலைவன் தன் அருகில் இருப்பதாக எண்ணி அவனை தடவுகிறாள். ஆனால் அவள் தொட்டது அவனுடைய மார்பல்ல, வெறும் படுக்கை. அதை உணர்ந்த அந்த நொடியிலேயே அவளது கனவுகள் எல்லாம் அப்படி சிதறி போகின்றன. இந்த வண்டுகள் எல்லாம் மொய்த்து கசக்கிய குவளை மலரை போல வாடிப்பை சொல்றா, நானாதையாகி விட்டேன், நான் இறங்கத்தக்கவள் என்று கதறுகிறாள். நெஞ்சம் பதறுகிறாள். இப்பொழுது அப்படி காலை இயந்திரத்தில் ஏறி நம்முடைய கண்ணதாசனின் வரிகளுக்கு வருவோம். சற்று முன் நன்னாகையர் காட்டிய அதே பெண்ணின் மனநிலைதான் இங்கும். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. அதாவது சங்க தலைவிக்கு அழகல் எனப்படுற அந்த நள்ளிரவில் வந்த மயக்கம் இங்க கண்ணதாசனுடைய தலைவிக்கு மாலை பொழுதில் வருகிறது. சங்க தலைவி அதை வாய்த்தகை பொய்கனா மருட்ட, அதாவது உண்மை போன்ற ஒரு பொய்கனவு என்ன மயக்கியது என்கிறாள். இங்கோ திரைத்தலைவி மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் என்கிறாள். ஆனால் இந்த கனவு இன்னும் ஆழமானது. காரணம், அவள் தலைவனை வெறுமனை காணவில்லை, அவனை தன் கணவனாக காண்கிறாள். மனம் முடித்தவர் போல் அருகினிலே ஓர் வடிவு கண்டேன் தோழி என்ற இந்த வரிகளில் அவளுடைய அந்த வாழ்நாள் ஆசை சில நொடிகளாவது நிறைவேறுகிறது. ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா? சங்க தலைவி போலதான் இங்கும் விடியல் கருணையற்றது. காரணம், அவளுடைய கனவு கலைந்து விட்டது.

அதாவது உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொன்ன அந்த மனுஷன் இப்ப என்னையும் மறந்து இந்த கனவையும் கலைத்து விட்டு போயிட்டாரே என்று கதறும் பெண்ணின் மனநிலை இங்கு வெளிப்படும்.

0: கொண்டிருக்கிறது. சங்க தலைவி விழித்த போது தலைவனை தேடி படுக்கையை தடவினாள். கண்ணதாசனின் தலைவி விழித்த போது கனவை தேடி நினைவுகளை தழுவினாள். இந்த கனவு என்பது நனவாக முடியாத ஆசையின் தற்காலிக நிறைவேற்றம் மட்டும்தான். அந்த வகையில் இந்த சங்க பாடலில் வெளிப்படுகிற இந்த பிரிதல் பிரிதல் நிமித்தம் என்ற ஒரு பாலித்தினை ஒழுக்கத்தை இந்த சாமானிய மனிதர்களும் அறிய வேண்டும் என்று உணர்ந்த நம்ம கண்ணதாசன் அதை அழகாகவும் எளிமையாகவும் திரைப்பாடலில் புனைத்திருக்கிறார். தன்னாகையர் இந்த பிரிவின் வழியை வண்டுகளால் வாடிய குவளை மலருக்கு உவமையாக்கினார். நம்ம கண்ணதாசனோ அதே உணர்வை மனித வாழ்க்கையோடு நமக்கு நெருக்கமாக்குகிறார். அதாவது இந்த இளமை எல்லாம் வெறும் கனவு மயம், இதில் மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்கது எதிர்காலம். அதாவது ஒரு பெண்ணின் தனிப்பட்ட வேதனை மனித வாழ்க்கையின் பொதுவான உண்மையாக மாறுகிறது. இந்த இளமை வாழ்க்கை இவை எல்லாமே ஒரு கனவை போல நிலையற்றதாம். தன்னாகையர் ஒரு பெண்ணின் கண்ணீரை தான் கண்டார். ஆனால் நம்ம கண்ணதாசனோ அந்த கண்ணீருக்குள் மனித வாழ்க்கையை அடக்கினார். இது தன் கண்ணதாசனுடைய மேதமை என்பது. ஒரு புறம் உணர்ச்சியின் உச்சத்தில் விளையாடுவார், இன்னொரு புறம் போற போக்கில் இது போன்ற தத்துவங்களை அள்ளி வீசி விடுவார். மேலும் ஒரு அழகான ஒற்றுமை இந்த இரண்டு படைப்புகளின் தலைவிகளுக்கும். இந்த தோழி என்பது ஒரு கதாபாத்திரம் மட்டுமல்ல, அது சொல்ல முடியாத வழியின் சாட்சிய அறிவுறுத்தலின் நீச்சி. அந்த வகையில் இந்த சங்க பாடலின் தொடக்கமே கேட்டிசின் வாழி தோழி என்று அந்த தோழியை விழித்துத்தான் தொடங்குகிறது நம்ம கண்ணதாசனும். ஒவ்வொரு வரியின் இறுதியிலும் தோழி தோழி என்றே உருகுகிறார். எனவே காலம் மாறியது, கவிதையின் வடிவம் கூட மாறியது, ஆனால் அந்த காதலின் ஏக்கம் மட்டும் மாறவில்லை. இதுவே திரை இசை கண்ட இலக்கியம் என்பதை உணர்த்தி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: 3000 ரிங்கிட் ரொக்க பரிசுடன் தங்க பதக்கத்தையும் பெறவிருக்கும் இரண்டாம் நிலை வெற்றியாளர் சங்கரி சிவபாலன்.
2: நயனங்கள் நேசத்தை பரிமாறிடும், மொழி இல்லா காதலை அது மொழிந்திடும், திரை இசையோடு இவ்விடம் இலக்கியம் சுமந்திடும், அவ்விதமே தமிழ் பெருக்கெடுத்து வழிந்திடும். சபைக்கு என் முதற்கண் வணக்கம். இசையால் வசமாகா இதயம் எது என்று கேட்பார்கள். அந்த இசையோடு இலக்கியமும் கலந்து விட்டால் அது மனித மனத்தில் என்றும் நிலைத்து நிற்கும். தமிழ் திரை இசை என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் தமிழின் இலக்கிய செல்வங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு பெரிய பாலமாகவும் விளங்குகிறது. அன்புடையர், தமிழ் இலக்கியத்தில் கிபி 12 நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பர் இரண்டு மோதி உயிர்ப்பிக்கும் காதலை மிக அழகாக மிக சுருக்கமாக சொல்லும் வரிகள் தான். என்னரு நலத்தினால் இணையல் நின்றொளி, கண்ணோடு கண்ணினை கவ்வி, ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அதாவது மனத்தால் எண்ண முடியாத அளவிற்கும் அரிய எல்லையில்லா அழகுடைய சீதை கண்ணி மாடத்தில் நின்ற பொழுது என்னும் அவர் ஒருவர் கண்களோடு மற்றொருவர் கண்கள் கவர்ந்து பற்றி கொண்டு ஒன்றை ஒன்று ஊடுருவி பார்வை மொழியால் சம்பாஷிக்கிறது என வர்ணிக்கிறார். அடுத்து நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட எனும் நல்வரிகளில் இருவரது சிந்தையும் நிலையழிந்து போய் ஒன்றுடன் ஒன்று கூடின என அச்சூழலை நாம் துய்த்துணர செய்கிறார். இறுதியாக மிக மிக புகழ் பெற்றவர்களான அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்பதில் ராமன் சீதையை பார்க்க அவளும் ராமனை பார்க்க இருவரும் முதன் முதலாக கண்களால் காதலை பரிமாறிக்கொள்கிறார்கள். வார்த்தைகள் இல்லை, ஆனால் பார்வையே மொழியாகிறது. இந்த இலக்கிய மரபை நவீன திரையிசையில் தொடர்ந்து உயிர்ப்பித்த கவிஞர்கள் பலர் உள்ளனர். கம்பன் படைத்த கவிநயமும் கருத்து செறிவும் எவ்வாறு நவீன திரையுலகில் மறுபிறவி பெற்றுள்ளன என்பதை இவ்வாய்வில் நான் விளக்க முற்படுகிறேன். 1960களில் வல்லவனுக்கு வல்லவன் எனும் திரைப்படத்தில் சௌந்தரராசன் பாடிய ஓர் 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் என்பது கவியரசு கண்ணதாசனின் கவித்திறனை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான வரிகளாகும். இந்த ஒரு வரியிலேயே காதலின் ஆழத்தை அவர் மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். கம்பனின் கவி வரிகளின் சாரத்தை அழகாக சாறு பிழிந்து தருகிறார். உலகத்தில் 1000 பார்வைகள் இருந்தாலும் காதலன் அல்லது காதலியின் பார்வை மட்டும் தனித்துவமானது. அந்த ஒரு பார்வையிலேயே அன்பும் பாசமும் நம்பிக்கையும் உரிமையும் இன்னும் சொல்லப்படாத 1000 உணர்வுகளும் மறைந்திருக்கின்றன. அடுத்த கட்டமாக 1980களில் அம்மன் கோயில் கிழக்காலே எனும் திரையில் கங்கை அமரன்
3: உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே
2: என்று பார்வையையே கவிதைகளின் ஊற்றாக மாற்றுகிறார். தலைவனின் பார்வை தலைவன் உள்ளத்தில் ஆயிரம் கவிதைகளை பிறக்க செய்யும் அளவிற்கு ஆழமானதாக இருக்கின்றது என்பதே இந்த பாடல் வரிகளின் மைய உணர்வு. இதே கம்பனின் பாடுபொருளோடு ஒத்து போகிறது. கம்பராமாயணத்தில் அங்கே பார்வை ஒரு தூதுவனாகிறது, இங்கே கங்கை அமரனின் பாடலில் பார்வை ஒரு கவிஞனாகிறது. அடுத்த இரு தசாப்தங்களில் ஈராயிரத்தாம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் புகழ்பெற்ற பாடல்தான் காதலர் தினத்தில் ஒலித்த தாண்டியார் ஆட்டமுமாட என்ற திரையிசை பாடலாகும். அதில் வரும் சரணத்தில் உன்னை கண்டு எண்ணம் யாவும் இல்ல ஊமையாகி நின்றதென்ன சொல்ல நூறு வார்த்தை அல்ல அல்ல ஒரு வார்த்தை புரியாதா எந்த வார்த்தை சொல்லவில்லையோ நீ அந்த வார்த்தை எந்த கண்களால் நான் நூறு ஜாடையில் சொன்னேனே தெரியாதா புரியாதா. இந்த வரிகளில் காதலின் மிக உயர்ந்த மௌனம் ஒளிந்திருக்கின்றது. ஒருவரை உண்மையாக நேசிக்கும் போது சொல்ல நினைக்கும் நூறு வார்த்தைகளும் அந்த ஒரு பார்வையின் முன் மௌனமாகி விடுகின்றன. கண்கள் பேச தொடங்கும் அந்த தருணத்தில் உதடுகளுக்கு வேலை இல்லை. கம்பன் முதல் வாலி வரை காலம் மாறினாலும் காதலின் மொழி மாறவில்லை என்பதை இந்த பாடல்கள் மிக அழகாக எடுத்துரைக்கின்றன. கம்பன் காலத்தில் கண்கள் பேசிய காதல் கவிஞர்கள் காலத்தில் பாடலாக மாறியது. அதனால்தான் ஒரு திரையிசை பாடல் வரிகளின் வழி தமிழின் காதல் இலக்கிய மரபில் ஒரு இனிய தொடர்ச்சியாக விளங்குகிறது. விடைபெறுகிறேன் தமிழவையே, நன்றி.
1: மூன்றாம் நிலையில் காயத்ரி பாலன் 1500 ரிங்கெட்டுடன் தங்க பதக்கத்தையும் பெறவிருக்கிறார்.
0: ஏடுகளில் இருந்த சங்க தமிழை பாட்டோடு சேர்த்தது திரை இசை. ஈராயிரம் ஆண்டு காதலை கூட இன்றைய மெட்டில் மீட்டெடுக்கிறது நம் இசை. அவை மேடையில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அருமை தமிழ் அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். பல ஆண்டுகள் கடந்தும் தமிழ் மொழியின் அழகு இளமை மாறாமல் இருப்பதற்கு அதன் ஆழமான இலக்கிய பாரம்பரியமும் காலத்திற்கு ஏற்ப தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் திறனும் தான் முதன்மை காரணம். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக படைக்கப்பட்ட சங்க இலக்கியங்களில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல், காதல், வீரம் மற்றும் உலகியல் தத்துவங்கள் ஆகியவை மிக நுட்பமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சங்கத்தமிழ் சாமானிய மக்களையும் எளிதாக சென்றடையும் வகையில் திரை இசையின் வாயிலாக மறுபிறவி எடுத்துள்ளது. நவீன கால கவிஞர்கள் சங்க இலக்கிய வரிகளையும் சிந்தனைகளையும் நவீன திரைப்பட சூழலுக்கு ஏற்ப எவ்வாறு உயிர்ப்போடும் சுவையோடும் பயன்படுத்தியுள்ளனர் என்பதை காணலாம். தொல்காப்பியம் வகுத்த ஐந்தினை மரபில் குறிஞ்சி நிலம் காதலின் முதற்கட்டத்தை குறிக்கும். அந்நிலத்து மக்களின் வாழ்வை மலை, மரம், விலங்கு போன்ற இயற்கை கூறுகளின் வழியே காட்சிப்படுத்தும் ஒரு நுட்பமான கலையை குறுந்தகை புலவர்கள் கைவர பெற்றிருந்தனர். இந்நூலின் மீது கவிஞர் வைரமுத்துவுக்கு ஒரு தனி ஈர்ப்பு உள்ளது என்று கூறலாம். அவர் எழுதிய பல திரைப்பட பாடல்களில் குறுந்தொகை வரிகளை எந்தவித மாற்றமும் இன்றி அப்படியே பயன்படுத்தி பழைய உணர்வை புதிய மெட்டில் மீட்டெடுத்திருப்பார். அவ்வகையில் 2014 ஆண்டு திரையுலகிற்கு வந்த கோச்சடையான் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள

0: என்ற பாடலில் இரு வெவ்வேறு குறுந்தொகை வரிகளின் சாரத்தை இணைத்திருப்பார். முதலாவதாக கபிலர் எழுதிய குறுந்தொகை 18 பாடலின் சிறு கோட்டு பெரும் பழம் தூங்கி யாங்கு இவள் உயிர் தவ சிறிது காமமோ பெரிதே என்ற வரியை பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் இதயம் பாடலில் அப்படியே இணைத்திருப்பார். பலாமரத்தின் சிறிய கும்பில் பெரிய பழம் தொங்கியது போல தலைவியினது உயிரானது மிகச் சிறியது, காமநோய் மிக பெரியது. அந்நிலையை அறிந்தவர் யார்? ஒருவரும் இல்லை. அவளை வரைந்து கொள்ளும் பருவத்தை உடையை ஆகது என்று தலைவியின் தோழி தலைவனிடம் கூறுவதாக கபிலர் எழுதியிருப்பார். ஆனால் வைரமுத்து அவர்கள் அவ்வரிகளை தலைவியின் நேரடி குரலாக மாற்றி தலைவன் பிரிவை தாங்கிக் கொள்ளும் சக்தி தன்னுடைய சிறிய உயிர்க்கு இல்லை என்றும் அவன் மீதான காதலோ தாங்க முடியாத அளவுக்கு பெரியதாக இருக்கிறது என்றும் அவன் விரைவில் வந்து மணந்து கொள்ளாவிட்டால் கிளையிலிருந்து பழம் விழுவது போல தன் உயிரும் பிரிந்துவிடும் என்று தலைவியின் வேதனையை புகுத்தியிருப்பார். மூல பாடலில் தோழியின் கூற்றாக இருந்த வரிகள் இப்பாடலில் தலைவியின் குரலாக மாற்றம் பெற்றிருக்கும். இதற்கு காரணம் அன்று தோழி கூறிய ஆறுதல் வார்த்தை இன்று திரையில் ஒரு காதலியின் நேரடி வேதனையாக மாறும் போது அந்த உணர்வு புதிய வடிவில் இன்னும் நெருக்கமாக பார்வையாளர்களை வந்தடையும் என்பதற்காகத்தான். இரண்டாவதாக கபிலர் எழுதிய குறுந்தொகை 38 பாடலின் வெயில் ஆடும் உசுவின் குருளை உருட்டும் குன்றநாடன் என்ற வரியையும் இதே இதயம் பாடலில் இணைத்திருப்பார். காட்டு மயில் இட்ட முட்டைகளை வெயிலில் விளையாடி திரியும் கரு குரங்கின் குட்டி உருட்டி விளையாடும் மலை நாட்டை சேர்ந்தவன் தலைவன் என்று தலைவி நினைவு கூறுவதாக கபிலர் எழுதியிருப்பார். ஆனால் வைரமுத்து அவர்கள் அவ்வரிகளை தலைவன் இயல்பாக செய்யும் விளையாட்டு தலைவியின் மனதை எவ்வளவு அலைக்கழிக்கிறது என்பதை அழகாக புகுத்தியிருப்பார். காதல் வளர்ந்த கணத்தில் அது அழகாக தெரிந்தாலும் பிரிவின் தருணத்தில் வழியாக மாறும் இந்த முரண் மனித உணர்வுகளின் ஆழத்தை எடுத்துரைக்கிறது. ஆகவே நாம் முணுமுணுக்கும் ஒவ்வொரு திரைப்பாடல்களிலும் சங்க காலத்தின் நறுமணம் மறைந்திருப்பதை உணரலாம். நம் தொன்மையான இலக்கிய மரபை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது நம் ஒவ்வொருவரின் கடமை. தமிழின் பெருமையை உலகம் எங்கும் கொண்டு சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: கரிகாச்சோழன் விருது பெற்ற நாவல் சயாம் பர்மா ரயில் பாதை நாவல், கோ புண்ணியவானின் கையறு நாவல் அறிமுக நிகழ்ச்சி இப்போவில் செப்டம்பர் 19 நாள் நடைபெறவுள்ளது. மாலை 4 மணிக்கு இப்போ லிட்டில் இந்தியா ஸ்ரீ ஆனந்த பவன் உணவகத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெறும். 2 உலகப்போர் தீவிரமடைந்து கொண்டிருக்கும் தருணத்தில் கனிம வளங்களுக்காக ஜப்பான் சந்தடியின்றி மலாயா சிங்கப்பூருக்குள் நுழைகிறது. ஒரே நாளில் மலாயாவை கைப்பற்றி பிரிட்டிஷார் ஆட்சியை முறித்து போட்டது. போர்ச்சூழல் மலாயாவை கவ்வியது. ஜப்பானிய ராணுவம் மலாயாவை கையகப்படுத்தியது. அன்றாட உணவுப் பொருள் கிடைக்காமல் மக்கள் அவதியுற்றனர். செய்து கொண்டிருந்த ரப்பர் காட்டு வேலையும் இல்லாமலானது. உள்நாட்டில் இந்த அவதிகள் அரங்கேறிய அதே தருணத்தில் இந்தியாவை கைப்பற்ற மலாயா சிங்கப்பூரிலிருந்து நம் மக்களை சயாம் பர்மா வழியாக ரயில் பாதை போட வலுக்கட்டாயமாக கூட்டம் கூட்டமாய் அழைத்துச் சென்றது ஜப்பானிய ராணுவம். அந்த பெருவனத்தில் மக்கள் மலேரியாவிலும் காலராவிலும் நச்சு பூச்சி கடியாலும் கொத்து கொத்தாய் மடிந்தனர். அது மட்டுமின்றி ஜப்பானிய ராணுவத்தில் அடி உதையாலும் அவதியுற்றனர். ஏறக்குறைய 100,000 இந்தியர்கள் அந்த மனித வதையில் இறந்தனர். 2 உலக யுத்தம் முடிந்த பின்னர் தான் எஞ்சிய மக்கள் நாடு திரும்பினர். ஆனால் விட்டு சென்ற தாய் பிள்ளைகளை பார்க்க கொடுத்து வைக்கவில்லை அவர்களுக்கு. இந்த வரலாற்றை சொல்லும் கதைதான் கையறு. சுற்றுவட்டார பொதுமக்கள் இந்த அறிமுக நிகழ்ச்சியில் கலந்து பலன் பெற ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக் கொள்கின்றனர். மீண்டும் அடுத்த கிழமை சந்திப்போம். தமிழோடு உயர்வோம். வணக்கம்.
2: ஆமா.

0: தயாரித்து வழங்கியவர் முனைவர் மு. சங்கர்.
1: உதவி குணசுந்தரி நாகராஜன்.
2: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமும் இந்தோனேசிய அதிபர் பிராபோவோ சுபிஹந்தாவும் காட்டுத்தீ விவகாரம் உட்பட மேற்காசியாவில் நிலவும் மோதல்கள் குறித்து விவாதித்தனர். இந்தியா புதுடில்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக இதுகுறித்து இருவரும் கலந்துரையாடினர். இந்தோனேசியா கடுமையான காட்டுத்தீயை எதிர்கொண்டுள்ள நிலையில் இருவருக்கும் இடையே கலந்துரையாடல் நடைபெற்றது. 6580 குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் இதுவரை தங்கள் வணிகங்களை வெற்றிகரமாக விரிவுபடுத்தியுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஹிக்யோங் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாண்டு குறைந்தது 10,000 குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதை அமைச்சு இலக்காக கொண்டுள்ளதாக சிம் குறிப்பிட்டுள்ளார். காலை நிலவரப்படி நாட்டில் 3 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPO ஆபத்தான நிலையை பதிவு செய்துள்ளது. அத்துடன் 6 பகுதிகளில் IPO ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS தெரிவித்துள்ளது. சரவாக் சிரியானில் IPO 185 சிரியாமானில் 174 சமரஹானில் 156 குச்சிங்கில் 156 சிபுவில் 109 பதிவானதாக APIMS தரவுகள் காட்டுகின்றன. இந்தோனேசிய அதிபர் பிராபோவோ சுபிஹந்தோ பிரிக்ஸ் மாநாடு குறித்து ஆக்ககரமாக கருத்துரைத்துள்ளார். அக்கூட்டமைப்பின் கூட்டு வலிமை அதன் மக்களுக்கு நிதர்சன வாய்ப்புகளை வழங்குவதோடு தெற்குலக நாடுகள் அவற்றின் எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொள்வதற்கான உரத்த குரலை வழங்கும் என அவர் கூறினார். ஏமனில் அரசாங்க பாதுகாப்பு படைகளுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹுதி படைகளுக்கும் இடையே மோதல் வலுத்துள்ளதையடுத்து இதுவரை 1400 பேர் ஜிபோத்தியில் அடைக்கலம் நாடியுள்ளனர். ஏமனின் பெரும்பான்மை பகுதிகளை ஹுதி கிளர்ச்சி தரப்பு தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. அமெரிக்காவில் நீடிக்கும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய வங்கி அமைப்பு இந்த வாரம் வட்டி விகிதத்தை உயர்த்தும் என சந்தைகள் எதிர்பார்க்கின்றன. அதன் தலைவர் கெவின் வார்ஷ் தலைமையில் நடைபெறவுள்ள முக்கிய வட்டி விகித கூட்டத்தில் 25 அடிப்படை புள்ளிகள் அளவுக்கு வட்டி விகிதம் உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்திற்கான அமெரிக்க பயனீட்டாளர் பணவீக்கம் 3.4 விழுக்காடாக பதிவாகியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க அப்படின்றத சொல்லுங்க. ரதிமா பாடல் வருது கேளுங்க.

0: என்ன பாடலுங்க உங்களுக்கு வேண்டும்? அழைக்கலாம், சசிகலா வந்திருக்காங்க. வணக்கம் சசிகலா.
1: வணக்கம். நான் வந்து பத்திகேஸ்ல இருந்து பேசுறேங்க.
0: பத்துமலை ரொம்ப பக்கமா இருக்குமே உங்களுக்கு.
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்
1: நினைக்கிறீங்க? இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே, அம்மா அப்பா அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அவருக்கும் இந்த பாட்டு நான் டெடிகேட் பண்றேன். உங்க பேர் திருச்செல்வம்.
0: திருச்செல்வம், எப்ப திருமணம்?
1: மிதி வந்து நெக்ஸ்ட் இயர்
0: பாடல் அடுத்து வருது கேளுங்க.

0: இப்ப பாலா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு, அவர் சந்திக்கலாம். வணக்கம் பாலா.
1: வணக்கம்.
0: ஒரு பாலா நீங்க?
1: நான் வந்து காஜாங். காஜாங் பாலா.
0: காஜாங் வந்து பாலான்னு சொன்னா தெரியுமா?
1: காஜாங் வந்து பாலான்னு சொன்ன மனைவியோட ஒரு கல்யாணத்துக்கு மனைவி பக்கத்துலதான் உட்காந்துருக்காங்க. அவங்க பேரு சாந்தகுமாரி.
0: சரி,
1: அதான் திடீர்னு பார்த்த ரேடியோ உங்க கால் பண்ண பட்டுன்னு.
0: சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க மனைவிக்கு?
1: மனைவி வந்து கண்ணெதிரிய தோண்டினத்துல இருந்து அந்த சின்ன சின்ன கிளியே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: நன்றி.

0: தொடர்ந்து மின்னலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றி. இணைந்திருங்கள்.
1: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா இறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
2: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
1: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம். அதானு சொல்ல வரீங்க?
2: நீ சொல்றது சரிதான்.
3: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
4: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
1: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
5: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
1: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
5: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
1: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
5: இப்பனு பார்த்தா?
1: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
5: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
1: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
5: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
1: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
5: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
6: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.

0: மேகலா நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாடல் அழைத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிருந்தோம். வணக்கம் மேகலா.
1: வணக்கம் ரவி.
0: சொல்லுங்க மேகலா, இன்றைக்கு என்ன பாடல் கேட்கலாம் நம்ம?
1: எனக்கு வந்து நெஞ்சமே குஞ்சியே சொல்லுதே ஆரிரோ அந்த பாட்டு வேணும் ரவி.
0: சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியிருப்பாங்களே மாமனன் படத்துல.
1: ஆமா, இந்த பாடல் கேட்டா மனசு ரொம்ப அமைதியா இருக்கும்.
0: அப்படியா?
1: ஆமா, இந்த பாடல இருந்து நான் என் சேட்டாக்காக டெடிகேட் பண்றேன்.
0: மனசு அமைதி பெற இந்த பாடலை கேக்குறீங்களா என்ன?
1: டூ இன் ஒன்.
0: சரி சரி, இப்ப கேப்போம். நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சிக்கு ஷீலா வந்திருக்காங்க. வணக்கம் ஷீலா.
1: வணக்கம்.
0: வணக்கம். எந்த ஊர் ஷீலா நீங்க?
1: நான் வந்து கம்போங் அத்தா.
0: கம்போங் அத்தா? கம்போங் அத்தா வந்து இந்த விஸ்மா துன் சம்பந்தம் இருக்குமே அந்த பகுதியில தானே இருக்கு?
1: அதுமண்ணுக்கு தான் என்னோட வீடு.
0: ஓ, அங்கதான் இருக்கீங்க நீங்க? என்னங்க எப்போதுமே அந்த இடத்துல நெரிசலா இருக்குமே?
1: இல்ல இல்ல, இந்த அப்படியா ஓகேயா தான் இருக்கு.
0: அப்படியா? பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கம்போங் அத்தாப் தான் நீங்க?
1: இல்ல, நான் வந்து பிள்ளைங்களை உள்ள பட்டுவன்.
0: திருமணமாகி இங்க வந்துட்டீங்க? ஓ, சரி சரி. என்ன பாடல் கேட்கலாம் இருக்கு ஷீலா, சொல்லுங்க.
1: தளபதி கச்சேரி பாட்டு.
0: தளபதி கச்சேரி பாடல். யாருக்கு இந்த பாடல் விரும்பி கேக்குறீங்க ஷீலா?
1: இது வந்து என்னோட ஃபேமிலிக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே.
0: உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் தான் சொல்லுங்க மலேசியால.

0: என்ன குடுக்கலாம் யோசனை
1: காலையில ரெண்டு கல்யாணங்க முடிச்சிட்டு போய் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க மனைவியோட மூணாவதா வந்து இப்ப மாலை கல்யாணம் பண்ணிட்டீங்களே ரொம்ப நன்றிங்க சார்
0: உங்களுக்கு பிடிச்சமான பாடல் வருது சார் கேக்கலாம் நன்றி
1: நன்றி நன்றிங்க

0: இருக்கும் மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா,
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
4: தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12.
6: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க, நம்மை இணைப்பது மின்னல் FM.

நம்ம நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்திருக்கோங்க. அடுத்த இசையும் இசையும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கிஷன் உங்களை சந்திக்க வந்திருக்காரு. அவரோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை குடும்ப உறவுகள்லாம் நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு நாள். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கட்டும். நல்ல நல்ல நினைவுகள் தான் அடிப்படையில நம்ம கூட்டிருப்போம். அதனால நல்ல நல்ல நினைவுகளை சேகரித்துக்கும் சரிங்களா. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெறுகிறேன். உங்கள் ரவீன்.

0: கேரளத்திற்கான பிரதமரின் பயணம் துறைசார் ஒத்துழைப்புக்கான திறவுகோலாக அமையும். உலங்கூர்தி விபத்து, உயிரிழந்தவர்களின் உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேரளத்திற்கு மேற்கொள்ளவிருக்கும் பயணம் ஆரோக்கியம் சார்ந்த சுற்றுலா, கல்வி, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மலேசியா தென்னிந்தியாவிற்கிடையே புதிய ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயுர்வேதத்தில் கேரளம் விரிவான நிபுணத்துவத்தை கொண்டுள்ளதாக தென்னிந்தியாவிற்கான மலேசிய தூதர் கே சரவணகுமார் கூறினார். அத்துடன் பாரம்பரிய மருத்துவத்தை நவீன மருத்துவத்துடன் ஒருங்கிணைக்கும் அணுகுமுறையையும் அது பின்பற்றுகிறது. மலேசியா சுற்றுலாத்துறையை விரிவுபடுத்துவதற்கு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு துறையாக இது விளங்குவதாக அவர் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் இந்தோனேசிய அதிபர் பிராபோவோ சுபியாந்தோவும் காட்டுத்தீ விவகாரம் உட்பட மேற்காசியாவில் நிலவும் மோதல்கள் குறித்து விவாதித்தனர். இந்தியா புதுடில்லியில் நடைபெறும் 18th பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக இதுகுறித்து இருவரும் கலந்துரையாடினர். இந்தோனேசியா கடுமையான காட்டுத்தீயை எதிர்கொண்டுள்ள நிலையில் இருவருக்கும் இடையேயான இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. கலிமந்தான், சுமத்ரா பகுதிகளில் ஏற்படும் காட்டுத்தீயின் புகை மலேசியா உள்ளிட்ட அண்டை நாடுகளையும் பாதிக்கிறது. பல்வேறு இருதரப்பு விவகாரங்கள் குறித்து தீர்வு காணும் வகையில் பிராபோவை விரைவில் மலேசியாவிற்கு வருகை புரியுமாறு டாக்டர் ஸ்ரீ அன்வார் அழைப்பு விடுத்துள்ளார். இவ்வேளை இந்தோனேசிய அதிபர் பிராபோவோ சுபியாந்தோ பிரிக்ஸ் மாநாடு குறித்து ஆக்ககரமாக கருத்துரைத்துள்ளார். அக்கூட்டமைப்பின் கூட்டு வலிமை அதன் மக்களுக்கு நிதர்சன வாய்ப்புகளை வழங்குவதோடு தெற்குலக நாடுகள் அவற்றின் எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொள்வதற்கான உரத்த குரலை வழங்கும் என அவர் கூறினார். இந்த கூட்டு வலிமைதான் நமக்கு அவசியம். பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டு வலிமையானது நியாயமான அதேவேளை சரிசமமான பன்னாட்டு முறையை கட்டியெழுப்ப துணை புரியும் என இந்தியா புதுடில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் அவர் கூறினார். இதன் மூலம் அக்கூட்டமைப்பின் வலிமை மாற்றத்தை கொண்டுவரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே எகிப்து அதிபர் அப்டெல் ஃபத்தா அல் சிசி அடுத்த மாதம் மலேசியாவுக்கு அதிகாரப்படி பயணத்தை மேற்கொள்ளவுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இப்பயணத்தின் போது மலேசியா எகிப்து உறவுகள் தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று பிரதமர் சமூக ஊடக தளத்தில் இடுகையிட்டுள்ளார். இந்த பயணம் குறித்த கூடுதல் விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. 2024 இருதரப்பு உறவுகளை வியூக நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முனைப்புகளை மேற்கொள்ள மலேசியாவும் எகிப்தும் இணக்கம் தெரிவித்திருந்தன. சரவாக், பாராம், லோங் ஹெலெலாங்கில் உலங்கூர்தி விபத்தில் பலியானோர் ஐவரின் சடலங்கள் மரபணு சோதனைக்கு பின் அவர்களது குடும்பத்தினரிடம் இன்று காலை மீரி மருத்துவமனையின் தடயவியல் துறையில் ஒப்படைக்கப்பட்டன. இவ்வாறு அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அகமது கூறினார். தீபகற்ப மலேசியாவுக்கு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஐனுல் பர்ஹா கமருடின் மற்றும் விமானி கேப்டன் ஜைனோல் அஃபிக் பிஷாமின் உடல்களை கொண்டு செல்ல செயல் அணியியல் உதவியை வழங்கும் மலேசிய வான்படை தேடி மீட்கும் நடவடிக்கையில் உதவிய காவல்துறை, வேதியியல் துறை, தீயணைப்பு மீட்புத்துறை JBPM, சரவாக் இஸ்லாமிய சமயத்துறை ஜாயிஸ், மீரி மருத்துவமனை நிர்வாகம் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். 6580 குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் இதுவரை தங்கள் வணிகங்களை வெற்றிகரமாக விரிவுபடுத்தியுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம்சிக்யோங் தெரிவித்துள்ளார். அரசாங்க நடவடிக்கைகளுக்கு தொழில் முனைவோரின் மீது ஆக்ககரமான தாக்கம் இருப்பதை இது காட்டுவதாக அவர் கூறினார். இவ்வாண்டு குறைந்தது 10,000 குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதை அமைச்சர் இலக்காக கொண்டுள்ளதாக சிம் குறிப்பிட்டுள்ளார். குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் தங்கள் போட்டித்தன்மையை மேம்படுத்தவும் வணிகத்தை விரிவுபடுத்தவும் உதவும் வகையில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு மேற்கொண்ட முயற்சிகளின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கான குறியீடாக அந்த சாதனை அமைந்துள்ளது. பஹாங் கேமரன் மலையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மண் சரிவை அப்பகுதியில் மாற்றுப்பாதை திட்டத்துடன் தொடர்பு படுத்தும் குற்றச்சாட்டு தவறானது என பொதுப்பணித்துறை ஜே கே ஆர் அறிவுறுத்தியுள்ளது. அச்சம்பவத்தை தொடர்ந்து தானாராத்தா மாற்றுப்பாதை திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த கோரியது உட்பட எழுந்துள்ள அறிக்கைகள் மற்றும் கவலையை ஜே கே ஆர் கருத்தில் கொண்டுள்ளது. இருப்பினும் இதுவரை அத்திட்டம் வடிவமைப்பு மதிப்பீட்டு ஆய்வு கட்டத்தில் மட்டுமே உள்ள நிலையில் கட்டுமான பணிகள் அங்கு இன்னமும் தொடங்கப்படவில்லை என அது அறிக்கையின் வாயிலாக விளக்கியது. காலை நிலவரப்படி நாட்டின் மூன்று பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU ஆபத்தான நிலையை பதிவு செய்துள்ளது. அத்துடன் ஆறு பகுதிகளில் IPU ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS தெரிவித்துள்ளது. சரவாக் சரியானில் IPU 185 சிரியாமானில் 174 சமரஹானிலும் குச்சிங்கிலும் 156 சிபுவில் 109 பதிவானதாக APIMS தரவுகள் காட்டுகின்றன. சிலாங்கூர் ஜொஹான் சத்தியாவில் IPU 120 உள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: ஏமனில் அரசாங்க பாதுகாப்பு படைகளுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹுத்தி படைகளுக்கும் இடையே மோதல் வலுத்துள்ளதை அடுத்து இதுவரை 1400 பேர் ஜிபோத்தியில் அடைக்கலம் நாடியுள்ளனர். ஏமனின் பெரும்பான்மை பகுதிகளை ஹுத்தி கிளர்ச்சி தரப்பு தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. கடலோர பகுதிகளில் வெறும் சில நாள்களிலேயே முன்னேறி வரும் அக்கிளர்ச்சி படை மோகா துறைமுக நகரை முழுமையாக கைப்பற்றியுள்ளது. இந்நெருக்கடியின் விளைவாக ஏமனுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் எதிரே உள்ள ஜிபோத்திக்கு மக்கள் தப்பிச் செல்ல துணிந்துள்ளனர். ஏமனில் ஜூலையிலிருந்து இதுவரை 76,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. லாவோஸில் மின்சார ஏற்றுமதி அதிகரித்துள்ள போதிலும் உள்நாட்டில் மின் துண்டிப்பு தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசியாவின் மின்கலனி என அழைக்கப்படும் லாவோஸ் தனது நீர்மின் நிலையங்கள் மூலம் தாய்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கு பெருமளவில் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்து வருகிறது. ஆனால் நாட்டில் உற்பத்தியாகும் மின்சாரத்தின் பெரும் பகுதி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் பழமையான மின் விநியோக கட்டமைப்பு காரணமாக உள்நாட்டில் அடிக்கடி மின் துண்டிப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாவோஸின் மின் விநியோக கட்டமைப்பில் பெரும்பாலானவை 1970களில் அமைக்கப்பட்டவை என்பதால் தற்போதைய நகர வளர்ச்சியில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவில் நீடிக்கும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய வங்கி அமைப்பு இந்த வாரம் வட்டி விகிதத்தை உயர்த்தும் என சந்தைகள் எதிர்பார்க்கின்றன. அதன் தலைவர் கெவின் வாஷ் தலைமையில் நடைபெறவுள்ள முக்கிய வட்டி விகித கூட்டத்தில் 25 அடிப்படை புள்ளிகள் அளவுக்கு வட்டி விகிதம் உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்திற்கான அமெரிக்க பயணிட்டாளர் பணவீக்கம் 3.4 விழுக்காடாக பதிவாகியுள்ளது. இது முந்தைய மாதத்தைப் போலவே இருந்தாலும் மத்திய வங்கி அமைப்பு நிர்ணயித்துள்ள 2 விழுக்காட்டு நீண்டகால இலக்கை விட தொடர்ந்து அதிகமாக உள்ளது. இதனையடுத்து புதன்கிழமை வட்டி விகித உயர்வுக்கான வாய்ப்பு 85 விழுக்காட்டுக்கும் அதிகமாக இருப்பதாக CME ஃபெட் வாட்ச் தெரிவித்துள்ளது. ஓபன் ஏஐ நிறுவனம் இவ்வாண்டு பங்குச்சந்தையில் அறிமுகப்படுத்தப்படாது என அதன் தலைமைச் செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மேன் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு அதன் சரியான பயன்பாட்டை உறுதி செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் அதிகமாக இருப்பதால் அவ்வாறு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் ஃபோர்ச்சூனுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஓபன் ஏஐ உள்ளிட்ட முன்னணி ஏஐ நிறுவனங்கள் அதன் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஓரளவு கட்டுப்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு இடர்களை எதிர்கொள்ள ஒன்றிணைந்து செயல்படுவது தொடர்பான ஒப்பந்தத்தை விரைவில் அறிவிக்கக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்திற்கான பிரதமரின் பயணம் துறைசார் ஒத்துழைப்புக்கான திறவுகோலாக அமையும். உலங்கூர் தீ விபத்து, உயிரிழந்தவர்களின் உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஞாயிற்றுக்கிழமை நாளே ஒரு தனி சுகம்தான்ல. ஒரு பக்கம் நல்ல சாப்பாடு, இன்னொரு பக்கம் குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ற ஒரு வாய்ப்பு. சில பேருக்கு வெளியே போகும் திட்டம் இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு இன்றைக்கு வீட்லயே நம்ம ஓய்வு எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் மனசுக்குள்ள இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த பக்கமா இப்போ மின்னல் FM கேட்டுட்டு இருக்கீங்க, எங்களோட உங்க நேரத்தை கழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. இந்த பக்கமா தொடர்ந்து 4 மணி வரைக்கும் உங்களோட நான் தாங்க பேச போறேன். கிஷன் இங்க வந்தாச்சு. சரி, வார இறுதி எல்லாம் எப்படி போச்சு, எங்க போனீங்க, யார சந்திச்சீங்க, என்ன சுவாரஸ்யம் நடந்துச்சு? இந்த வார இறுதியில பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பஞ்சமே இல்லைங்க, நிறைய கல்யாணம் திருமணம் இதற்கு இன்றைக்கு கூட இப்ப கூட போயிட்டு இருப்பீங்க, பயணத்துல இருக்கலாம். வார இறுதியில கல்யாண நிகழ்ச்சிகள் அப்படின்ற போது விருந்தும் நிறையவே இருந்திருக்கும். மகிழ்ச்சியான ஒரு பயணமா உங்களுக்கு இருக்கட்டும், பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வாங்க. இதற்கிடையில் எங்களுக்கு நீங்கள் அழைத்து பேசணும், யாருக்காவது வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்த பாட்டு அலாப் ராஜு சாதனா சர்க்கம் வராங்க, கேட்கலாம்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிக
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: பெண்களே, சமையல் அறையில் உங்கள் உழைப்பு சாப்பாட்டு மேசையில் பேசும். அங்கே மனம், இங்கே சுவை.
3: சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.
4: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
5: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
4: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
5: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
4: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
5: இப்பன்னு பார்த்தா
4: ஆமா, இதுக்குலாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
5: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
4: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியில போயிருவோமா?
5: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
4: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
5: இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்.

ஜாவித் அலி விஜய் பிரகாஷ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு செப்டம்பர் 13 நாள் என்ன விஷயம் அனுசரிக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் டே மற்றும் பாசிட்டிவ் திங்கிங் டே வந்து அனுசரிக்கப்படுது. ஒரு பக்கம் தாத்தா பாட்டி தினம், இன்னொரு பக்கம் வந்து நேர்மறை சிந்தனை தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுதுங்க. அதனால எதையுமே வந்து நேர்மறை சிந்தனையோடு பார்ப்போம். தாத்தா பாட்டி நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், அன்பு மட்டும்தான். இந்த இரண்டு நாளையும் ஒன்றாக நினைச்சு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நேர்மறையாவே சொல்ற, நம்பிக்கை கொடுக்கிற இரண்டு பேர் யார் அப்படின்னா, ஒன்று அப்பா அம்மா, இன்னொன்று தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் சொல்லும் ஒரு சின்ன வார்த்தை கூட சில நேரங்களில் பெரிய ஆறுதலாக நமக்கு இருக்கும். அவங்களுடைய அனுபவம் நிச்சயமாகவே நமக்கு ஒரு பாடமாக தாங்க இருக்கும் வாழ்க்கையில். அவங்களுடைய அன்பு நமக்கு ஒரு பலம் மாதிரி. அதனால தாத்தா பாட்டி கிட்ட அழைத்து பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே அழைத்து பேசுங்க. இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டுருக்கு. இதற்கிடையில் உங்களுடைய வார இறுதி நாள் எப்படி போய்கிட்டு இருக்கு, யாருக்காவது வாழ்த்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இப்போவே நீங்கள் அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பாத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: லிங்கம் தொடர்ந்து லிங்கம்ஸ் மசாலைகளை பயன்படுத்தி வருவோருக்கு தெரியும் இப்போது அதில் உள்ள திருப்பம் உங்களை மேலும் கவர புது யுக்தி, அதனால் மாறுபட்ட சுவை. இவையெல்லாம் ஏன்?
3: போட்டிகள் நிறைந்த உலகில் லிங்கம் தயாரிப்புகளை வாங்கி நீங்கள் எங்கள் பக்கம் இருக்கத்தான். உங்கள் ஆதரவு என்றென்றும் தேவை.
2: சுவை என்றிருந்தது, இப்போது சுவையோ சுவை என வியக்க வைத்துள்ளது உங்கள் அருகிலேயே. அதுவே லிங்கம்.
0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: சித்ரா வணக்கம்.
1: நாங்க நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன்.
1: அப்புறம் எப்படி போய்கிட்டு இருக்கு வார இறுதியில உங்களுக்கு?
0: இன்னைக்கு ஒரு திருமணம் அழுகுராஜால, அதனால சம்மான்ல இருந்து அழுகுராஜா கேறீங்க. இப்ப திருமணம் எல்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.
1: ஒரே நாள்ல இரண்டு திருமணம் மூன்று திருமணத்துக்கு எல்லாம் போறவங்களா இருப்பாங்க, நீங்க எப்படி? ஒண்ணு மட்டும் தான் இருக்கு.
0: கல்யாணத்துக்கு
1: போயாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு, வாழ்த்தியாச்சு, வந்தாச்சு. சரி, இன்றைக்கு நல்ல சாப்பாடா?
0: ஆமா,
1: மகிழ்ச்சி. திருமணத்துக்கு போயிட்டு நல்ல சாப்பாடுன்னு இப்படி பாசிட்டிவா நேர்மறையா பேசுறீங்களா, அதுதான் நல்ல விஷயமே.
0: சரியா இப்ப எந்த பக்கம் இருக்கீங்க?
1: குளிர்ச்சியா பசுமையா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அந்த பாட்டை கேளுங்க.
0: நன்றி.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

0: பொண்ணுடைய வார இறுதி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். ஜெயந்தி சொல்லுங்க.
1: ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம்.
0: நீங்களுமா? எங்க, எந்த பக்கமா கல்யாணம்?
1: ஸ்ரீ மகாமாரியம்மன் டெம்பிள்ல கல்யாணம். நாத்தனா மகளுக்கு, மகனுக்கு கல்யாணம்.
0: இந்த புதுமண தம்பதிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. அப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, வேற என்ன திட்டம் இருக்கு?
1: வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அவங்களை போயிட்டு ரிசீவ் பண்ணணும், ஆராத்தி எல்லாம் எடுக்கணும்.
0: ஓ, ஆராத்தி எடுக்கிற வேலைக்கு மத்தியில நீங்க இப்ப அழைச்சு பேசிருக்கீங்க?
1: ஆமா, டிரைவ் பண்ணிருக்கோம்.
0: இருவருக்குமே பாட்டு வந்துகிட்டு இருக்கு, கேப்போம்.
1: நன்றி.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். இந்தியாவின் பிரம்மோஸ் வான்தரை ஏவுகணை அமைப்பை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை மலேசியா ஆராய்ந்து வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தினார். அதேவேளையில் அது குறித்த பேச்சுக்கள் இன்னும் நடைபெற்று வருவதாகவும் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நோயாளிகள் நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் உரிய சிகிச்சை பெறுவதை உறுதி செய்ய ஒருங்கிணைந்த தேசிய சிகிச்சை கட்டமைப்பை உருவாக்க சுகாதார அமைச்சு இலக்கு கொண்டுள்ளது. நகர் புறநகரங்கள் உட்பட சபா சரபாக்கிற்கு இடையிலான அவசர சிகிச்சை அணுகல் இடைவெளியை குறைக்க இந்த முயற்சி முக்கியமானது என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் மஹதார் அப்துல் வஹாப் தெரிவித்தார். இவ்வேளையில் சுகாதார காப்புறுதி கட்டணம் அதிகரித்ததை அடுத்து பொது சுகாதார மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் சாத்தியமுள்ளதால் சுகாதார அமைச்சு அவ்வப்போது அச்சேவையின் அவசியம் குறித்த திட்டமிடலையும் கணிப்பையும் மேற்கொண்டு வருகிறது. சுகாதார சேவை மீதான அதிக தேவையை சமாளிக்க நிதி தேவை உட்பட சுகாதாரத்துறையின் தினசரி மற்றும் நீண்டகால திட்டமாக அம்முயற்சி பார்க்கப்படுவதாக டாக்டர் மஹதார் அப்துல் வஹாப் கூறினார். 243 பேருடன் பயணம் மேற்கொண்டிருந்த இந்தோனேசிய பயணிகள் படகுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை தொடர்ந்து தேடி மீட்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. விர்கோ டிரான்ஸ்போர்ட் 8 என்ற அந்த படகு சுராபாயாவிலிருந்து தெற்கு கலிமந்தானில் உள்ள பஞ்சார்மாசின் நோக்கி சென்று கொண்டிருந்த போது மோசமான வானிலையை எதிர்கொண்டதாக தகவல் தெரிவித்திருந்தது. அதன் பின்னர் படகுடன் தொடர்பை ஏற்படுத்த முடியவில்லை என்றும் தற்போது அதன் இருப்பிடம் தெரியவில்லை என்றும் இந்தோனேசியா தெரிவித்துள்ளது. த ஒடிசி திரைப்படம் வெளியான சில மாதங்களிலேயே யுனிவர்சல் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் எல்லா காலத்திலும் அதிக வசூல் செய்த திரைப்படமான ஜுராசிக் வேர்ல்ட் படத்தை முறியடித்தது. கடந்த ஜூலை 1st திரைக்கு வந்த த ஒடிசி ஹோமரின் பண்டைய கிரேக்க காவியத்தின் தழுவலில் எடுக்கப்பட்டது. துரோஜன் போருக்கு பிறகு தனது தாயகம் திரும்பும் அபாயகரமான 10 ஆண்டுகால பயணத்தை மேற்கொள்ளும் கிரேக்கத்தின் இதாஷா மன்னராக ஒடிசியஸ் எனும் கதாபாத்திரத்தில் மாத் டேமன் நடித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. அடுத்து இன்றைக்கு நேரின் குரல் இடம்பெற போகுது. திலீப் குமார் நம்மோடு பேச போறாரு. 2:15 நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க.

0: பெண்களே, சமையல் அறையில் உங்கள் உழைப்பு சாப்பாட்டு மேசையில் பேசும். அங்கே மனம், இங்கே சுவை.
1: சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: நேரம் பிற்பகல் 2:15. இடம்பெறுவது ஒரு நேயரின் குரல்.
1: வணக்கம் அன்பான நேர்களே, மீண்டும் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில திலீப் குமார் அகிலன் உங்களை சந்திக்க போறாரு. உப்சி ஆய்வு மாணவர், முனைவர் பட்ட ஆய்வு மாணவர் தான் நம்ம திலீப் குமார் அகிலன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஆடல் கலையில என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். முழுமையா ஆடல் நடனம் அப்படிங்கறத பத்தி தான் மேலும் பல பாடல்களும் உங்களுக்கு அவர் தொகுத்து வழங்க காத்துட்டு இருக்காரு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம்.
2: மின்னல் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நேயரின் குரல் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தாள். இந்த பாடல் வரியை தெரியாத மூத்த தலைமுறை இருக்குமா என்று கேட்டால் கிடையாது. அதுபோல அந்த மாதவி என்ற பெயரையும் அறியாதவர்கள் இருந்தது மிக மிக அரிது. ஆடல், பாடல், அழகு என்ற மூன்றிலும் ஒன்றிற்கு ஒன்று குறைவுபடாமல் அழகு கொஞ்சம் ஈராறு வயதுடைய ஆடல் மங்கையாக அவள் இருந்தாள். சிலப்பதிகாரத்தின் காப்பிய தலைவியாக இல்லாத போதிலும் இளங்கோவடிகள் அவளுடைய அழகை எந்த விதத்திலும் குறைத்து காட்டவில்லை. ஒப்பற்ற ஒருவலாகவே காப்பியம் நெடுக வலம் வந்த மாதவியின் அறிமுக படலும் ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று. அரங்கேற்ற காதையில் அவளை அறிமுகப்படுத்தும் நூலாசிரியர் அவளை திறமையின் உச்சமாக தூக்கி நிறுத்தி நம்மை அதிசயிக்க வைக்கின்றார். 12 வயது பெண் தலைக்கோல் அறிவை என்ற பட்டமும் 1008 கழஞ்சு பொண்ணும் பரிசாக பெறும் அளவிற்கு சிறப்பாக ஆடினாளா என்று கேட்டால் நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து காட்டினார் என்று இளங்கோவடிகள் அவளுக்கு வக்காலத்து வாங்கி நமக்கு சான்று பகர்கின்றார். ஆக நேயர்களே, அப்படிப்பட்ட மாதவி சோழ மன்னன் திருமாமலவன் முன்பு ஆடி காட்டிய 11 வகை ஆடல்களை இன்றைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். இந்த அரை மணி நேரம் உங்களுக்காக, என்னோடு இணைந்து வாருங்கள்.

இந்த 11 வகை ஆடல்களும் ஒன்று போல ஆடப்படுவதல்ல. அதிலேயே இரண்டு பிரிவுகள் உண்டு. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் வழங்கப்பட்ட கலைகளை செவ்வியல் கலைகள், நாட்டுப்புற கலைகள் என்று இரு பிரிவுகளாக நமக்கு பகுத்து காட்டியிருக்கும் இளங்கோவடிகள் இந்த 11 வகை ஆடல்களை நின்றாடும் கூத்து, வீழ்ந்தாடும் கூத்து என இரண்டு பிரிவுகளாக நமக்கு காட்டுகிறார். அவற்றை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். இந்த நின்றாடும் கூத்துகள் 6 வகைப்படும். அதில் முதலாவது கொடுகொட்டி என்பதாகும். தாரகாட்சன், கமலாட்சன், வித்தியுமாலி என்ற 3 அசுரர்களின் கோட்டையை சிரிப்பாலே தகனம் செய்கிறார் சிவபெருமான். வெற்றியின் சந்தோஷம் அவருக்கு. ஆடத் தொடங்குகிறார். எப்போதும் கால் தூக்கி ஆடும் பெருமான் இப்போது மகிழ்ச்சி தாங்காமல் கைகொட்டி ஆடுகிறார். உமை தாளம் போட அந்த நாட்டியம் அரங்கேறுகிறது. இதை மாதவி உமையொரு பாகன், அதாவது அர்த்தநாரி கோலம் பூண்டு ஆடினாள் என்கிறது சிலம்பு. நேர்களே, அடுத்து சிவபெருமான் ஆடிய நடனத்தை பாண்டரங்கம் என்கிறார் இளங்கோவடிகள். கொடுகொட்டியின் தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த நடனம் முப்புறத்தினை எரித்த பின்பு பிரம்மன் காண ஈசன் தன்னுடைய மேனி முழுதும் திருநீர் பூசிக்கொண்டு ஆடிய நடனமாக திகழ்கிறது. வெற்றியின் களிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சாந்தம் வெளிப்படும் நடனம் இது. இவை இரண்டும் சிவனாடிய நடனங்களாகும். ஆக நேயர்களே, தொடர்ந்து அடுத்த நடனங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோம், வாருங்கள்.

நேயர்களே, தொடர்ந்து இந்த நின்றாடும் கூத்துகளில் அடுத்து மாதவி திருமால் ஆடிய அல்லியம் மல்லாடல் எனும் இருவகை நடனங்களை காணவிருக்கின்றோம். அல்லியம் என்பது கண்ணன் தனது மாமனான கம்சன் தன் மீது ஏவிய குவலய பீடம் எனும் யானையின் தந்தங்களை ஒடித்து ஆடிய வீர நடனமாகும். மல்லாடல் மல்லன் வடிவம் கொண்டு திருமால் வானன் எனும் அசுரனோடு மற்போர் புரிந்த நடனமாகும்.

0: நேயர்களே, அடுத்து முருகன் ஆடிய இரு கூத்துகளை மாதவி ஆடி காட்டினாள். கடலுக்கு நடுவே மாமரமாக நின்ற சூரனை பிளந்து மகிழ்ச்சியில் முருகன் துடி எனும் வாத்தியத்தை முழக்கி ஆடிய துடிக்கூத்தையும், அசுரர்களை வென்ற பின்பு தேவர்களை காக்க தன்னுடைய குடையை சாய்த்து ஆடிய குடக்கூத்தையும் அவள் மிக அழகாக ஆடி காட்டியதாக இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் பதிவு செய்கின்றார். ஆக முருகன் ஆடிய நடனங்கள் என்பதனாலேயே தொடர்ந்து நாம் முருகன் சார்ந்த ஒரு பாடலை கேட்கவிருக்கின்றோம். பில்லா திரைப்படத்தில் சேவல் கொறி பறக்குதா என்ற பாடலை கேட்டுவிட்டு நாம் அடுத்து வரக்கூடிய நடனங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள்.
1: விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பெண்ணிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்
1: இங்கே.

0: கம்ஸ்.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

ஹேங்கோவர் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இப்போ இன்றைக்கான ஒரு நாள் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் சாக்லேட் டே. இன்றைக்கு சாக்லேட் டே அப்படின்னு சொல்லும்போது சாக்லேட் பிரியர்களுக்கான நாள். யாராவது இருந்தாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா அவங்கள இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் டேக் பண்ணுங்கள். இவங்க தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த பாட்டு விஜய் நாராயண் சந்திரன் வராங்க, கேட்கலாம்.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
2: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு அஞ்சு நிமிஷம்.
1: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
2: வணக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
1: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
2: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
1: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
2: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
1: என்னாச்சு என்னாச்சு?
2: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
1: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
2: அஞ்சு நிமிஷமா?
1: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
0: இப்படிக்கு
1: மின்னல் FM.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு நாடு முழுவதும் உள்ள 635 ஊராட்சி அமைப்பு பகுதிகளில் 2021 ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு வரையில் சுற்றுச்சூழல் சுகாதார இயக்கத்திற்காக 6.42 மில்லியன் ரிங்கீட்டை ஒதுக்கியுள்ளது. அந்த ஒதுக்கீடுகள் பொது வசதிகளை தரமுயர்த்த ஊராட்சித்துறையின் வழி பகிரப்பட்டதாக துணை அமைச்சர் டாக்டர் ஐமான் அத்திராசாபு தெரிவித்தார். பினாங்கில் இவ்வாண்டு 10 மடானி விற்பனை திட்டங்களை ஏற்பாடு செய்ய தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு இலக்கிட்டுள்ளது. மக்கள் வாழ்க்கை செலவினத்தை கையாள உதவும் முயற்சியாக இது அமைவதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் சீ கியோங் தெரிவித்தார். மாநிலத்தில் இதுவரை 7 குஸ்கோப் மடானி திட்டங்கள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். புகைமூட்ட நிலவரம். நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் மிகவும் ஆபத்தான அளவில் காற்று மாசு குறியீடு IPU பதிவாகவில்லை. பிற்பகல் 2 மணி நிலவரப்படி சரவாக்கில் 4 இடங்களிலும் சிலாங்கூரில் ஓர் இடத்திலும் IPU ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 55 பகுதிகளில் IPU மிதமான அளவில் பதிவாகியுள்ள வேளை 8 இடங்களில் நல்ல நிலையில் இருப்பதாக அது கூறியது. ஓர்மோஸ் நீரிணையில் கப்பலொன்று மோதியதில் ஒருவர் பலியான நிலையில் 3 காயமடைந்தனர் என்று அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. அதிகாலை 5 மணிக்கு ஹேங்காம் கசிம் தீவுகளுக்கு இடையிலான பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கசிம் நகர் ஆளுநர் அமீர் தெமோரி கூறினார். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நள்ளிரவில் பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அவர் சொன்னார். இந்தோனேசியாவின் ஜாவா போர்னியோ தீவுகளுக்கு இடையே சென்று கொண்டிருந்த கப்பல் மோசமான வானிலையால் காணாமல் போனதைத் தொடர்ந்து ஒருவர் உயிரிழந்தார். 100 மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். 243 பயணிகளையும் பணியாளர்களையும் ஏற்றியிருந்த விர்கோ டிரான்ஸ்போர்ட் எட் கப்பல் சுராபாயாவிலிருந்து புறப்பட்ட சில மணி நேரத்திற்குள் கப்பல் நிறுவனத்தின் தொடர்பை இழந்தது. விளையாட்டு. சூப்பர் லீக் கார்பந்தாட்டம். நேற்றிரவு குச்சிங் சிட்டி எஃப்சிக்கு எதிரான ஆட்டத்தில் 1-2 எனும் கோல்களில் தோல்வியடைந்த தமது அணியினர் இறுதி நிமிட பதற்றத்தையும் பலவீனங்களையும் சரி செய்ய வேண்டும் என மலாக்கா எஃப்சியின் தலைமை பயிற்றுநர் இ இளவரசன் குறிப்பிட்டார். இதற்கு முன் சிலாங்கூருக்கு எதிரான ஆட்டத்தின் போதும் தமது அணியினர் இதே தவறினை புரிந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் இசையும் நிகழ்ச்சியை இந்த பக்கமா கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்து 4 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா தெலுங்கு பாடல்களை தான் கேட்க போறோம். இந்த பக்கமா கிஷனு கூட பேசிட்டு இருக்கேன். தொடக்க பாடல் உங்களுக்காக ரிதம் திரைப்படம் இருக்கு இல்லையா, அதுல இந்த பாட்டு இப்போ உங்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்க போகுது. ஏன்னா அந்த பக்கமா இப்போ மழையா இருக்கலாம், இல்ல நெரிசலா இருக்கலாம், இயற்கையை ரசிச்சுட்டு ஒரு பயணமா இருக்கலாம், இல்ல அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சோட சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருப்பீங்கல்ல, இந்த தருணத்துல இந்த பாட்டு நல்லா இருக்கேப்பா அமைதியா கேட்டுட்டு போலாமா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்க போகுது. கேட்கலாம்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
2: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
1: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
2: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
3: பவானி, என்ன ஒரே யோசனையா இருக்க?
4: பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
2: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
4: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
5: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: போக்குவரத்து தகவல்.
1: தொடர்ந்து பிளஸ் வாயிலாக வந்திருக்கக்கூடிய போக்குவரத்து நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நீங்க பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இது உங்களுக்கு உதவியா இருக்கும். கோப்பைங்கிலிருந்து தாப்பா பக்கமா போயிட்டு இருக்கீங்களா, அங்க ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு கிலோமீட்டர் 325.2 அதன் காரணமா இப்போ அங்க வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்குங்க, பார்த்து போங்க. கம்பாஸ்ல இருந்து பாசேர் கூடாங் பக்கமாக கிலோமீட்டர் 2.5 ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு, அதன் காரணமாக இப்போ வாகனங்கள் வந்து மெதுவாக நகர்ந்துட்டு இருக்குன்னு பதிவிட்டு இருக்காங்க. பிரமாத்தங் பாவுல இருந்து பிராய் பக்கமாகவும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்குங்க. புக்கிட் பனத்தோங்கிலிருந்து சுங்காய் போயா பக்கம் இப்போ பயணத்தில் இருக்கீங்க, இல்லை அங்கே பயணத்துக்கு போக போறீங்க அப்படின்னா பார்த்து போங்க, அங்கேயுமே நெரிசலாக தான் இருக்கு. சுங்காய் போயாலிருந்து ரவாங் பக்கமாக பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 437.1 443.3 வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கு. ஆக நிறைய இடங்களில் நெரிசலாக இருக்கும், ஏன்னா விடுமுறை காலம் இல்லையா, அதனால பார்த்து பத்திரமா பாதுகாப்பாக போங்க. இப்போ அடுத்த பாடல்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
2: போக்குவரத்து தகவல்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

இப்போ பப்ளு குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இப்போ சமூக வலைத்தளங்களை அதிகமா ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஆய்வு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, செய்திகளுக்காக சமூக வலைத்தளங்களை அதிகம் சார்ந்திருக்கும் மலேசியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு தகவல். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69 விழுக்காடு பேர் வந்து இந்த சமூக வலைத்தளங்களை செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. உண்மையா? மனசுல கை வச்சு சொல்லுங்க, உண்மையா இருக்கும்? நிறைய பேர் இப்போ வந்து செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறாங்க தான், அது உண்மைதான். இப்போ ஆத்தியமுடைய சமூக வலைத்தளங்கள் இருக்கு, அதுல நீங்க பாருங்க, உடனுக்குடன் செய்திகளை வந்து பதிவு செய்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கலாம், மற்றவர்களுக்கும் பகிரலாம். ஏன்னா உண்மை தகவல்களுக்கு எப்பயுமே நம்ம சொல்ற மாதிரி ஆத்தியமுடைய சமூக வலைத்தளங்களை நீங்க வலம் வரலாம். எங்களுடைய பூமி இணைஞ்சிருக்கும், உங்களுடைய அன்புக்கு நாங்க என்றென்றைக்குமே நன்றிகளை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ அடுத்த பாட்டு ராகுல் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதி அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்களை நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: ஆமாங்க, தூல் படத்துல இருந்து அந்த பாட்டு நம்ம கேட்டிருந்தோம், வித்யாசாகர் இசையில். சரி, உங்க உடல்நலத்துல சில கோளாறுகள், அதாவது இந்த ஒரு அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்க மருத்துவர்களை பார்த்தே ஆகணுங்க. உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருது, இல்ல முதுகு தண்டு வலிக்கிறது, தாடையில வலிக்கிறது, கை வலிக்கிறது, பிறகு படி ஏறும்போது எப்பயுமே மூச்சு வாங்கல, ஏன் இப்ப திடீர்னு இவ்வளவு மூச்சு வாங்குது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இல்ல வேர்க்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். உடனடியாக மருத்துவர் போய் பாருங்க, சரியா? ஏன்னா சிலர் வந்து இதெல்லாம் சாதாரணமாக இருக்குங்க, அதெல்லாம் சும்மா வர்றது தான், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. வேலையில் பரபரப்பாக இருப்பாங்க, வேலைக்கு ஒன்றுனா விறுவிறுனு போவாங்க, ஆனால் தனக்கு ஒன்றுனா போகவே மாட்டாங்க, யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா உடனடியாக அவங்கள மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போங்க. நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலேயே அதெல்லாம் பார்க்கணுங்க, நம்ம உடல்நலம் நமக்கு ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. இப்போது அடுத்து ஜெஸி கிஃப்ட் பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.
1: నాన్న తిడ్లకి బామచ్చి వాడ్లకి మనసు అదుపు తప్పి అడుగు పట్టు తప్పి పడిపోతా ఉండే పట్టుకొని పేనాలుగా పాడింది మాలక్ష్మి మాలక్ష్మి.
2: రే సోడా కొట్టరా, ఇప్పుడే సోడా కొట్టమంటే పాటయ్యాక ఏం కొట్టమంటాడో.

பாடகர் கிரீஷுடைய பிறந்த நாளுங்க. அவருடைய பாடல் நம்ம வந்து கேட்டிருந்தோம். சரி, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. அடுத்து தீராயசையில் உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு நளினி அச்சுதன் தயாராக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். நிறைவு பாடல் ஆர் பி பட்நாயக் வரா.

அன்னைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் ஏற்றுமதிக்கு தேசிய மர தளபாட தொழில்துறை ஆக்கப்பூர்வ பங்களிப்பினை வழங்கி வருகிறது. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஜூன் வரை அதன் மதிப்பு 9.4 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இது இவ்வாண்டுக்கான சராசரி ஏற்றுமதி மதிப்பான 20 பில்லியன் ரிங்கிட்டை கடந்துள்ளதாக தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் நொராயினி அகமது தெரிவித்தார். உட்புற பகுதிகளில் மருத்துவ சேவை தேவைப்படுவோருக்கு 4 அரசாங்க நிறுவனங்கள் கருணை வான் மருத்துவ சேவையை வழங்கி சுகாதார அமைச்சுக்கு உதவுவர். அரச மலேசிய காவற்படை, அரச மலேசிய வான்படை, மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம், மலேசிய தீயணைப்பு மீட்புப்படை ஆகிய துறைகள் அதில் அடங்கும் என அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமது தெரிவித்தார். சுகாதார காப்புறுதி செலவினம் அதிகரித்து வரும் சூழலில் அரசாங்க மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பை சமாளிக்க சுகாதார சேவைக்கான தேவைகள் குறித்த திட்டங்களை சுகாதார அமைச்சு தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. பொது சுகாதாரத்துறையின் அன்றாட நீண்டகால திட்டமிடலின் ஒரு பகுதியாகவே இந்த திட்டமிடல்கள் அமைவதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் மஹாதர் அப்துல் வஹாப் தெரிவித்தார். அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்களுக்கேற்ப தேர்தலின் எல்லை பிரிவுகள் குறித்து மீளாய்வு செய்யப்படும் என தேர்தல் ஆணைய தலைவர் டத்துஸ்ரீ ரம்லான் ஹருன் தெரிவித்துள்ளார். சபா சரபாக்கிற்கு கூடுதல் நாடாளுமன்ற இடங்களை வழங்குவதற்காக அரசியலமைப்பில் முன்மொழியப்பட்ட திருத்தம் குறித்து பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூற்றினை எஸ்பிஆர் கருத்தில் கொள்ளும் என அவர் சொன்னார். மேற்காசியாவில் அமைதி நிலவ அழைப்பு விடுத்த அரிதான உடன்பாட்டை எட்டியதை தொடர்ந்து சீனா, ரஷ்யா, இந்தியா உட்பட பிரிக்ஸ் தலைவர்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய உலகளாவிய வளர்ச்சி குறித்து இன்று விவாதித்தனர். புதுடில்லியில் பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டம் 2ம் நாளில் நுழைந்துள்ள இவ்வேளை இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது. பிரிக்ஸ் அமைப்பிற்குள் ஒத்துழைப்பு தேவை என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். விளையாட்டு. யுடிஎம்பியின் 2026 மலேசிய மலைத்தட ஓட்டம் பேராக் தைப்பிங்கில் நடைபெற்ற 100 கிலோமீட்டரை உட்படுத்திய ஓட்டத்தில் ஆடவர் மகளிர் பிரிவுகளில் ஜப்பானின் யுதாரோ யோகுச்சியும் மிகா தனிகுச்சியும் வெற்றி பெற்றனர். யுதாரோ 12:18.44 பந்தயத்தை நிறைவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் திராகி செய்வங்களுக்காக தொடங்கியாச்சு. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் திங்கள் 13 இன்றைக்கு 8 வரைக்கும் திரா இசையோடு இணைந்திருக்க போறோம். உங்க மனசை பார்த்துக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை மிக சரியா நாங்க பார்த்துக்கோம். அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. உங்கள் மனசை அப்படியே இந்த திரா இசை பக்கமா அனுப்பி வச்சிருங்க. அதை சரியா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அதை சரியா பார்த்துக்கோன்ற நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல வரணும். அப்பதாங்க எல்லாம் சரியா நடக்கும். சரியா மாலை 5 வரைக்கும் உங்க மனசை நேசிக்கும் பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். இந்த நேரம் இந்த நொடி பொழுது மின்னலில் எந்த பாடலை கேட்டா நல்லா இருக்கும், உங்க மனசு நேசிக்கும் அந்த பாடல் எந்த பாடல் அது, அதை நீங்க அழைத்து சொல்லுங்க. உங்களுக்கான அந்த விருப்ப பாடலை ஒளியேற்ற நாங்க ரொம்ப ஆவலா ஆசையா காத்திருக்கோம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிய 3228275733 அல்லது 4 7 6 8. தீரா இசையில் உங்களோடு நான் நளினியா சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலி, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:13. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:13.
2: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
3: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ், அறிகுறிகளை கொடுக்கும். அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: வணக்கம்.
1: நான் சிந்துஜா இப்போல இருந்து பேசுறேன்.
0: சிந்துஜா இப்போலதான் இருக்கீங்களா இல்ல விடுமுறை ஏதாவது? அப்படி இல்ல, இப்போலதான் இருக்கீங்க.
1: ஆமா.
0: என்ன பாட்டு
1: வேணும்?
0: அனுப்பி வைக்கிறோம். மனசுக்குள்ள ஏதோ கவலை இருக்கு இல்ல? எப்போதும் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் இல்லன்னா எப்படிங்க? சோதனை வேதனை இதெல்லாம் கடந்து வந்தா தானே ஒரு வெற்றி தெரியும் கண்ணுக்கு. சரிங்க சரிங்க, பாடல குடுக்கறோம், எடுத்துக்கோங்க. உங்க மனசு நாங்க சரியா பாத்துக்கிறோம்ல.
1: கட்டாயமா. நல்லா
0: நன்றிங்க.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு
0: ஏங்க? ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: நலம் நலமறியாவல் சந்திரசேகரன் வசனம் ஜுந்தாய்.
1: நலமா இருக்கோங்க, நாங்களும் நலமா இருக்கோம், நீங்களும் நலமா இருக்கீங்க. சொல்லுங்க சந்திரசேகரன், என்ன பாடல் வேணும்?
0: என்னோட நண்பர் சத்யாவுக்காக முஸ்தபா முஸ்தபா, அதாவது குறிப்பிடணும் இன்னொன்னு என்னன்னா, கொலா மணங்கா சுல்தான் சுலைமான் ஷா. பத்தாம் நம்மளுடைய போயத்துல உள்ள மாணவர்கள், ரெண்டாயிரத்துல உள்ள மாணவர்கள் எல்லாத்துக்கும் இந்த பாட்டு சமர்ப்பணம் பண்றேன்.
1: சரிங்க, கொடுத்துருவாங்க. உங்க நண்பருக்காகவும், உங்க நண்பர்கள் எல்லாருக்காகவும். நண்பர் யாரு சொன்னீங்க? சத்யா.
0: சத்யா, சத்யா.
1: சரிங்க, சரிங்க, கொடுத்துருவோம், எடுத்துக்கோங்க.
0: மிக்க நன்றி.
1: நன்றி.

0: வணக்கங்க மிஸ் மினல் எஃப்எம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: நான் ராஜேஷ் பேசுறேங்க.
1: ராஜேஷ் எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
0: தில்லுவிங்டன் ஹிலேர் பேரால இருந்து அழைச்சிருக்கேன். நான் இப்ப வந்து டிராவல் பண்ணி சத்யாலாம் ஸ்லாங் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கேன்.
1: ஓ, அப்படிங்களா? சொல்லுங்க, இந்த நேரத்துல மனசு எந்த பாடலை கேட்க விரும்புது?
0: எனக்கு வந்து காதலுக்கு மறையதுல இருந்து என்னை தாளாட்ட வருவாளோ அந்த பாட்டு வேணுங்க மேடம்.
1: பாடியே காமிச்சிட்டீங்களே.
0: ஆமா,
1: நன்றிங்க. பாடுங்க, கேட்க தயாரா காத்திருக்கோம்.

0: அமைதியா இருக்கும் அந்த பாட்டு கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும்.
1: ஓ ராகினி, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம், எடுத்துக்கோங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி நன்றி. இந்த வேலையில எல்லாரும் இந்த பாட்டு விருப்பி கேட்பாங்கன்னு நம்புறேன். எல்லாருக்காகவும் இந்த பாட்டு நான் விருப்பி கேட்கறேன்.

0: வணக்கம் சேச், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்ங்க, யாருங்க? எவ்வளவு மகிழ்ச்சியோட தொடங்கி இருக்கீங்க, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: சந்திரன் பேசுறேன், ஜோஹர் பார்ல இருந்து.
1: சொல்லுங்க சந்திரன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சேச். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டோம், நல்லா இருக்கும், வளமா இருக்கும். சொல்லுங்க.
0: அந்த பாட்டு, கல்யாண தேனிலா காய்த்தாத பாணிலா, நீதானே வாணிலா என்னோடு வாணிலா.
1: ஒரே ஒரு கேள்விதான், அந்த பாடல் பாடின விதம் வேற, ஆனா நீங்க எப்ப பாடுறது? 1960களில் எப்படி பாடுவாங்க, அப்படி பாடி காட்டிருக்கீங்களா?
0: ஆமா ஆமா,
1: கொஞ்சம் மாத்தி பாடி இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டோம்.
0: பாடல
1: கொடுக்கறோம்.
0: ஓகே, தேங்க் யூ.

0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா சூப்பரா ஜாலியா இருக்கேங்க.
1: அப்படிங்களா? ஞாயிற்றுக்கிழமை வேற விடுமுறையா?
0: விடுமுறையா? நான் வந்து கார்பந்தாட்டத்துக்காக ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச்க்காக போயிட்டு இருக்கேன்.
1: அப்படியா?
0: ஆமா ஆமா, நம்ம வந்து இந்த வேட்டன் கேம்ஸ் எல்லாம் அடிக்கடி விளையாடுவோம், அதனால இந்த கேம் இருக்கு.
1: வெற்றி உங்கள் பக்கம் வந்து சேர நாங்க இங்க இருந்து வாழ்த்து அனுப்பிக்கிறோம் உங்களுக்கு முன்கூட்டியே.
0: ஓ, மிக்க நன்றி, மிக்க நன்றி. சூப்பர் சூப்பர்.
1: சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
0: நான் சந்திரன் பேசுறேன். சந்திரன்,
1: என்னங்க இன்னைக்கு நிறைய சந்திரன் வந்திருக்கீங்க?
0: நாங்க ஏன்னா சந்திரன் வந்து ஒரு சிறப்பான ஒரு பேர் உள்ளவங்கல்ல,
1: அதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தீராயசுக்கு சந்திரன் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
0: இந்த காதல் என்று யாரும் வாழ்வை கூடுமோ,

0: முறுக்கு பலகாரம் நல்ல நாள் பெருநாள் மட்டுமல்ல ஆண்டு முழுதும் சுட்டு சுவைக்கலாம். மாறுபட்ட சுவையில் லிங்கம்ஸ் முறுக்கு மாவு நாடெங்கிலும் எப்போதும் கிடைக்கும். லிங்கம்ஸ்
1: வான் மருத்துவ சேவை தொடர்பிலான அனைத்து குத்தகைகளையும் அரசாங்கம் மீளாய்வு செய்யும். இந்தோனேசிய கப்பல் காணாமல் போன சம்பவம், மலேசியர்கள் பயணித்ததாக தகவல் இல்லை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். இந்தியாவின் பிராமோஸ் வான் தரை ஏவுகணை அமைப்பை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை மலேசியா ஆராய்ந்து வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தினார். அதேவேளையில் அது குறித்த பேச்சுக்கள் இன்னும் நடைபெற்று வருவதாகவும் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பிராமோஸ் என்பது நீண்ட தூரம் செல்லக்கூடிய ராம்ஜெட் தொழில்நுட்பத்தில் இயங்கும் ஒலியை விட வேகமாக பாயும் ஏவுகணையாகும். இதை நீர்மூழ்கி கப்பல்கள் போர் விமானங்கள் அல்லது நகரும் ஏவுதளங்களில் இருந்து பாய்ச்ச முடியும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான இருதரப்பு சந்திப்பின் போது அவ்விவகாரம் குறித்து பேசியதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் NDTV இந்தியாவுக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்தார். உட்புற பகுதிகளில் மருத்துவ சேவை தேவைப்படுவோருக்கு 4 அரசாங்க நிறுவனங்கள் கருணை வான் மருத்துவ சேவையை வழங்கி சுகாதார அமைச்சுக்கு உதவுவர். அரச மலேசிய காவற்படை, அரச மலேசிய வான்படை, மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம், மலேசிய தீயணைப்பு மீட்புப்படை ஆகிய துறைகள் அதில் அடங்கும் என அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமது தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை சரவாக் மீரியில் வான் மருத்துவ சேவை FDS மருத்துவர்களை உட்படுத்திய உலங்கூர்தி விபத்தின் விசாரணை நிறைவடையும் வரை இவர்களின் சேவை பயன்படுத்தப்படும் என்றார் அவர். இதனிடையே சரவாக் பாராங் லோங் லேலாங்கில் ஏற்பட்ட விபத்தை தொடர்ந்து சுகாதார அமைச்சு வான் மருத்துவ சேவை FDS தொடர்பிலான அனைத்து குத்தகைகளையும் மீளாய்வு செய்யும். சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமாட்டின் அறிவுறுத்தலுக்கு இணங்க அதன் மதிப்பீடும் சரிபார்ப்பும் FDS தொடர்பான விவகாரங்கள் உட்பட குத்தகையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி இருக்கும் என அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் மஹாதர் அப்துல்வாஹா கூறினார். இந்தோனேசியா ஜாவா பயணிகள் கப்பல் விர்கோ டிரான்ஸ்போர்ட் 8 மலேசியர்கள் இருந்ததாக தகவல் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த பயணிகள் கப்பல் குறித்த அறிக்கைகளை கண்காணித்து வருவதாகவும் பயணிகளின் அதிகாரப்படி பட்டியலை பெறுவதற்கும் சம்பவம் குறித்த மேலதிக தகவல்களை உறுதிப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட இந்தோனேசிய அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அது தெரிவித்தது. முன்னதாக இந்தோனேசியாவின் ஜாவா போர்னியோ தீவுகளுக்கு இடையே சென்று கொண்டிருந்த அந்த கப்பல் மோசமான வானிலையால் காணாமல் போனதை தொடர்ந்து ஒருவர் உயிரிழந்தார். 100 மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். 243 பயணிகளையும் பணியாளர்களையும் ஏற்றியிருந்த விர்கோ டிரான்ஸ்போர்ட் 8 கப்பல் சுராபாயாவிலிருந்து புறப்பட்டு சில மணி நேரத்திற்குள் கப்பல் நிறுவனத்தின் துண்டிப்பினை இழந்தது. 103 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தேடல் மீட்பு தலைவர் புட்டு சுடயானா கூறியுள்ளார். 2.5 மீட்டர் வரையிலான அலைகளை எதிர்த்து போராடி அந்த கப்பலை சென்றடைவதில் மீட்புப் படையினர் போராடி வருகின்றனர். அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்களுக்கேற்ப தேர்தலின் எல்லைப் பிரிவுகள் குறித்து மீளாய்வு செய்யப்படும் என தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லன் அருண் தெரிவித்துள்ளார். சபா சரவாக்கிற்கு கூடுதல் நாடாளுமன்ற இடங்களை வழங்குவதற்காக அரசியலமைப்பில் முன்மொழியப்பட்ட திருத்தம் குறித்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கூற்றினை SPR கருத்தில் கொள்ளும் என அவர் சொன்னார். நாடாளுமன்ற தொகுதிகளின் அதிகரிப்பில் தானாமலாயு தேர்தல் பிரிவும் இணைக்கப்படும். இதன் வாயிலாக இவ்விரு மாநிலங்களின் பிரதிநிதிகள் விகிதமும் அதிகரிக்கப்படும் என்றார் அவர். சுற்றுச்சூழல் துறை ஜாஸ் தமது அதிகாரிகளின் பெயர், பதவி அல்லது தகவல்களை பயன்படுத்தி அதிகாரப்படி நடைமுறைகள் மூலம் வெளியிடப்படாத எந்தவொரு கடிதம் அல்லது ஆவணமும் செல்லுபடியாகாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தலைநகரில் ஜாஸ் அதன் அதிகாரிகளின் பெயர், அடையாளம், தகவல்களை பயன்படுத்தி கொள்முதல், முன்பதிவு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக வெளியான தகவல்களை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவகாரம் தொடர்பாக அத்துறை காவல்துறையில் புகார் அளித்துள்ளதுடன் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் கூறியுள்ளது. நாட்டின் ஏற்றுமதிக்கு தேசிய மரத்தளவாட தொழில்துறை ஆக்கப்பூர்வ பங்களிப்பினை வழங்கி வருகிறது. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஜூன் வரை அதன் மதிப்பு 9.4 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இது இவ்வாண்டுக்கான சராசரி ஏற்றுமதி மதிப்பான 20 பில்லியன் ரிங்கிட்டை கடந்துள்ளதாக தோட்டத்தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி அகமத் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தொழில்துறை மர உற்பத்தியினையும் வெளியீட்டையும் மட்டும் மேற்கொள்ளவில்லை, மாறாக தளவாடம், தரை, கட்டுமான பொருள்கள் உட்பட பலதரப்பட்ட வாழ்க்கை முறை பொருள்கள் உற்பத்தி செய்வதிலும் வளர்ச்சியடைந்து வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
2: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
1: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
2: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
1: வனுவாத்து கடற்பகுதியில் பயணிகள் படகு ஒன்று மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 30 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். MV மாத்துஹி எனும் அந்த படகு வெள்ளிக்கிழமை சாந்தோ தீவிலிருந்து ஆம்பேஹி தீவை நோக்கி 40 மேற்பட்ட பயணிகளுடனும் பணியாளர்களுடனும் புறப்பட்டது. கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்த நிலையில் அந்த படகு இலக்கை சென்றடையவில்லை. இதுவரை 15 உயிருடனும் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ஜோதாம் நாபாட் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி நிலவ அழைப்பு விடுத்த அரிதான உடன்பாட்டை எட்டியதைத் தொடர்ந்து சீனா, ரஷ்யா, இந்தியா உட்பட பிரிக்ஸ் தலைவர்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய உலகளாவிய வளர்ச்சி குறித்து இன்று விவாதித்தனர். புதுடில்லியில் பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டம் இன்று 2 நுழைந்துள்ள வேளை இது குறித்து விவாதிக்கப்பட்டது. பிரிக்ஸ் அமைப்பிற்குள் ஒத்துழைப்பு தேவை என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். இந்த அமைப்பு உலகின் மக்கள் தொகையில் 50% உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP 40% உலக வர்த்தகத்தில் 25% அதிகமானவற்றையும் பிரதிநிதிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸின் வலிமை அதன் பன்முக தன்மையிலும் ஒத்துழைப்பிலும் தான் உள்ளதென்று கூட்டத்தின் இறுதி நாளில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உட்பட இதர தலைவர்களிடம் அவர் கூறினார். இதனிடையே பிரிக்ஸ் நாடுகளுக்கான செயற்கை நுண்ணறிவுக்கான கட்டற்ற மூல மையத்தை உருவாக்குவதற்கு சீனா தலைமையேற்கும் என அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பேசிய அவர், கட்டற்ற அனைவரையும் உள்ளடக்கிய AI தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும் என்றார். இதன் கீழ் பெரிய அளவிலான மொழி மாதிரிகளை உருவாக்குதல், பயன்படுத்துதல் தொடர்பான ஒத்துழைப்பு, அத்துடன் பிரிக்ஸ் நாடுகளுக்காக AI தொடர்பான சிறப்பு ஆய்வு பயிற்சி திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என ஜி ஜின்பிங் கூறினார். ஓர்மோஸ் நீரிணையில் கப்பலொன்று மோதியதில் ஒருவர் பலியான நிலையில் 3 காயமடைந்துள்ளதாக அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. அதிகாலை 5 ஹெங்காம் காசிம் தீவுகளுக்கு இடையிலான பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக காசிம் நகர் ஆளுநர் அமீர் தேமௌரி கூறினார். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நள்ளிரவில் பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அவர் சொன்னார். அந்த நீரிணை தொடர்பில் ஈரானுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் ஒமானில் நடைபெறவிருந்த சந்திப்பிற்கு ஒரு நாள் முன் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தெஹ்ரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 6 கால மோதலில் அந்த நீரிணை மீதான கட்டுப்பாடு முக்கிய பதற்ற புள்ளியாக மாறியுள்ளது. விளையாட்டு. யூடிஎம்பியின் 2026 மலேசியா மலைத்தட ஓட்டம். பேராக் தைப்பிங்கில் நடைபெற்ற 100 கிலோமீட்டரை உட்படுத்திய ஓட்டத்தில் ஜப்பானின் யுதாரோ ஒக்குஹோச்சியும் மிக்கா தனிகுச்சியும் வெற்றி பெற்றனர். ஆடவர் மை 100 பிரிவில் யுதாரோ 12:18 44 வினாடிகளில் பந்தயத்தை நிறைவு செய்தார். மியான்மரின் டுயாகார் பஹார்டு இரண்டாவதாக வந்த நிலையில் ஜப்பானின் மற்றொரு போட்டியாளர் யுரோஹுகி கவாச்சி 3rd இடத்தை பிடித்தார். மகளிர் பிரிவில் மிகா முதலிடத்திலும் 2rd-3rd இடங்களில் முறையே பிலிப்பீன்ஸின் ஏஞ்சலி கபாலாவும் சக போட்டியாளர் மியா ரெவிலாவும் வெற்றி பெற்றனர். வான் மருத்துவ சேவை தொடர்பிலான அனைத்து குத்தகைகளையும் அரசாங்கம் மீளாய்வு செய்யும். இந்தோனேசிய கப்பல் காணாமல் போன சம்பவம், மலேசியர்கள் பயணித்ததாக தகவல் இல்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
0: லிங்கம்ஸ் லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம். அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே.

எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்ல அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இன்றைக்கு நவரச நாயகன் கார்த்திகின் பிறந்த நாள். ஆக இன்றைக்கு முதல் பாடல் இப்ப வந்துருச்சு. 5 மணிக்கு பிரகாணம் முதல் பாடல் இது. மாலை 6 மணி வரைக்கும் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த திரைப்பாடல்களை தான் நாம கேட்டு ரசிக்க போறோம். 90ஆம் ஆண்டுகளில் இருந்து 20ஆம் ஆண்டுகள் வரைக்கும் அவர் நடித்திருந்த திரைப்பாடல்களை தான் இன்றைக்கு நாம கேட்டு ரசிக்க போறோம்.

0: பெண்களே, சமையல் அறையில் உங்கள் உழைப்பு சாப்பாட்டு மேசையில் பேசும். அங்கே மனம், இங்கே சுவை.
1: சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்

இளவரச நாயகன் கர்த்திகின் பிறந்த நாள் என்று ஆகையால் மாலை 6 மணி வரைக்கும் அவர் நடித்திருக்கும் திரைப்பாடல்களை தான் நாம கேட்டு ரசிக்க போறோம். 1981 அலைகள் ஓய்வதில்லை திரையின் மூலம் பாரதி ராஜா இயக்கத்தில் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் கார்த்திக். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்களா, முரளி கார்த்திகேயன். திரையுலகில் அவரை கார்த்திக் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தி காட்டியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஆக தொடர்ந்து வந்து இந்த திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ்லி திரையிலிருந்து கார்த்திக் நடித்திருந்த லவ்லி திரையிலிருந்து அடுத்த பாடலை கேட்கலாம். கார்த்திகோட மாளவிகா மோனால் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருந்தாங்க.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம் தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
2: தொண்ணூறாம் ஆண்டிலே
3: லிங்கம்.
4: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 07 29 19.
5: நான் வெளியூர்ல இருந்தேன். நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டச்சும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
6: பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

நவரசங்களையும் கொஞ்சம் கூட குறையாமல் ரசிகர்களுக்காக கொட்டி கொடுத்தவர் கார்த்திக் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பாடல்கள் வந்து சில பாடல்கள் சோக பாடல்கள் கூட இருக்கு. அந்த ஒரு வகையான பாடல் தான் அடுத்து நாம உங்களுக்காக கொடுக்க போறோம். கிழக்கு வாசல் திரையில் ஒளியேறி இருக்கும் ஒரு பாடல். இந்த பாடல் வந்து நிறைய இளைஞர்களுக்கு அந்த ஒரு காதல் சோகம், காதல் பிரிவு அப்படின்லாம் இருக்கும்போது ரொம்ப துணையாக இருந்த ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. 90களில் வெளிவந்த பாடல் இது. அடுத்து அந்த பாடல் தான் உங்களுக்காக கொடுக்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

ரோஜாவனம் திரையிலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். திரைசையில் இணைந்திருக்கும் இன்றைக்கு மாலை 6 மணிக்கு மேல் கொலியம் கடாவை சேர்ந்த செல்வம் குருசாமி தேர்வு பாடல்களை நாம் கேட்டு ரசிக்க போறோம். அங்க இங்க நகர்ந்து போயிடாதீங்க. 6 மணிக்கு மேலும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு ரசிக்க மறக்காதீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தேசிய போலீஸ் படையின் புதிய துணைத் தலைவர் கூடிய விரைவில் நியமிக்கப்படுவார் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடீன் அசித்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். புதிய துணைத் தலைவரை நியமிப்பதற்கான நடைமுறையில் பேரரசரின் கருத்துக்களை பெறுவது உட்பட அரசியலமைப்பில் வகுக்கப்பட்டுள்ள நடைமுறைகள் முடிந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். பிரிக்ஸில் தோழமை நாடாக மலேசியாவின் பங்கேற்பு, அதன் உறுப்பு நாடுகள் மத்தியில் வர்த்தக ஒத்துழைப்புகளை பெறுவதற்கு நாட்டுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. நாடு எந்த ஒரு வல்லரசையும் சார்ந்திருக்காமல் நடுநிலையான அணுகுமுறையை கையாளுகிறது என சமூக தொடர்பு துறை ஜேகோம் தலைமை இயக்குநர் மொஹமான் இஷாமுடன் கசாலி தெரிவித்தார். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு நாடு முழுவதும் உள்ள 635 ஊராட்சி பகுதிகளில் 2021 தொடங்கி இவ்வாண்டு வரையில் சுற்றுச்சூழல் சுகாதார இயக்கத்திற்காக 6.42 மில்லியன் ரிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது. ஊராட்சி துறையின் மூலமான அந்த ஒதுக்கீடுகள் பொது வசதிகளை தரம் உயர்த்தவும் தூய்மையாக்கல் மற்றும் சமூக சுற்றுச்சூழல் சுகாதாரம் சார்ந்தவற்றுக்கும் பகிரப்பட்டதாக துணை அமைச்சர் டத்து ஐமான் அத்திரா சாபு தெரிவித்தார். சுகாதார காப்புறுதி செலவினம் அதிகரித்து வரும் சூழலில் அரசாங்க மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பை சமாளிக்க சுகாதார சேவைக்கான தேவைகள் குறித்த திட்டங்களை சுகாதார அமைச்சு தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. பொது சுகாதாரத்துறையின் அன்றாட நீண்டகால திட்டமிடலின் ஒரு பகுதியாகவே இவை அமைவதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் மஹாதர் அப்துல் வஹாப் தெரிவித்தார். குரோஷியா பிராக் தீவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக ஒரே இரவில் சுமார் 230 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். கடும் காற்றால் தீ வேகமாக பரவி குடியிருப்பு பகுதிகளை நெருங்கியதை தொடர்ந்து பிராக் தீவின் மேற்கு பகுதியில் உள்ள மில்னா நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்களுக்கும் சுற்றுப்பயணிகளுக்கும் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சுமார் 3500 ஹெக்டேர் காட்டு பகுதி தீயில் அழிந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையில் நாம சந்திக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு மேல் ஒரு நேயரின் தேர்வு பாடல் ஒலியேறும். அந்த வகையில் இன்றைக்கு குலிம் கிடாவை சேர்ந்த செல்வம் குருசாமி அவர் தேர்வு செய்து கொடுத்திருக்கும் பாடல்களை தான் இன்றைக்கு தீரா இசையில் நாம 1 மணி நேரத்திற்கு கேட்டு ரசிக்க போறோம். முதல்ல ஒரு இரு பாடல்களை கேட்டுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம செல்வத்தோடு பேசலாம்.

0: புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம். மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் உருகாய்
1: சமையலை சுவையாக்கிட கூடவே உள்ள லிங்கம்ஸ் மசாலைகள் தான்.
2: மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
1: ருசியான உணவை தயாரித்தோம் என்ற உணர்வு சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தில் உள்ளே ஒரு பெருமிதம். உங்கள் அருகிலேயே எளிதில் கிடைக்கும்
3: லிங்கம்ஸ். உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 3109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
4: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்.

0: என்ன சொல்ல போ.
1: ஞாயிற்றுக்கிழமை தீரா இசை உங்களையும் எங்களையும் இணைத்து வைத்திருக்கின்றது. ரொம்ப அழகழகான பாடல்கள். 90ஆம் ஆண்டுகளில் 2000ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்களை நமக்காக இன்றைக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்காரு செல்வம் குருசாமி, குலிம் கிடாவை சேர்ந்தவர். இப்போ நாம செல்வத்தோடு பேசலாம். வணக்கம் செல்வம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க செல்வம்?
2: ரொம்ப கடவுள் புண்ணியத்துல ஏதோ நல்லா இருக்கீங்க.
1: நலமா இருக்கும். இந்த மாதிரி அன்பான நேயர்கள் எல்லாம் இருக்கும் போது எங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க பாக்கலாம் செல்வம்.
2: சொல்லுங்க
1: செல்வம், எத்தனை வருஷமா அங்க இருக்கீங்க? இல்ல பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அங்கதானா இல்ல வேற இடத்துல மாற்றலாகி வந்தீங்களா? என்ன கதை சொல்லுங்க.
2: ஆக்சுவலி நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஷாலாம் கிளைன், அங்கதான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. படிச்சது, என்னோட காலேஜ் முடிச்சது எல்லாமே அங்கதான். ஸோ சடன்லி ஒரு இன்சிடென்ட்னால பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ், அப்பா அம்மா அவங்க இல்லாத அந்த தருணத்துல என்னால அங்க தனியா இருக்க முடியலன்னு நான் இங்க வந்துட்டேன்.
1: இங்க
2: எங்க அண்ணனோட ஃபேமிலியோட.
1: அப்போ இங்க வந்து கிடா பக்கம் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது?
2: கிடாக்கு வந்து நான் ரொம்ப வருஷம்லாம் இல்ல, இப்பதான் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் கிட்ட.
1: அப்படியா? அம்மா அப்பா பத்தி கேக்கலாமா செல்வம்?
2: கேக்கலாம்.
1: சொல்லுங்க அம்மா அப்பா பத்தி சொல்லுங்க. என்ன நடந்தது, ஏன் இந்த ஒரு மாற்றம், இங்க இருந்து அங்க போற மாதிரி என்ன நடந்தது சொல்லலானா சொல்லுங்க.
2: அப்பா வந்து எனக்கு ஒரு 21 வயசு 22 வயசு இருக்கையில அப்பா தவறிட்டாரு. அப்ப அம்மா மட்டும்தான். அம்மா வந்து 2019 கோவிட் டைம்ல தவறினாங்க. சோ அதனால நான் அங்க தனியா இருந்து நம்மளுக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. சோ அதுல இருந்து என்னால விளையாட முடியல அந்த சர்டன் சர்க்கிள்ல இருந்து.
1: அப்படின்னா அப்பா அம்மா நீங்க தனியா இருந்திருக்கீங்க?
2: நான் அப்பா அம்மா அவங்க எல்லாம் அப்படி தனியா இருந்தோம். அப்ப இந்த மாதிரி நடந்த உடனே என்னால அது தனியாவும் இருக்க முடியல, ரெண்டாவது ரொம்ப டிப்ரெஷன் மோட்ல, நம்மளுக்கு ஏதாவது ஒரு காய்ச்ச இல்ல நம்மளுக்கு உடம்பு முடியல அப்படின்னாலும் நம்மள நம்ம தான் பாத்துக்கணும் அந்த ஒரு சூழ்நிலை. தனிமையா இருக்கிறது வந்து நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க தனியா இருக்கிறது வந்து ரொம்ப ஜாலி, நம்ம தனியாவே இருந்துடலாம் அப்படின்னு. ஆனா சில பேரு கிட்ட கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் தனியா இருக்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு.
1: நல்லவேளை அதுக்கு ஒரு வழியை நீங்க தேடி இருக்கீங்க.
2: முருகன்.
1: சரிங்க செல்வம், தொடர்ந்து பாடல்கள் கேட்கலாம், இன்னும் பேசலாம் செல்வம்.

0: என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முறுக்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் இருக்கு தானே?
1: பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் தானே இருக்குப்பா.
2: கேசரி வேணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். பாபாஸ் கேசரி மிக்ஸ் ரெடியா இருக்குல்ல?
1: பாபாஸ் கேசரி மிக்ஸ் செஞ்சு தரட்டி கண்ணே. என்னங்க உங்களுக்கு?
3: நண்பர்களை விருந்துக்கு வர சொன்னேன். ஆனா
1: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரம் அவங்க மசாலா பொருளுங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.
4: மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் பாபாஸ் பொருட்கள் கிடைக்கும். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
5: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? மைனாப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-9-7-29-19.

0: வரிசையில் இன்று நாம் செல்வம் குருசாமி குளியம்கிடாவை சேர்ந்தவர் அவரோட தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க தேர்வு செய்து கொடுத்திருக்கும் பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். சொல்லுங்க செல்வம், முதல்ல உங்க குடும்பம் பத்தி சொல்லியிருந்தீங்க, அப்பா அம்மா அதுக்கப்புறம் அண்ணன் தங்கை எல்லாம் சொல்லியிருந்தீங்க. உங்க நண்பர்கள் வட்டாரம் என்ன, எப்படி அதை சொல்லுங்க. இங்க ஷாலாம்ல இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் அங்க போயிட்டீங்க, ஒரு 1.5 வருஷம் 2 வருடங்கள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப நண்பர்கள் எப்படி சொல்லுங்க, தொடர்புல இருக்காங்களா
1: நண்பர்கள்? நண்பர்கள் அப்படின்னு அது நம்ம படிக்கிறப்ப நிறைய நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் படிச்சு காலேஜுக்கு போறப்ப கொஞ்சமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போறப்ப யாரும் ஒரு ஆளு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா யாருமே இருக்க மாட்டாங்க.
0: பட்டியல் குறைஞ்சிக்கிட்டே வருது.
1: ஆமா, குறைஞ்சிக்கிட்டே வந்து பேசுவாங்க. நானும் பேசுவேன், ஆனா ரொம்ப அந்த அளவுக்கு இல்ல. முந்தி உள்ள கான்வர்சேஷன் மாதிரி இப்ப இல்ல.
0: அப்படின்னா நண்பர்கள் வட்டம் சின்னதுதான், சரி பரவாயில்லன்றீங்க?
1: சொல்லலாம், நண்பர்கள் வட்டம் கொஞ்சம் சின்னதுதான்.
0: எங்க வேலை செய்யறீங்கன்னு சொன்னீங்க? குலிம். என்ன மாதிரியான வேலை?
1: ஃபோக்லிஃப்ட் டிரைவர்.
0: அப்படியா, ரொம்ப பாதுகாப்பா இருக்கணுமே.
1: இல்ல இல்ல, சேஃப்டி எல்லாமே நம்மளோட பாதுகாப்பு. அந்த உடையெல்லாம் நம்ம அணிஞ்சிருந்தாதான் நம்ம.
0: ஆமா, அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா பார்க்கவே முடியாது. எனக்கு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குங்க.
1: என்ன பண்றது, எத்தனை வருஷமா அதே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு, அதே செஞ்சு செஞ்சு.
0: ஐயோ, அது பெரிய அனுபவம். உங்களுக்கு தெரியுமா செல்வம், எல்லா வேலையும் எல்லா திறனும் எல்லாருக்கும் இருக்காது. சிலருக்கு இதை பார்க்கும் போது எப்படிதான் செய்யறாங்க அப்படின்னு தோணும். இப்ப கடையில உணவு நம்ம வந்து சொல்லுவோம்ல, ஆர்டர் கொடுப்போம்ல, அதை எடுத்துட்டு போவாங்க பாருங்க. எழுதவே மாட்டாங்க சிலர், எழுதிட்டு போவாங்க சிலர், எழுத மாட்டாங்க. அப்படியே நின்று கேட்பாங்க. கேட்டுட்டு ஒரு 5 பேர் உட்காந்துருந்தா 5 பேருடைய என்னென்ன உணவு, என்ன தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டு சரியா எடுத்துட்டு வருவாங்க. நம்மள எல்லாம் வேலைக்கு சேர்த்தாங்கன்னா நாளே நாள் கடையை விட்டு. அந்த மாதிரி உங்க தொழிலை ரொம்ப மதிக்கிறோம் ரொம்ப. ஆனா எப்போதுமே பாதுகாப்பா இருக்கணும் செல்வம். சரி, அடுத்து என்ன பாடல் கேட்கலாம் நீங்களே சொல்லுங்க செல்வம். அடுத்த பாட்டு என்ன பாட்டு உங்களுடைய தேர்வு பாடல்கள்ல?
1: என்னோட தேர்வு பாடல்கள்ல அடுத்த பாடல் முன்பனியா, அந்த பாடல் கேட்கலாம். முன்பனியா முதல் மலையா, படம் பேரு வந்து
0: நந்தா.
1: நந்தா மூவி.
0: இங்க கொஞ்சம் பாடி காட்டுங்களேன் கேக்கலாம்.
1: முன்பனியா முதல் மலையா, என் மனதில் என் எங்கிறதே

0: செல்வம், மாற்றம் தந்தவள் நீதானின்னு சொன்னீங்க, அது என்ன விஷயம்ன்றத இந்த பாட்டுக்கு பிறகு நாங்க உங்ககிட்ட வரோம் செல்வம்.
1: Sure.

0: சீரா இசையில் இன்று கொலிம்கடாவை சேர்ந்த செல்வம் குருசாமி தேர்வு செய்து கொடுத்திருக்கும் பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கு தீரா இசை நிறைவடைந்த பிறகு ஒரு காணொலி உங்களுக்காக பதிவிடப்படும். அந்த காணொலியில் ஒரு கேள்வி கேட்கப்படும். எங்கேயும் வெளியெல்லாம் போய் நீங்க பதில தேட வேண்டாங்க. இன்றைய தீரா இசை சார்ந்துதான் அந்த கேள்வி உங்களுக்காக வரப்போகுது. அந்த கேள்விக்கான மிக சரியான பதில சொல்லி அடுத்த வாரம் நீங்க தேர்வாகணும். நீங்க தேர்வான பிறகு நாங்க உங்களுக்கு அழைத்து பேசுவோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் உங்களுடைய தேர்வு பாடல்கள் தான் ஒளியேற போகுது. உங்களோடு தான் நாங்க பேச போறோம். இன்றைக்கு வந்து செல்வம் பேசிட்டு இருக்காங்க. செல்வம் சொல்லுங்க, முன்பனியா முதல் மழையா எல்லாம் சொல்லியிருந்தீங்க. மாற்றம் தந்தவள் நீதானேன்னு சொல்லியிருந்தீங்க. மாற்றம் தந்த அவள் அந்த பெண், அவங்களை பத்தி கேட்கலாமா சொல்லுங்க. மனசுக்கு நெருக்கமான உங்க அன்புக்குரிய உங்க யாராவது இருக்காங்களா? செல்வம் இருக்காங்க, அதான் கேக்குறோம். அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க.
1: சொல்லுங்க பாடல் வரி அந்த மாதிரி வரும். அதான்
0: எங்க கேட்டே பாருங்க செல்வம். சொல்லுங்க செல்வம், உங்க வாழ்க்கை துணை சொல்லுங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து கேரள வேலை செய்யறாங்க. நான் முதன் முதல்ல அவங்கள நான் வந்து சோசியல் மீடியா, எனக்கு பேஸ்புக் மூலமா தான் ஒரு பழக்கம், ஐ மீன் எப்படின்னா ஃப்ரெண்டா இருந்து அதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படி பயணம் இப்ப வரைக்கும் பொண்ணு பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் அடுத்து அச்சீவ்மெண்ட்ல இன்னும் வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கு.
0: வாழ்த்துக்கள் செல்வம். நீங்களும் உங்க மனம் கவர் அந்த பெண்ணும் வந்து எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும். அவங்க உங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க, உங்ககிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்த போது அவங்க சொல்லியிருக்காங்க. சரியான பாருங்க,
2: எனக்கு அவட்ட பிடிச்சது வந்துட்டு எப்படி சொல்றது, ஒண்ணு எனக்கு என்ன பாட்டு படிய வந்துட்டு சாந்தப்படுத்துவாரு, கோவம் தான். ரெண்டாவது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பர்சன். நான் ரொம்ப கோவப்பட்ட கூட அவர் வந்துட்டு அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ண நல்லா தெரியும். அண்ட் ஹி இஸ் ஹஸ்பண்ட் மெட்டீரியல், எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும்க்கா.
0: செல்வம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க பாட்டு பாடியே அவங்க கோபமா இருந்தா எல்லாத்தையும் சரியா பண்ணிருவீங்க அப்படின்னு. அப்படி என்னங்க பாட்டு பாடுனீங்க?
1: அப்பப்ப என்ன நம்ம மைண்ட்ல தோணுதோ, இப்ப நார்மலா நம்ம வந்து குளிக்கிறப்பயோ இல்ல தனியா இருக்கிறப்பயோ நம்ம ரொம்ப இந்த
0: முணுமுணுக்கிற பாட்டுன்னு ஒண்ணு இருக்கும்,
1: அந்த மாதிரி முணுமுணுக்கிற பாட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. சோ அந்த மாதிரி கோபமா இருக்கிறப்ப இல்ல என்கிட்ட ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நான் ஏதாவது சின்னதா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாலோ அப்ப அந்த சிச்சுவேஷன்ல வந்து நான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ற மாதிரி விதம்னு சொல்லலாம். இது சொல்லலாம்.
0: இதுவரைக்கும் என்னதான் பாட்டு பாடி இருக்கீங்க? பாட்டு பாடி அவங்க கோவத்தை தணிச்சிருக்கேன். ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: முன்பனியா முதல் மழையா இது படிச்சிருக்கேன். அப்புறம் மோஸ்ட்லி வந்து எங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு சிக்னேச்சர் சாங் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, காதல் சுத்துதி என்னை சுத்துதி அந்த பாட்டு, அந்த பாட்டு படிப்பேன் ஒரு டைம்ல அவங்க கிட்ட. அப்புறம் கொஞ்சம் அவங்க கிட்ட சொன்னா பேசினேனாக்கா அவங்க கொஞ்சம் நார்மல் ஆயிருவாங்க. இல்ல எனக்கே தெரியும், ஒரு 5 நிமிஷம் சென்று நான் அவங்க கிட்ட நான் பேசினேனாக்கா அவங்க கோவம் குறைஞ்சிரும், நார்மலா நாங்க ரெண்டு பேரும் பேசிப்போம், கன்வர்சேஷன் வந்து கரெக்டா ஸ்டார்ட் ஆயிரும்.
0: இன்னொரு விஷயமா சொல்லிருக்காங்க, கேக்குறீங்களா?
2: அவர் என்ன அம்மூன் கூப்பிடுவாரு செல்லமா. மரியா அண்ணன் மரியானா கோபத்துலதான் வந்துட்டு என்னோட புல் நேம் எல்லாம் வரும், எங்க அப்பா பேசிட்டு இல்லன்னா வந்துட்டு என்ன அம்மு தான் கூப்பிடுவாருக்கா.
0: என்ன செல்வம், என்ன செல்வம், எல்லாரும் முழு பேரை வந்து எப்போதுமே பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு கோவம் வந்தாதான் அப்படி கூப்பிடுவீங்களா இல்லன்னா அம்மூன்னு தான் கூப்பிடுவீங்களா
1: செல்லமா? ஏன்னா எனக்கு அம்மா இல்ல, எனக்கு அம்மா நான் ரொம்ப பிடிக்கும். சோ அந்த ஸ்டேஜ்ல அவங்களை வச்சிருக்கறதுனால அம்மு அப்படின்னு கொஞ்சம்
0: ரொம்ப பெரிய வார்த்தை செல்வம். ஒரு பெண்ணை என்னுடைய அம்மாக்கு சமமா என் மனசுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய வார்த்தை. இந்த அன்பு நேசம் எப்போதுமே இறுதி வரைக்கும் தொடர்ந்து இருக்கணும் செல்வம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்சது என்னங்க?
1: எனக்கு அவங்க கிட்ட பிடிச்சது வந்து அவங்களோட சிரிப்பு. ஏன்னா அவங்க சிரிச்சாங்கனாக்கா அந்த ரெண்டு கண்ணமும் அவங்க கண்ணையும் மறைச்சிடும்.
0: அது உங்களுக்கு பிடிக்கும?
1: அது பிடிக்கும். அப்புறம் அவங்களோட உயரம், லைக் மஷ்ரூம் மாதிரி இருப்பாங்க காலம்.
0: இப்படி யாரும் பெண்ணை வர்ணிச்சது இல்லங்க.
1: என்னதான் அவங்க கோபமா இருந்தாலும் கூட எனக்கு ஒரு செகண்ட் அவங்க முகத்தை பார்த்தா சிரிப்பு வந்துடும்.
0: அதெல்லாம் வரம் செல்வம், வரம். சரி சொல்லுங்க, இப்ப நிறைய பாட்டு நீங்க வந்து கொடுத்திருக்கீங்களா, அதுல ஒரு பாட்டு உங்கள் மனம் கவர்ந்த அவங்களுக்காக சொல்ல போறீங்கன்னா என்ன பாட்டு சொல்வீங்க?
1: சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி.
0: அந்த சுந்தரி தான் கண்ணால் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க செல்வம்.

0: மாலை நேரத்துக்கு இதமான சுகமான பாடல்களை தீராய் இசையில் நாம் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கு செல்வம் குருசாமி அவரோட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க செல்வம், எதிர்கால சில திட்டங்கள் எல்லாம் இருக்கும், நீங்க என்னென்னலாம் திட்டம் வச்சிருக்கீங்க? வேலை சார்ந்து பார்க்கும்போது, குடும்பம் சார்ந்து பார்க்கும்போது என்னென்ன திட்டங்கள் செல்வம் உங்களுக்கு இருக்கு சொல்லுங்க.
1: அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு, ஒரு சின்ன பிசினஸா இருந்தாலும் அதை முறையா செயல்படுத்தணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆசை, குறிக்கோள்னு சொல்லலாம். நான் இப்போதைக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு நான் இன்னொரு வேலை நான் பட் டைமா செஞ்சுட்டு இருக்கேன். ஐ மீன் ஃபுட் பண்டா ரைடர், நான் அப்படி செஞ்சுக்கிட்டு நான் அப்படியே ஒரு கம்பெனில நான் வேலை செஞ்சுட்டு அப்படி இருக்கேன்.
0: சரிங்க, இந்த துரித உணவு அனுப்புனர் இருக்கீங்கல்ல, இல்ல சாலையில பாக்குறதா சொல்றோம், இந்த முக்கியமா துரித உணவு அனுப்புனர் மோட்டார் சைக்கிள்ல போறவங்க ரொம்ப வேகமா அந்த இடத்த போய் சேரணும், ரொம்ப சீக்கிரமா கொண்டு போய் கொடுக்கணும் அந்த உணவை, அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குல்ல, எவ்வளவு நேரத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறோன்னு அப்படி சொல்லிட்டு ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கு. சமிக்ஞை விளக்கு இருக்குல்ல, டிராபிக் லைட் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட சிவப்பு சமிக்ஞை விளக்கு இருக்கும் போது கூட சாலையில பயணம் செய்யறாங்க, கண் கூட பார்க்க முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி, எப்படி இதை மாத்திக்கலாம்? ஏன்னா நீங்களும் அந்த வேலை செய்யறீங்கல்ல, அதனால கேக்குறோம். நீங்க அப்படி பண்ண மாட்டீங்களா?
1: இல்ல இல்ல, நான் ஒரு டைம்ல பண்ணிருக்க மாதிரி இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா அது வந்து ஆபத்துலதான் போய் முடியும்.
0: ஆமா,
1: ஆபத்துலதான் போய் முடியும் அப்படின்னு சொல்றதை விட ஆபத்துலயும் போய் முடியலாம் அப்படி எடுத்துக்கிறோம். நான் வந்து ரொம்ப தூரமா அந்த மாதிரி நான் எடுத்தனாக்கா, யாரா இருந்தாலும் ஏன் அவ்வளவு வேகமா அந்த சமிஞ்சை விளக்குல கூட அப்படி போறாங்க அப்படின்னா, நம்ம கரெக்ட் டைமுக்கு நம்ம போய் ஃபுட் போய் சேர்க்கலனாக்கா கஸ்டமர் வந்து நம்மள வந்து கேள்வி கேட்பாங்க, ஏன் இவ்வளவு நேரம், ஏன் ஏன் இங்க என்ன சூடு ஆறிடுச்சு அப்படி இப்படின்னா பேசுவாங்க. சோ நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்ல, அதுக்குதான் கொஞ்சம் வேகமா.
0: அப்ப உணவு அதை வாங்குறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்கும்ல?
1: ஆமா,
0: சரி சரி சரி, புரியுது புரியுது, உங்களுடைய சிரமமும் நமக்கு புரியுது. சரி, எப்போதுமே பார்த்து பத்திரமா இருங்க சரியா?
1: கண்டிப்பா.
0: சரி, தொடர்ந்து என்ன பாடல் கேட்கலாம் செல்வம்?
1: தொடர்ந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் 7 ரெயின்போ காந்தி
0: கேட்டுலாம் கேட்டுலாம்.

0: மின்னல் இந்திய ராயிசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். செல்வம் குருசாமி கோலியம் கிராவை சேர்ந்தவர். அவர் தேர்வு செய்து கொடுத்திருக்கும் பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம். சிவிகளுக்கு இனிமையான சுகமான பாடல்களா தேர்வு செய்து கொடுத்திருக்காங்க. நேர்களும் அறிவிப்பு அறைக்கு அழைத்து சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அத்தனை நன்றியும் செல்வம் குருசாமி அவருக்கு தான் சென்று சேரும். சொல்லுங்க செல்வம், இன்றைக்கு நிகழ்ச்சியில் பேச உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பேசிட்டு இருக்கீங்க. இதை நாங்க உங்களுக்கு அழைத்து சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மனசு, சொல்லுங்க. நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க நேர்களுக்கு?
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனியா இப்ப நான் இப்படிதான் இருக்கேன். சோ எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா மனசு விட்டு பேசுறது நிறைய அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. கொஞ்சம் நிம்மதியா பீஸ்ஃபுல்லா அந்த மாதிரி.
0: அப்படியா, இன்றைய நிகழ்ச்சியில் பேசுனது உங்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்கு, நிம்மதி இருக்கு. அந்த நிம்மதியை உங்களுக்கு கொடுத்ததுல தீராயிசைக்கு ரொம்ப நிகழ்ச்சி இருக்கு செல்வம்.
1: நன்றி
0: நன்றி. தொடர்ந்து தீராயிசையோடு இருங்க. எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து 90ஆம் ஆண்டு பாடல்கள், 80ஆம் ஆண்டு, 20ஆம் ஆண்டு பாடல்களின் மிகப்பெரிய ரசிகன் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். இந்த அன்பு எப்போதுமே இருக்கட்டும். நன்றி செல்வம்.

வணக்கம். சலாம் மலேசியா படானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். இந்தோனேசியா மேடானில் உள்ள மலேசிய தூதரகத்தில் சுமார் 2 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாடு தரமுயர்த்தும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. 2023 இருந்து 2025 வரை மேற்கொள்ளப்பட்ட முதன்மை வசதிகளை உள்ளடக்கிய பணிகள் அனைத்தும் திட்டமிடப்பட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவடைந்ததாக பொருளாதார அமைச்சர் அக்மா நசுருல்லா மொஹமட் நசீர் கூறினார். சமூக தொடர்பு துறை ஜேகோம் பிரதமர் துறையின் செயல்திறன் விரிவாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு பாச்சுவும் இவ்வாண்டு நாடு முழுவதும் 17 மடானி கீதா PMK திட்டங்களை செயல்படுத்தியுள்ளன. ஜூன் 27 தொடங்கப்பட்ட இத்திட்டம் நெகிரிசம்பிலான் சுவா, ஸ்லாங்கோர் கொத்தராஜா, சபா சப்பாங்கார், பேரா சிம்பாங்குலா என இதுவரை 4 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஜேகோம் தலைமை இயக்குநர் முகமது இஷாமுடின் கசாலி தெரிவித்தார். 2027 வரவு செலவு திட்டம் இலக்கு சார்ந்த வரி சலுகைகளையும் கொள்கை ரீதியிலான ஆதரவையும் அறிமுகப்படுத்த வேண்டுமென சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைவர் தான்சிரி லீலாம் தாய் தெரிவித்துள்ளார். வேலையிட பாதுகாப்பு, சுகாதாரம், மனநலம் ஆகியவற்றில் தனியார் துறை முதலீட்டு ஊக்குவிக்க இது உதவும் என்றார் அவர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 1.2 டிரில்லியன் டாலரை எட்டியுள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். இந்நாடுகளின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. மேலும் பல்வேறு வகையான உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் கூறினார். ஸ்வீடனில் தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள வாக்களிப்பு மையங்கள் காலையில் திறக்கப்பட்டன. தீவிர வலதுசாரி கட்சி இம்முறை ஆட்சியை கைப்பற்றும் அல்லது 4 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்த மத்திய இடதுசாரி தரப்பு மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளதாக சின்ஹா தகவல் வெளியிட்டுள்ளது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி முதன்முறையாக இப்போட்டியில் களமிறங்கும் தேசிய ஊஷு வீரர் லோ இங் திங் சிறந்த 3 நிலைகளை எட்ட வேண்டும் என்ற இலக்கினை கொண்டுள்ளார். எனவே எதிரணியின் பலத்தை பற்றி தாம் தற்போதைக்கு சிந்திக்கப் போவதில்லை என அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

திராயிசையில் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் நண்பக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. திராயிசையில் தொடர்ந்து 7:30 வரையில் இனிய பாடல்களை உங்களுக்காக நாங்கள் வழங்க காத்திருக்கோம். 7:30 அன்பின் மொழி என்ற தலைப்பில் வானொலி நாடகம் உங்களுக்காக மறு ஒலிபரப்பாக இடம்பெறும். தவறாமல் கேளுங்க. உங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் தாராளமாக எழுதி அனுப்புங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் எழுத சொல்லுங்க. அவங்களுக்கு ஆர்வம் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, முயற்சி செய்ய சொல்லுங்க, எழுதி அனுப்புங்க. உங்கள் படைப்புகளை காண காத்திருக்கின்றோம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலி, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:15. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:15.
2: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சள் மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகாய் தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
3: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா, இதுங்களையும் விக்கிறாங்க.
2: தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
3: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
4: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
5: பாபாஸ் அண்ட் யூ.
6: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைன்ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன்ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301 7 29 19.

ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. இன்றைக்கு செப்டம்பர் திங்கள் 13 நாள், இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இங்கிருந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். எப்போதுமே மகிழ்ச்சியா இருங்க. இன்றைய நாளை விட நாளைய நாள் இன்னும் நிறைய நிறைய நீங்கள் சாதிக்க நாங்கள் இங்கிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்பிக்கிட்டே இருக்கோம், பிரார்த்தனைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கோங்க.

0: குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
2: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
1: 1 மணி நேரமா இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க.
2: வணக்கமா சொல்றது தானே? ஆ, வர வரேன்.
1: கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
2: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
1: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
2: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
1: என்னாச்சு என்னாச்சு?
2: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
1: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
2: 5 நிமிஷமா?
1: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
1: மின்னல் FM உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0309072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: இரவு மணி 7:30. மின்னலின் வானொலி நாடகம் காயத்ரி கண்ணம்மா தயாரிப்பில் நவீன் குமார் எழுதிய அன்பின் மொழி.
1: ஐயோ கடவுளே, இந்த ஆண்டி லிங்கோட எனக்கு தினமும் பெரிய தொலையா போச்சு. ஆண்டி, ஆண்டி லிங்.
2: ஐயோ தூ கீராக்கா,
1: நீங்க என்ன பண்ணீங்களோ அதையே தான் நானும் பண்றேன்.
2: உன் வீட்டு மரத்தோட இலை தானே, அதான் கூட்டி இங்க வச்சேன்.
1: என் வீட்டு மரத்தோட இலை மட்டுமா இங்க கொட்டுது? தோ அந்த மரத்துல கூட தான் கொட்டுது. அதை கொண்டுட்டு போய் நட்டவ வீட்டுல கொட்டிட்டு வருவீங்களா?
2: பாப்பா சார், ஜெரிட் ஜெரிட்டினி சக்கா, ஸ்லோ ஸ்லோலா நீ கத்துற கத்துல எனக்கு இல்லாத நெஞ்சு வலி கூட வந்துடும் போல.
1: உங்களுக்கு எதுவும் வராது. நீங்க எனக்கு கொடுக்கற பிரஷர்ல எனக்கு தான் எல்லாமே வந்து சேரப்போது.
2: இந்த ரெண்டு இலைய கூட்டி வச்சதுக்கா இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற?
1: இது ரெண்டு இலையா உங்களுக்கு சொல்லுங்க? இது ரெண்டு இலையா? கொஞ்சம் காத்தடிச்சா போதும், மொத்தமும் என் வீட்டு முன்னுக்கு தான் குவிஞ்சு கிடக்குது. கூட்டும் போது அள்ளி பையில போட்டு கட்டி வச்சுட்டா? நான் எதுக்கு இப்படி தேவையில்லாம சத்த போட போறேன்?
2: நான் பைய யூஸ் பண்ணி பல நாள் ஆச்சு சங்கரி.
1: நிறுத்திட்டேன்
2: சங்கரி. என் வீட்டு குப்பைய கூட நியூஸ் பேப்பர்ல மடிச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டு தான் வச்சிருக்கேன். நீ ஏ பாரு.
1: அப்படியே இதையும் மடிச்சு வைக்க வேண்டியதானே?
2: சரி, வயசானவ ஏதோ வச்சிட்டேன், அதுக்காக எல்லாத்தையும் இப்படியா கூட்டி தள்ளுவேன்?
1: இனிமே இப்படிதான் தள்ளுவேன். நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது?
3: என்ன வெளிநாடு கத்திக்கிட்டு இருக்க?
1: இந்த பக்கத்து வீட்டு ஆண்டி தான் காலையில இருந்து என்ன மூடாவோட ஆக்கிட்டு இருக்காங்க.
3: வயசானவங்க தானே, அவங்க கிட்ட எதுக்கு முள்ளு கட்டிக்கிட்டு இருக்க?
1: யாரு அவங்க? வயசானவங்களா? சரியான சேட்டை பிடிச்ச கிழவி. அவங்க வீட்டு குப்பைய அழகா பேப்பர்ல சுத்தி பேப்பர் கோத்தால போட்டு வச்சிருக்கு. அது வீட்டு பக்கம் விழுந்து கிடந்த காஞ்ச இலைய மட்டும் கூட்டி நம்ம வீட்டு பக்கம் தள்ளி வச்சிருக்கு. அப்ப கொழுப்பு தானே அந்த கிழவிக்கு?
3: இதுக்குதான் வீட்டு முன்னுக்கு மரம் நடவேனு சொன்னேன், நீ எங்க கேட்ட? இப்ப பாரு, தினமும் இத வச்சு ஒரு சண்டை. ஐயோ,
1: அது பண்ண தப்புக்கெல்லாம் நீங்க எங்கிட்ட சண்டைக்கு வராதீங்க. முடிஞ்சா அங்க போய் கேளுங்க.
3: ஏன் நீ ஆடுனது பத்தலன்னு நான் வேற போய் ஆடணுமா? சரி, ஆதித்த எங்க?
1: கூட்டாளி வீட்டுக்கு போயிருக்கான்.
3: இவ்வளவு வெளியாவா?
1: அடுத்த வாரம் செஸ் டோர்னமெண்ட் வருது இல்ல, அதுக்கு பிராக்டீஸ் பண்ண போயிருக்கான்.
3: அதுல காட்டுற அக்கறைய படிப்புல காட்டுறானே எங்க கேக்குறான்? நீ வேற எப்பவுமே அவனுக்கு ஏத்த மாதிரி ஆடுவ.
1: அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது நாம எப்படிங்க குறுக்க நிக்கிறது? ஜெயிச்சுட்டு வந்தா மட்டும் தலையில வச்சு கொண்டாடுறோம்ல.
3: சங்கரி, சதுரங்காட்டம் அவனுடைய பொழுதுபோக்கு, கல்வி அவனுடைய எதிர்காலம், அதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்லு சங்கரி.
1: அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கேன். நீங்க வேணும்னா பாருங்க, நீங்களே அசந்து போற அளவுக்கு அவன் நல்ல ரிசல்ட் எடுக்கறானா இல்லையான்னு.
3: எடுத்தா சந்தோஷம்தான். சரி சரி, சமைக்க என்னென்ன வாங்கிட்டு வர சொன்ன? லிஸ்ட் எங்க?
1: ஒரு 4 சாமானுக்கு லிஸ்ட் போடணுமா? சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கீங்க.
3: இந்த பழக்கம்தான் எனக்கு உங்ககிட்ட சுத்தமா பிடிக்காது. 4 பொருள்னு சொல்லி அனுப்புவ, அப்புறம் கடைக்கு போனதும் 40 பொருளுக்கு லிஸ்ட் அனுப்புவேன். ஒழுங்கா என்ன இருக்கு இல்லன்னு பாத்துட்டு எழுதி கொடு, நான் அதை மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன் சொல்லிட்டேன்.
1: ரொம்பதான், இருங்க வர.
4: ஹாய்ப்பா, குட் மார்னிங்.
3: வாடா, பிராக்டீஸ்ல முடிஞ்சதா?
4: முடிஞ்சதுப்பா.
3: சரி, எப்ப டோர்னமெண்ட்?
4: வர சனிக்கிழமை. இதுல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா வருஷ கடைசியில துபாயில நடக்கிற ஓபன் செஸ் சாம்பியன்ஷிப்ல பங்கெடுக்க எனக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும்னு கோச் சொல்லிருக்காருப்பா.
3: என்னது, துபாய்க்கா?
4: ஆமாப்பா, அது என்னோட கனவு. அதுக்கு போக வாய்ப்பு கிடைச்சி நான் ஜெயிச்சிட்டேன், அப்புறம் நானும் இந்த நாட்டோட மிகச்சிறந்த செஸ் பிளேயர் ஆயிருவேன். மலேசியன் செஸ் ஃபெடரேஷன்ல சேரணுங்கிறதுதான்ப்பா என்னோட லட்சியம். அத நான் அடையாம விடமாட்டேன்.
3: அதெல்லாம் சரிதான். அடுத்த வருஷம் உனக்கு SPM பரீட்சை, அதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கடா. ஏதோ நீ ஆசைப்பட்டு செஸ் கிளாஸ் எல்லாம் போடுறேன், அதுலயும் எப்படி ஜெயிக்கிற வழிய பாரு.
1: அதெல்லாம் அவனுக்கு தெரியும். நீங்க சும்மா சும்மா அவனை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம இந்தாங்க நீங்க கேட்ட லிஸ்ட், சீக்கிரம் சொன்ன ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வாங்க.
3: எப்ப என் வாய அடைக்கிறதுன்னு காத்துக்கிட்டே இருப்பல்ல.
1: நான் யதார்த்தமா சொல்றது எல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? ஆதி, நீ போய் குளிச்சுட்டு வாப்பா. அம்மா முருவெல்லாம் நெய் தோசை சுட்டு வச்சிருக்கேன்.
4: சரிங்கம்மா.
3: எனக்கு காஞ்சி போன தோசை, மவனுக்கு மட்டும் நெய் தோசை, அதுலயும் முருவல. நல்லா இருக்கு.
1: கண்ணு வைக்காதீங்க, புள்ள அழைச்சிட போறான்.
3: யாரு இவன்? சரி சரி, நான் போயிட்டு வரேன்.
1: ஐயா, இன்னும் ஒரு தோசை வைக்கட்டுமாப்பா?
4: இல்ல வேணாமா, போதும்.
1: இந்தாப்பா காஃபி.
4: அம்மா, நீங்களும் அப்பாவும் சாப்பிட்டீங்களா?
1: நாங்க சாப்பிட்டோம்ப்பா. ஆதி,
4: என்னம்மா
1: இந்த போட்டியில ஜெயிச்சிடுவியா?
4: கண்டிப்பாமா.
1: அப்புறம் துபாய்க்கு போக போறது ஓ அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்த போல?
4: ஆமாமா, இந்த போட்டியில ஜெயிச்சாதான் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
1: வெற்றி கண்டிப்பா உனக்கு தான்ப்பா, அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆதி, என்னையும் அங்க கூட்டிட்டு போறியாப்பா? நானும் துபாய பார்த்ததே இல்ல, ரொம்ப அழகா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்மா.
4: எனக்கு ஸ்பான்சர் கிடைக்கும், உங்களுக்கு?
1: எனக்கும் சேர்த்து கேளுடா. அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு கொஞ்சம் அழுது சீன் போடு.
4: இதை விட பெட்டரா வேற எந்த ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கலையா?
1: இது அம்மா மகன் சென்டிமெண்டா, அதுதான் எல்லா இடத்துலயும் வொர்க் அவுட் ஆகும்.
4: அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்லம்மா. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிட்டு வருதா இருந்தா அதுக்கான செலவை அவங்க தான் பாத்துக்கணும்.
1: ஆதி, ஏறக்குறைய எவ்வளவு வரும்?
4: அது வருமா? 10-15,000.
1: 10-15,000? அடேங்கப்பா, அவ்வளவு வருமா?
3: அண்ணே, எப்படி இருக்கீங்க?
5: வாங்க தம்பி, நல்ல சௌரியம். பாத்து ரொம்ப நாளாச்சு.
3: எங்க அண்ணே, வேலை முடிஞ்சு இந்த ஜேமில் மாட்டிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருது. அப்புறம் எங்க வீட்டை விட்டு வெளியே வர்றது? இன்னைக்கு வார லீவு, நம்ம கொஞ்சம் காலாட்டிட்டு ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்கலாம்னு பார்த்தா வீட்டுக்காரவங்களுக்கு பிடிக்காது. நான் வேலை செய்யறேன், நீ மட்டும் உட்காந்துருக்கியான்னு கேள்வி கேட்கறது. தா இந்த பையையும் லிஸ்டையும் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டா.
5: அடிக்கடி நம்மால முடிஞ்ச உதவிகளை செஞ்சிடணும், இல்லைன்னா நேரத்துக்கு சோறு கிடைக்காது தம்பி.
3: சரி சரி, இந்தாங்க இதில் உள்ள பொருள் எல்லாத்தையும் கட்டிடுங்க.
5: சரிப்பா. ஆமாம், பையன் எப்படி இருக்கான்? அவனை பற்றி நிறைய விஷயம் கேள்விப்படுறேன்.
3: என்னண்ணா என்ன கேள்விப்படுங்க? எதுவும் தப்பு தண்டை எதுவும் பண்ணுறாண்ணா?
5: அட என்னப்பா நீயே, உன் பையனுக்குன்னு இந்த கம்பத்தில் மட்டும் இல்லை, பக்கத்து கம்பத்துலேயும் நல்ல பேர் இருக்குப்பா.
3: என்னென்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே.
5: மாவட்ட ரீதியில் நடந்த சதுரங்க போட்டியில் உன் பையன் ஒரு கலக்கு கலக்கிட்டானாமே. நேத்து நண்பரை பார்க்க அங்க போயிருந்தேன், அப்படியே தொழுகையை அங்க முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்க உள்ள பசங்க கொஞ்சம் பேரு உன் மவனை பத்தி விசாரிச்சதா சொல்ல சொன்னாங்க. அவங்களுக்கு அவன் ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கிறதா சொன்னாங்க. அதை கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?
3: அவன் அதுலதான் உயர்ந்த நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுறான்னு. ஒரு அப்பாவா அவன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்னால என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு மேல
2: என்ன
5: லிங் லிங் ரோட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு வராங்க
3: இவ்வளவு நேரம்? என் பொண்டாட்டி ஆடின ஆட்டத்தை பார்த்து அவங்களுக்கு ஃபோபியா ஆயிடுச்சு போல இருக்குன்னு.
5: என்னப்பா சொல்ற?
3: ஆமா, முன்னெல்லாம் எஸ்டேட்ல தினமும் கொலையாடி சண்டைய பாத்திருக்கீங்கல்ல?
5: ஆமா பாத்திருக்கேன்.
3: அந்த மாதிரி இப்போ நீங்க பாக்கணும்னா தினமும் என் வீட்டுக்கு காலையிலே வந்துருங்க. இவங்களுக்கும் சங்கரிக்கும் நடக்கிற மரத்தடி சண்டையை நீங்க கண் குளிர பாக்கலாம்.
2: எதை பாக்கணும்? நான் இப்படி வெட்ட வெயில கால் வெந்து போய் வர்றது உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல?
5: ரோட்ல நாலு பேர் பாக்குற மாதிரி ஒத்த கால ஆட்டிக்கிட்டு இருந்தா சிரிக்காம வேற என்ன பண்ணுவாங்க?
2: ஏன் பேச மாட்டீங்க? வர்ற வழியில என்னோட சிலிப்பர் பிஞ்சு போச்சு. நீங்க ரெண்டு பேரும் என்னடானா இங்க நின்னு சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வந்து உதவி வேணுமான்னு கேட்காம?
3: ஏன்டி, என் கார் தான் வீட்டுல இருந்துச்சு இல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே, நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல.
2: எதுக்கு நாலு இலவம் வீட்டு பக்கம் வந்ததுக்கே நாலு தெரு கேக்குற மாதிரி உன் பொண்டாட்டி கத்துனா? இதுல உங்களுக்கு வேலை சொல்றத பார்த்தா அவ்வளவுதான் என் கதை.
5: சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு இவ்வளவு பரபரப்பா இங்க ஓடி வந்தீங்க?
2: இன்னைக்கு விடிய காலையில ஜாசின் வீட்டுக்குள்ள மூணு பேர் பாறாங்கத்தியோட வந்து அவங்கள கட்டி போட்டு வீட்டுல இருந்த நகை காசு எல்லாத்தையும் திருடிக்கிட்டாங்களாம். உங்களுக்கு தெரியுமா?
5: பாருங்க, ரெண்டு லோரம் தள்ளி இருக்கிற எனக்கு கூட இன்னும் இந்த விஷயம் வந்து சேரல. அதுக்குள்ள உங்களுக்கு வந்துருச்சா?
2: நான் இங்க சாமா வாங்கலான்னு தான் வந்தேன். வரும்போது அவங்க வீட்டு முன்னாடி போலீஸ் ஜீப் நிக்கிறத பார்த்தேன். அதான் அப்படியே போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு வந்தேன்.
3: பரவாயில்ல ஆண்டி, இந்த வயசுல துப்பு துளக்கிற வேலையே நல்லா அழகா செய்றீங்களே.
2: வேற என்ன பண்றது, ஒண்டியா எவ்வளவு நேரம் தான் அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறதே. நாலு தெரு போனோமா, நாலு பேரு கூட பேசணுமா, பொழுத கழிச்சோமானே, உயிர் வாழ எதையாவது சமைச்சு சாப்பிட்டோமானே, அப்படியே இருக்கிற காலத்தை கழிக்க வேண்டியதுதான்.
5: உங்க பசங்க யாரும் வர்றதே இல்லையாளி.
2: அவங்களும் தான் என்ன அவங்க வீட்டோட வந்து இருக்க சொல்றாங்க.
5: அப்புறம் என்ன போய் இருக்க வேண்டியதானே.
2: வயசு இருந்த காலத்திலேயே நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பினதே இல்ல. வயசு போன காலத்திலயா இருப்பேன். எனக்கு 5 வயசு இருக்கும் போது இந்த கம்பத்துக்கு வந்தேன். இங்கேயே மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சு என்ன பக்கத்திலேயே எங்க அம்மா அப்பா வச்சுக்கிட்டாங்க. இப்ப 58 வருஷம் ஆச்சு. இதுக்கு மேல இந்த கம்பத்தை விட்டு பிரிஞ்சு போயி பசங்க கூட இருக்கிறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா. மாசம் மாசம் பசங்க செலவுக்கு காசு குடுக்கறாங்க, அது போதும் எனக்கு.
3: ஆண்டி, you're really great. பழைய மாதிரி நம்ம கம்பத்துல ருக்குன்னு தங்கவோ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னு. கொஞ்ச நாளாவே இங்க அதிகமான திருட்டு கேசுங்க நடந்துகிட்டு இருக்கு.
5: நீ சொல்றது சரிதான்பா, ஆனா இங்க உள்ள பசங்க மாதிரி எனக்கு தெரியல. இவனுங்க எல்லாம் வெளிய ஆளுங்களோ?
2: நீங்க தான் கத்துவ கம்போங்காச்ச, பாத்து ஏதாவது செய்யுங்க.
5: நான் என்ன செய்ய முடியல? முன்ன மாதிரியா எல்லாரும் இப்ப இங்க இருக்காங்க. நம்ம காலம் முடிய போகுது. அப்ப இருந்த ஒத்துமை இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு.
3: நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாதுன்னு. நம்ம வாழ்ற சூழல் அப்படி இருக்கு. எல்லாரும் வாழ்வாதாரத்தை தேடி ஓடி ஓடி அழுத்து போயிடுறாங்க.
2: அதுக்காக பாதுகாப்பு முக்கியம் இல்ல? அதுக்குதான் மாசம் மாசம் சந்தா கட்டுறோம்ல.
5: அது எனக்கு தெரியாம இல்லையே. ஆனா யாருகிட்ட உதவி கேக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் ஒரு மீட்டிங்க்கு வர சொல்லுவோம். அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுகிட்ட பிறகு அப்படி ஒரு முடிவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன்.
3: அதுவும் சரிதானே, கரெக்டா சொன்னீங்க. சரி ஆண்டி, நீங்க இப்ப என்ன வாங்க போறீங்க? சீக்கிரம் போய் வாங்குங்க, நான் ஒரேடி உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு
2: போயிடுறேன். சரி, கொஞ்ச நேரம் இருங்கப்பா, நான் வந்துடுறேன்.
1: தெரியுது.
2: தண்ணிய ஊத்துனா செடி நல்லா தல தலன்னு வளரும். இது பாஜா.
1: அத உங்க வீட்டு செடிக்கு ஊத்திக்க வேண்டியது தானே, எதுக்கு இங்க கொண்டாந்து ஊத்துனீங்க?
2: என்னமா நீ, நாம பக்கத்து பக்கத்துல இருக்கோம், ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி தானே. என் செடிக்கு தண்ணி ஊத்தும் போது அப்படியே உங்களுக்கு சேர்த்து ஊத்திட்டேன், அது போய் குத்தமா?
1: ஆமா குத்தம்தான். இனிமே என் வீட்டு செடிக்கு எல்லாம் கண்ட கருமத்தையும் கொண்டாந்து ஊத்துற வேலையை வச்சுக்காதீங்க. என் செடிக்கு என்ன ஊத்தணும் ஊத்த கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், நீங்க இல்ல.
2: செடிக்கு தண்ணிய தானே ஊத்துன, புக்கன் ராச்சூன் போன்
1: தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. உங்க முகத்தை பாக்க பாக்க ஆத்திரமா வருது எனக்கு.

0: திருஷ்டி சுட்ட வேண்டாமா?
1: சங்கரி ஒன்னும் வேண்டாம், பேசாம உள்ள போ.
0: என்னாச்சு? அவன் தான் ஜெயிச்சான்னு
1: சொன்னீங்க? ஆமா, நான் தான் சொன்னேன், இப்ப உள்ள போ.
0: அப்படியே ஒரு மாதிரியா இருக்கான்.
1: ஒன்னும் இல்ல, காலையில வெள்ளனியா முடிச்சிட்டான்ல, அதான் கொஞ்சம் களைப்பா இருக்கான். அவனை கொஞ்சம் தனியா விடு.
0: இல்ல இல்ல, நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. ஆதி என்னாச்சு?
2: ஒன்னும் இல்லம்மா, கொஞ்சம் தலைவலிக்குது அவ்வளவுதான்.
0: இல்லையே, ஜெயிச்சுட்டு வந்த கலையே உன் முகத்துல இல்லையே. என்னப்பா, எதுவும் பிரச்சனையா? தோத்துட்டியா என்ன? விளையாட்டுல வெற்றி தோல்விங்கிறது சகஜம் தானப்பா. நீ என்ன விளையாட போனதுமே கப்பு மேல கப்பு ஜெயிச்சுட்டு வந்த, அதே மாதிரி இதையும் நினைச்சுக்கப்பா.
1: சங்கரி கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அவனை கொஞ்சம் தனியா விடுன்னு சொல்லிட்டல.
0: இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா?
2: என்ன சொல்லணும் சொல்லுங்கம்மா, என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? போட்டியில ஆசைப்பட்ட மாதிரி ஜெயிச்சோம், நினைச்ச இலக்க அடைய முடியாத ஒருத்தனா இங்க நிக்கிறனே, அத சொல்ல சொல்றீங்களா? இல்ல உங்களுக்கு பிள்ளையா பிறந்து பெரிய பெரிய கனவையெல்லாம் காண கூடாதுங்கிறத சொல்ல சொல்றீங்களா? வசதி இருக்கிறவன் மட்டும்தான் வானத்தோட ஆசைப்பட முடியும்னு சொல்ல சொல்றீங்களா? இல்ல ஏண்டா இந்த வீட்டுல வந்து பிறந்தேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறத சொல்ல சொல்றீங்களா?
0: ஆதி என்னடா என்ன அவ்வளவு வருத்தமா இருந்தா? இன்னும் எதுக்கு இங்க இருக்க? வெளிய போ, பிச்சையிடு. அப்பதான் உங்களுக்கு பெத்தவங்க அவங்க சுக துக்கத்தை பத்தி கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும்.
1: சங்கரி விசாம இருக்கியா? அவனே துபாய்க்கு போக முடியலங்கிற வருத்தத்துல பேசுறான், நீ ஏன் இன்னும் அவனை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க?
0: எதுவா வேணுமானாலும் இருக்கட்டும்ங்க, இவனுக்காக இவன் ஆசைப்பட்டது எல்லாம் செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தானே ராத்திரியும் பகலுமா கஷ்டப்படுறீங்க? இப்ப வரைக்கும் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சதை எதையாவது நீங்களா வாங்கிருப்பீங்களா? இல்ல நீங்க ஆசைப்பட்டதை தான் வாங்கி சாப்பிட்டிருப்பீங்களா? எப்ப என்ன பார்த்தாலும் என்ன வாங்கினாலும் ஆதிக்கு இது பிடிக்கும் ஆதிக்கு அது பிடிக்கும்னு அவன் பிறந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அவனுக்காகவே தானங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மள பார்த்து இப்படி எல்லாம் கேக்குறதுக்கு இவனுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு?
1: சரி விடு, அவனோட ஆதங்கம் மனசுல உள்ளது கொட்டிட்டான், என்னால கொட்ட முடியல, அவ்வளவுதான். தயவு செஞ்சு இதோட விட்டுடு.
0: அது எப்படிங்க அவ்வளவு சுலபமா விட முடியும்? இந்த முறை போக முடியலன்னா என்ன, அடுத்த முறை போக முடியாதா? நினைச்ச பேரையும் புகழையும் வாங்க முடியாதா? எல்லாமே அப்பா அம்மா உழைப்பிலேயே நடக்கணும், தான் மட்டும் சொகுசா இருக்கணும்னு நினைச்சா எப்படிங்க? இது வரைக்கும் அவன் கேட்டதை எல்லாம் செஞ்சுதானே கொடுத்தோம், இந்த முறை முடியலனா அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும்னு இவ்வளவு பெரிய பிள்ளைக்கு தெரிய வேண்டாம். வருத்தப்படுறாரல்ல, வருத்தப்படுறாரு.
2: ஆமா, நான் நிஜமாவே வருத்தாதான் படுறேன். இந்த உலகத்துல பாசத்தை விட காசுதான் முக்கியம். அந்த காசு இருந்தா மட்டும்தான் இந்த உலகம் நம்மள மதிக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நம்மள மதிப்பாங்க. அந்த காசுதான் இன்னைக்கு ஒருத்தனோட வாழ்க்கையை நிர்ணயிக்குதுன்னா அள்ளி செலவு பண்ண அவ்வளவு காசு நம்ம கிட்ட இல்லையேங்கிறதா வருத்தம் எனக்கு.
1: அது இங்க பாருப்பா, காசு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட இருக்கும். அன்பு அன்பு மட்டும்தான் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். அதை வச்சு எதை வேணாலும் சாதிக்கலாம். நீ சாமர்த்தியசாலியா இருந்தா அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாத.
2: அப்படின்னா போங்க, அந்த அன்பை வச்சு எனக்கு ஃப்ரீயா டிக்கெட் வாங்கி தாங்க. இல்ல என் கோச் கிட்ட பேசி துபாயில நடக்கிற அந்த போட்டியில நான் கலந்துக்கிறதுக்கான எல்லா சலுகையும் ஃப்ரீயா செஞ்சு கொடுக்க சொல்லுங்க.
1: அது நான் என்ன சொல்ல வர, நீ என்ன பேசுற?
2: நீங்க தானப்பா அன்பால எதையும் சாதிக்கலாம்னு சொன்னீங்க, அப்போ சாதிச்சு காட்டுங்க. முடியாதுல்ல அப்போ பேசாதீங்க.
0: அதி இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன உன் கண்ணும் பழுத்திடும். என் கண்ணு முனிக்க நிக்காத, பேசாம உள்ள போயிடு.

0: இந்தாங்க இதை திம்பாங் பண்ணுங்க.
1: கொண்டாமா இந்த இந்த பக்கமா கொடுமா.
0: இந்தாங்க
1: அஞ்சு வெள்ளி ஐம்பது காசுமா.
0: என்னது இவ்வளவு கொஞ்ச கீரை அஞ்சு வெள்ளி ஐம்பது காசா? சங்கர் மகாலோய்.

0: என்னமா இது, நானா விலையை வச்சு விற்கிறேன், எனக்கு என்ன விலைக்கு கொடுக்கறாங்களோ அதே விலைக்கு தானே உங்களுக்கு விற்கிறேன். அஞ்சு காசு நான் இதுல லாபம் பார்க்கல தெரியுமாமா?
1: விலைவாசி இப்படி ஏறி போய் கிடக்கா, மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க?
0: அதுக்குதான் அரசாங்கம் அடிக்கடி நமக்கு உதவித்தொகை கொடுக்கறாங்களே.
1: அத சொல்லுங்க, அடிக்கடி இப்படி பந்துவான் கிடைக்கிறது எனக்கு பல வகையில உதவியா இருக்கு.
0: என்ன அறிமுகம் வாடி போயிருக்கு?
1: வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அந்த பொண்ணு என்னையே வயசு வித்தியாசம் பார்க்காம அந்த பேச்சு பேசுது. இந்த பையன் பாவம், நிலைமை என்னன்னு ஃபிக்கிர்ல.
0: என்னப்பா முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு?
2: அது ஒன்றும் இல்லைன்னு, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அதான்.
1: கண் அக்குடா சக்கா.
2: என்ன சொன்னீங்க ஆண்டி?
1: நீ சொன்னதை தான் சொன்னேன்.
0: என்ன ஆச்சு, உனக்கு சங்கருக்கு ஏதாவது பிரச்சனையா?
2: என்னதான் இந்த போட்டியில ஜெயிச்சு வருஷ கடைசியில துபாயில நடக்கிற செஸ் போட்டிக்கு போகணும்ன்றதான் அவனோட லட்சியம்.
1: அதான் ஜெயிச்சிட்டான்ல.
2: ஜெயிச்சிட்டான், ஆனா அவன் ஆசைப்பட்ட முடி போக முடியாது.
0: ஏன், வேற யாரையாவது தேர்வு பண்ணிட்டாங்களா என்ன?
2: இல்ல இல்ல, ஆதித்தனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு.
0: அப்புறம்?
2: ஆனா அது ஓபன் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ங்கிறதுனால அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுல அவன் கலந்துகிட்டா தோத்தாலும் ஜெயிச்சாலும் நிச்சயம் இந்த உலக மேடையில அவனுக்குன்னு ஒரு தனி அடையாளமும் அங்கீகாரமும் கிடைக்கும்.
0: சந்தோஷம் தானப்பா?
2: சந்தோஷம் தானே, ஆனா அவனை அனுப்பி வைக்க அவங்க கேக்குற தொகையை இப்ப என்னால கொடுக்க முடியல. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு.
1: எவ்வளவு கேக்குறாங்க?
2: 30,000 வள்ளி தேவைப்படுது ஆண்டி.
1: டேங்கப்பா அவ்வளவா?
2: ஃப்ளைட்டு, போயிட்டு வர டிக்கெட்டு, அங்க தங்குற செலவு, சாப்பாடு, இதுக்கெல்லாமே அவ்வளவு செலவு ஆகுது. அதுவும் இன்னும் 2 வாரத்திலே காசை கட்டி பதிஞ்சிடணும்ன்றாங்க.
0: 2 வாரத்துக்குள்ள எப்படிப்பா அவ்வளவு பெரிய தொகையை தேடுறது?
2: அதுதானே இப்ப பிரச்சனையே. என்னோட கையிருப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5,000 வள்ளி தான் இருக்கு. மேற்கொண்டு ஒரு 25,000 வள்ளி தேடணும். சொன்ன தேதிக்குள்ள பதிய முடியலன்னா அந்த வாய்ப்பு வேற யாருக்காச்சும் கிடைச்சிடும்னு அடுத்த முறை நிச்சயம் ட்ரை பண்றேன்னு சொன்னேன். உன் மனசு உடைஞ்சு போயிட்டான், என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டானே. அவனை என்னால அப்படி பார்க்க முடியல. இது வரைக்கும் நான் அப்படி அவனை பார்த்ததும் இல்லை. அதான் கிளம்பி அப்படி இங்க வந்துட்டேன்னு.
0: எங்கிட்ட கூட உனக்கு கொடுத்து உதவ அவ்வளவு காசு இல்லையப்பா.
2: ஐயோ பரவாயில்லண்ண, என் மனசுல உள்ள பாரத்தை உங்ககிட்ட கொட்டி தீக்கலான்னு வந்தேன். அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்லண்ண. சரி நான் முதல்ல கிளம்புறேன்ன.
0: சாரி தம்பி, மனச தளர விடாதீங்க. இன்னும் 2 வாரம் இருக்குல்ல, நிச்சயம் ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்கும்.
2: ரொம்ப நன்றிங்கண்ண.
3: உன் கோவம் என் மேலதானே? அதே சாப்பாடு மேல கட்டுற. காலையில சாப்பிட்டதுதான், எழுந்திருச்சு வா.
4: மா, நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போங்க பேசாம.
3: தொடர்ந்து போற இடத்துல எல்லாம் ஜெயிக்கிறதுனால தலைக்கு நான் அதிகமாகிடுச்சு. நான் உனக்கு
4: இப்ப எதுக்குமா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க?
3: எது தேவையில்லாத பேச்சாதி? நீ பேசுறதா இல்ல நான் பேசுறதா? என்னமோ இதை விட்டா திரும்பவும் உனக்கு வாய்ப்பே கிடைக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் அவரை பார்த்து. உன் அப்பா எவ்வளவு மனசு நொந்து போயிருக்காரு தெரியுமா?
4: மா, நானும் தான் உடஞ்சு போயிருக்கேன், அது யாருக்கும் தெரியல.
3: இதுக்கு காரணம் நீதான், நீ மட்டும்தான். உனக்காக தானடா அந்த மனுஷன் வாழ்றதே. இப்ப கூட நீ சொன்ன சொல் பொறுக்காம நான் தான் உன்னை கண்டிச்சிட்டு இருக்கேன். ஆனா அவரு, நீ கலங்கி நிக்கத பாக்க முடியாம வெளியே போயிட்டாரு. இந்த முறை இல்லனா அடுத்த முறை நீ சாதாரணமா எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. சாப்பாடு வைக்கிற, வந்து சாப்பிடு. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. கடன் பட்டுதான் அவன் கேட்டதை நிறைவேற்றி வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. கேட்டத உடனே கொடுக்கறதாலதான் பசங்களுக்கு பெத்தவங்க அருமை தெரிய மாட்டுதுங்க.
2: எப்போ நீதான் உன் மவனுக்கு சப்போர்ட் பண்ணுவ? இப்ப என்ன ஆச்சு?
3: ஒண்ணும் இல்ல.
0: உள்ளே வரலாமா?
2: ஐயோ அண்ணே, என்ன கேள்வி இது? உள்ள வாங்க.
1: அவர் மட்டும் வரல, நானும் தான் வந்திருக்கேன். என்னையே கொஞ்சம் கவனிக்கிறது.
2: அட அண்டிலிங், வாங்க உள்ள வாங்க.
3: வாங்க.
0: அப்புறம் என்னப்பா முடிவு பண்ணிருக்க?
2: தெரியலண்ணே, எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் முடிஞ்ச வரைக்கும் முட்டி மோதி பார்த்துட்டேன். வருஷ கடைசி நேல எல்லோருக்குமே வெக்கேஷன் பிளான் இருக்குன்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்க.
3: இந்தாங்க அண்ணன் காஃபி. ஆண்டி, நீங்களும் எடுத்துக்குங்க.
0: அங்கே வைமா, அங்கே வைமா. ரொம்ப நன்றி மா. ஆதியை கொஞ்சம் வர சொல்றிய.
3: சரிங்க அண்ணா.
4: ஹாய் அங்கிள். ஹாய் ஆண்டி.
0: எப்படி பாருக்க?
4: நல்லா இருக்கு அங்கிள்.
0: கையை கொடுப்பா. இந்தாப்பா, இதை படி. இதில் 20,000 வெள்ளி இருக்கு, வச்சுக்க.
2: ஐயோ அண்ணே, என்னண்ணே இது? நான் தான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொன்னேன்னு.
0: அதுக்கு புள்ள ஆசையை தட்டி கழிக்க முடியுமா என்ன? உம்மாவும் இந்த கம்பத்தோட நம்பிக்கைப்பா. அவன் இதில் ஜெயிச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல பெயரையும் புகழையும் இந்த நாட்டுக்கு வாங்கி தரட்டும்.
2: அண்ணே, உங்களுக்கு ஏதுன்னு இவ்வளோ பணம்?
0: இந்த கம்பத்தை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன் மவனோட வெற்றிக்காக திரட்டி கொடுத்த பணம் பாயுது.
1: இந்தாங்க, இதையும் அது கூட சேர்த்துக்குங்க. இந்த பேரனுக்காக இந்த பாட்டி தர்றது.
4: அப்பா மன்னிச்சிடுங்கப்பா, என்னையும் மன்னிச்சிடுங்கப்பா, பிளீஸ்.
2: அது என்ன ஆச்சு? அலோ அதப்பா,
4: காசு இன்னைக்கு உன்கிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட இருக்கும். அன்பு மட்டும்தான் கடைசி வரைக்கும் நிலைச்சு இருக்கும். அது வச்சு எது வேணாலும் சாதிக்கலான்னு அன்னைக்கு நீங்க சொன்னது எனக்கு வேடிக்கையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த அன்பு தான் நான் ஆசைப்பட்டத சாதிக்க எனக்கு இருந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கே என்ன பார்க்க வெக்கமா இருக்குப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கம்மா.
2: அது நீ எதையுமே அறிஞ்சு செய்யலையப்பா. பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும், விடு.
3: ஆண்டி லீன், நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன், உங்களை அவமானப்படுத்தி கடுமையான வார்த்தைகளால திட்டி இருக்கேன். ஆனா அதையெல்லாம் மறந்து என் பிள்ளைக்கு ஒரு உதவி தேவைப்பட்டதும் உங்களை பத்தி கூட யோசிக்காம அவனுக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க.
1: அம்மோய், நீ வருத்தப்படுற அளவுக்கு எல்லாம் நான் ஒன்னும் மொத்த கஜானாவையும் காலி பண்ணிடல. எனக்கானத வச்சுக்கிட்டு தான் மீதிய உனக்கு கொடுத்த.
2: எதுவா இருந்தா என்ன டி? கொடுக்கணும்ன்ற அந்த மனசு இருக்க, அதுதான் டி, அதுதான் அன்பு.
0: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். உள்ளத்தில் இருக்கிற அன்பை யாராலும் தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாதுப்பா. என்ன, சரிதானே?
2: ரொம்ப சரியா.
5: இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் ராஜம், விஜி கிருஷ்ணன், பிரேமாமூர்த்தி, வினோத், இளமாறன் ஆகியோர் நடித்திருந்தனர். இவர்கள் நடிப்பில் நவீன்குமார் எழுதிய அன்பின் மொழி, தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா. இது ஒரு மறு ஒளிபரப்பு. மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

0: வானொலி நாடகமும் கேட்டாச்சு. இன்றைய திராயிசையின் நிறைவுக்கு நாம வந்துட்டோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றி. இரவு 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோடு பேச பொன் கோகிலம் காத்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பத்திரமா பாத்துக்கங்க. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். எந்த ஒரு நாடும் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கும் தன் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் இடையே ஒன்றை தேர்ந்தெடுக்க கட்டாயப்படுத்தப்படக்கூடாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை நியாயமான பன்னாட்டு நிதி அமைப்புக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வருகையினால் 13,368 பார்வையாளர்களை வெற்றிகரமாக ஈர்த்துள்ளது. நேற்று தொடங்கி 2 நாட்களுக்கு நடைபெற்ற அதில் முன்னதாக 10,000 பேர் வருகை அளிக்க இலக்கிடப்பட்டிருந்தது. 2023 இத்திட்டம் முதன் முதலில் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை அதன் மிகச்சிறந்த சாதனை என்று மேலவைத் தலைவர் டத்தோ ஆவாங் பீமி ஆவாங் அலி பாசா தெரிவித்தார். சரவாக்கில் வான் மருத்துவ சேவை FTS நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து உட்புற பகுதி மக்களுக்கு சுகாதார பாதுகாப்புக்கான அணுகல் தொடர்ந்து பராமரிக்கப்படும் என சுகாதார அமைச்சு உறுதியளித்துள்ளது. உட்புற பகுதிகளில் 85 இடங்களில் சுமார் 14,830 பேருக்கு 7 FTS குழுவினர் வழங்கி வந்த சேவையை இது உட்படுத்துகிறது. இந்தோனேசியாவின் ஜாவா போர்னியோ தீவுகளுக்கிடையே சென்று கொண்டிருந்த விருகோ டிரான்ஸ்போர்ட் 8 கப்பல் மோசமான வானிலையால் கவிழ்ந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. 130 பேரை காணவில்லை. இதுவரை 107 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அதிகார தரப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. நவம்பரில் நடைபெறவுள்ள 49வது ஆசியான் உச்சநிலை கூட்டம் தொடர்புடைய கூட்டங்களுக்கு தயாராகும் வகையில் பிலிப்பீன்ஸ் செப்டம்பரிலும் அக்டோபரிலும் தொடர்ந்து ஆசியான் உயர்நிலை கூட்டங்களை நடத்தவுள்ளது. பிலிப்பீன்ஸ் செய்தி நிறுவனம் இதனை தெரிவித்தது. விளையாட்டு இளையோர் ஆசிய கிண்ண ஹாக்கி போட்டி. சீனா மூச்சியில் நடைபெற்ற போட்டியில் தேசிய அணி 4 இடத்தை பிடித்தது. அவணி 2-4 எனும் கோல்களில் பாகிஸ்தானிடம் வெற்றியை தவறிவிட்டது. இன்றிரவு நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் தென்கொரியாவும் களம் காண்கின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணிரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அன்பு வணக்கம் அன்பான நேர்களே, மீண்டும் நாம காற்றின் மொழி நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சரி, இப்பொழுது தொடக்கம் நாம தெலுங்கு பாடல்களை கேட்க போகின்றோம். சரி, பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திக்கலாம், பேசலாம்.

0: அம்மா, இன்னைக்கு பசியற என்ன செஞ்சிருக்கீங்க?
1: மீ பரட்டி வச்சிருக்கேமா.
0: எப்பவும் இதுதானா? ரவா தோசை, உப்புமா, கேழ்வரகு புட்டி, இடியாப்பம், இப்படி மாத்தி மாத்தி செய்ய கூடாதா?
1: ரவா தோசை மிக்ஸ், உப்புமா மிக்ஸ், கேழ்வரகு மாவு, இடியாப்பம் மாவு, இப்படி எல்லாத்தையும் பாபா தயாரிச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கவலை?
0: இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: எக்ஸ்பைரி டேட்டா பார்த்து வாங்கணும்.
0: சரிமா.
3: பாபாஸ் பொருட்கள் அனைத்தும் அனைத்துலக தரத்தில் தயாரிக்கப்பட்டவை. பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேர்களே, கோலாலம்பூர், புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:24. கோலாலம்பூர், புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:24.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம். காற்றின் மொழியில தெலுங்கு பாடல்களை நாம கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில தமன் கொண்டு வரக்கூடிய பாடல் இது அடுத்து வருகின்றது.

நேரம் இப்பொழுது 8:30 காற்றின் மொழியில நாம இணைந்திருக்கின்றோம். தெலுங்கு பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, இந்த வேளையில ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக வாராந்திர நிகழ்ச்சியாக பல நிகழ்ச்சிகளை நீங்க மின்னலம் வழி கேட்டிருப்பீங்க. அதே வேளையில இன்றைக்கும் நாம இரவு கல்லூரிக்கு செல்ல போகின்றோம். கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் பேச போறாங்க. அதனால நீங்க தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும். கல்லூரி வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத தாண்டி அடுத்தடுத்து அவங்க வந்து அவங்களுடைய பொழுதுபோக்காக என்னென்னலாம் செய்யறாங்க, எப்படி எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது அப்படிங்கறதையும் இன்றைக்கு நம்ம பேச போறோம் கல்லூரி நிகழ்ச்சியில இரவு 10 மணிக்கு. அதனால தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஹேமச்சந்திரா கொண்டு இருக்கக்கூடிய பாடலை அடுத்து கேட்கலாம்.

ரஞ்சித் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். காற்றின் மொழியில தெலுங்கு பாடல்களை நாம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, இந்த வேளையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வெளியில ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா புகை மூட்டமாக தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. இருந்தாலும் பல இடங்கள்ல மழை பெய்து கொஞ்சம் காப்பாற்றி இருந்தாலும் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வெளி நடவடிக்கைகளை குழுமான அளவில் நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதே வேளையில முடிஞ்ச அளவுக்கு நாம வந்து வெயில் நேரமா இருந்தது அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து தண்ணீர் அதிகமா அருந்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று தான். பெரும்பாலும் என்னன்னா, நாம வந்து நினைச்சிட்டே இருப்போம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினைப்போம், ஆனாலும் பல வேலைகளுக்கு இடையில வந்து எங்க அப்படிங்கிறத கடந்து போயிருவோம் இல்லையா. முதல்ல ஆரோக்கியம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்போதுமே நாங்க உங்ககிட்ட நினைவுபடுத்திக்கிட்டே தான் இருக்கோம். அதனால முதல் ஆரோக்கியத்திற்கு நாம வந்து முக்கியத்துவம் கொடுத்துருவோம். சரி, அடுத்ததாக அஞ்சனா சௌமியா கொண்டு வரக்கூடிய பாடல் இதோ அடுத்து வருகின்றது.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்த

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
0: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.
2: நான் வெளியூர்ல இருந்தேன். நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னெண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்காந்து ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு, எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
3: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: நியாயமான பன்னாட்டு நிதி அமைப்புக்கு பிரதமர் வலியுறுத்தல். நாடாளுமன்ற வருகை நாள் 13,000-க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். எந்த ஒரு நாடும் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கும் தன் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் இடையே ஒன்றை தேர்ந்தெடுக்க கட்டாயப்படுத்தப்படக்கூடாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை நியாயமான பன்னாட்டு நிதி அமைப்புக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வளர்ந்து வரும் பல நாடுகளும் தங்களின் கடனை திருப்பி செலுத்துவதில் சிக்கலை எதிர்கொள்கின்றன. சில நாடுகள் தத்தம் நாடுகளின் இளம் தலைமுறையினரின் கல்விக்கும் சுகாதார பாதுகாப்புக்கும் செலவிடுவதை தவிர்த்து வட்டி செலுத்துவதில் அதிகம் செலவிடுவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற வருகையினால் 13,368 பார்வையாளர்களை வெற்றிகரமாக ஈர்த்துள்ளது. நேற்று தொடங்கி 2 நடைபெற்ற அதில் முன்னதாக 10,000 பேர் வருகை அளிக்க இலக்கிடப்பட்டிருந்தது. 2023 இத்திட்டம் முதன் முதலில் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவே அதன் மிகச்சிறந்த சாதனை என்று மேலவைத் தலைவர் டத்தோ ஆவாங் பிவி ஆவாங் அலி பாசா தெரிவித்தார். அதேவேளை நாட்டின் மக்களாட்சியின் அடையாளமாக திகழும் நாடாளுமன்றத்தை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள மக்கள் கொண்டுள்ள விருப்பத்தை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சரவாக்கில் வான் மருத்துவ சேவை FTS நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து உட்புற பகுதி மக்களுக்கு சுகாதார பாதுகாப்புக்கான அணுகல் தொடர்ந்து பராமரிக்கப்படும் என சுகாதார அமைச்சு உறுதியளித்துள்ளது. உட்புற பகுதிகளின் 85 இடங்களில் சுமார் 14,830 பேருக்கு 7 FDS குழுவினர் வழங்கி வந்த சேவையை இது உட்படுத்துவதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டது. சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் முன்னுரிமை அளித்து சுகாதார சேவைகளின் தொடர்ச்சியை முறையாகவும் படிப்படியாக உறுதி செய்ய இருதரப்புக்கும் நன்மை அளிக்கும் வியூகம் செயல்படுத்தப்படுவதாக அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பினாங்கில் இவ்வாண்டு 10 மடானி விற்பனை திட்டங்களை ஏற்பாடு செய்ய தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு இலக்கிட்டுள்ளது. மக்கள் வாழ்க்கை செலவினத்தை கையாள உதவும் முயற்சியாக இது அமைவதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியாங் தெரிவித்தார். மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பை வழங்குவது வர்த்தகர்கள் குறிப்பாக உள்ளூர் தொழில் முனைவோர்களுக்கு வணிகம் செய்வதற்கான இடங்களை வழங்குவது அரசு நிறுவனங்களின் சேவைகளை நேரடியாக சமூகத்தினருக்கு கொண்டு சேர்ப்பது ஆகிய 3 முக்கிய இலக்குகளை இந்த திட்டம் கொண்டுள்ளது என்றார் அவர். இந்தோனேசியா மேடானில் உள்ள மலேசிய தூதரகத்தில் சுமார் 2 ரிங்கிட் ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாடு தரம் உயர்த்தும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. 2023 2025 வரை மேற்கொள்ளப்பட்ட முதன்மை வசதிகளை உள்ளடக்கிய அப்பணிகள் அனைத்தும் திட்டமிடப்பட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவடைந்ததாக பொருளாதார அமைச்சர் அக்மால் நசருல்லா முகமது நசீர் கூறினார். அங்கு மேம்படுத்தப்பட்ட வசதிகள் தூதரகத்தின் செயல்பாடுகளுக்கு ஆதரவாக முழுமையாக பயன்படுத்தப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2027 வரவு செலவு திட்டம் இலக்கு சார்ந்த வரி சலுகைகளையும் கொள்கை ரீதியிலான ஆதரவையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பு தலைவர் தான்சிரி லீலாம் தாய் தெரிவித்துள்ளார். வேலையிட பாதுகாப்பு, சுகாதாரம், மனநலம் ஆகியவற்றில் தனியார் துறை முதலீட்டை ஊக்குவிக்க இது உதவும் என்றார் அவர். பணி சூழலுக்கு ஏற்ற உபகரணங்கள், பாதுகாப்பு முறை, ஓய்வெடுக்கும் முறை, நல்வாழ்வு மையங்கள், இலக்கவியல் சிகிச்சை தளங்கள் உட்பட மனநல உள்கட்டமைப்புகளில் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு விரைவுபடுத்தப்பட்ட மூலதன படி வழங்கப்பட வேண்டுமென தான்சிரி லீ பரிந்துரைத்துள்ளார். சமூக தொடர்புத்துறை ஜேகோமும் பிரதமர் துறையின் செயல்திறன் விரிவாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு பாச்சுவும் இவ்வாண்டு நாடு முழுவதும் 17 மடானி கீதா PMK திட்டங்களை செயல்படுத்தியுள்ளன. ஜூன் 27 நாள் தொடங்கப்பட்ட இத்திட்டம் நெகிரி செம்பிலான் சுவா, ஸ்லாங்கோர் கொத்தராஜா, சபா சப்பாங்கார், பேரா சிம்பாங் குழா என இதுவரை 4 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக ஜேகாம் தலைமை இயக்குநர் முகமான் இஷாமுடின் காசாலி தெரிவித்தார். இதற்கிடையில் அடுத்த வாரம் பினாங்கு பயன்பாரு, பஹாங் குவாந்தான், பேரா கோபெங் ஆகிய 3 இடங்களில் PMK தொடரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: இந்தோனேசியாவின் ஜாவா போர்னியோ தீவுகளுக்கிடையே சென்று கொண்டிருந்த விர்கோ டிரான்ஸ்போர்ட் 8 கப்பல் மோசமான வானிலையால் கவிழ்ந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. 130 பேரை காணவில்லை. இதுவரை 107 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அதிகார தரப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட கப்பலில் 213 பயணிகள் உட்பட 30 பணியாளர்கள் பயணித்ததாக போக்குவரத்து அமைச்சர் டூடி புருவா காந்தி கூறினார். அக்கப்பல் கவிழ்ந்ததாகவும் மூழ்கவில்லை எனவும் உளங்கூர்தி கண்காணிப்பின் வாயிலாக தகவல் பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நவம்பரில் நடைபெறவுள்ள 49வது ஆசியான் உச்சநிலை கூட்டம் தொடர்புடைய கூட்டங்களுக்கு தயாராகும் வகையில் பிலிப்பீன்ஸ் செப்டம்பரிலும் அக்டோபரிலும் தொடர்ந்து ஆசியான் உயர்நிலை கூட்டங்களை நடத்தவுள்ளது. பிலிப்பீன்ஸ் செய்தி நிறுவனம் இதனை தெரிவித்தது. இம்மாத நெடுகிலும் பொருளாதாரம், பேரிடர் மீள்திறன் சார்ந்த கூட்டங்கள் மேற்கொள்ளப்படும். வர்த்தக தொழில்துறை தலைமையில் நாளை தொடங்கி 22 வரை அவை நடத்தப்படும். இக்கூட்டத்தில் ஆசியான் வட்டார பொருளாதார அமைச்சர்கள் கலந்து கொள்வர். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையிலான வர்த்தகம் 1.2 trillion டாலரை எட்டியுள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. மேலும் பல்வேறு வகையான உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் கூறினார். பன்னாட்டு ஏற்றுமதியில் பிரிக்ஸ் நாடுகள் 1/4 பங்களிப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மேம்பாட்டில் 49 பங்களிக்கின்றன. ஸ்வீடனில் தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் வாக்களிப்பு மையங்கள் காலையில் திறக்கப்பட்டன. தீவிர வலதுசாரி கட்சி இம்முறை ஆட்சியை கைப்பற்றும் அல்லது 4 எதிர்கட்சியாக இருந்த மத்திய இடதுசாரி தரப்பு மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளதாக சின்ஹா தகவல் வெளியிட்டுள்ளது. 8 million அதிகமான மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நடப்பு பிரதமர் எல்ஃப் கிறிஸ்டன்சனை விட மத்திய இடதுசாரி எதிர்க்கட்சியினர் முன்னிலையில் உள்ளதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இந்நிலையில் வாக்களிப்பு தொடங்கியுள்ள நிலையில் இருதரப்புக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. விளையாட்டு 2026 ஆசிய ஐச்சி நகோயா போட்டி. முதன் முறையாக இப்போட்டியில் களமிறங்கும் தேசிய உஷு வீராங்கனை லோ யிங் திங் சிறந்த 3 நிலைகளை எட்ட வேண்டுமென்ற இலக்கினை கொண்டுள்ளார். ஒவ்வொரு ஆசிய நாடும் சவால் மிக்க விளையாட்டாளர்களை கொண்டிருக்கின்றன என்பதை மறுக்கவேலாகாது. எனவே எதிரணியின் பலத்தை பற்றி தாம் தற்போதைக்கு சிந்திக்கப் போவதில்லை என அவர் கூறியுள்ளார். நியாயமான பன்னாட்டு நிதி அமைப்புக்கு பிரதமர் வலியுறுத்தல். நாடாளுமன்ற வருகையினால் 13,000 மேற்பட்ட பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம், ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று முகமது அலி பின் அப்துல் காதர் அவர்கள் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறாங்க. அவருடைய கேள்வி, அதாவது ஷாஃபி மதுபடி பாத்தீங்கன்னா ஜும்மா தொழுகை இருக்கு இல்லையா, அதுல வந்து இரண்டாவது ரக்காத்துல ருக்குக்கு பிறகு ஒருத்தர் வந்து அந்த ஜும்மால போய் கலந்துக்கும் போது அவரு குறிப்பிட்ட அந்த ரக்காத்து வந்து கிடைக்காது. அப்படி இருக்கும் போது ஷாஃபி மதுபடி அவர் வந்து அந்த தொழுகையை வந்து நான்கு ரக்காத்து ஜுஹூராக தொழ வேண்டிய ஒரு நிலை வந்து கடமையாகுது இல்லையா, இந்த நிலை அனஃபி மதபு பின்பற்றக்கூடியவர்களுக்கு எவ்வாறு கடமையாகுது, அதை பற்றி கேட்டிருக்காரு. ஆக இதற்கு முன்பதாக ஜும்மாவுடைய சட்ட திட்டங்களை நம்ம நேயர்களுக்கு விளக்குனா அதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் இலகுவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதை பற்றி கூறுங்களேன்.
2: அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு. ஜும்மாவை பற்றி நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜும்மா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். அல் குர்ஆன்ல 62வது அத்தியாயம் அதுல 9வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாள்ல தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டா வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிப்பதற்காக விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
1: சரி,
2: நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மைக்குரிய செயலாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இந்த அரபியில வந்து யவ்முல் ஜும்மா என்று சொல்லும் போது வெள்ளிக்கிழமை என்பது அதுக்கு அர்த்தமாக இருக்கின்றது.
1: சரி,
2: சலாத்துல் ஜும்மா என்றால் வெள்ளிக்கிழமை தொழப்படும் தொழுகையை குறிக்கிறது. ஆக இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா தனி வசனத்தை இறக்கி மக்களை வந்து ஜும்மாவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கின்றான், கட்டளையாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆக இது மிக முக்கியமான ஒரு செயல் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஆக இந்த ஜும்மாவுக்கு விரைந்து வாருங்கள் என்று சொல்லும் போது முன்கூட்டியே நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கு, நம்ம தயார்படுத்திக் கொள்ளணும். இப்ப நீங்க முதல்ல கேட்ட கேள்வியின்படி தாமதமாக வருவதற்கு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத காரியங்கள் இருக்கலாம். இருந்தாலும் கூட நாம இப்ப நம்முடைய காரியங்கள் ஏதாவது ஒரு வேலையா நம்ம போகும்போது நம்ம என்ன செய்வோம்னா முன்னேற்பாடு செய்வோம். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனா இத்தனை மணிக்கு போனா தான் அந்த இடத்துல கரெக்டான முறையில போய் சேர முடியும் அப்படின்னு நம்ம கணக்கிட்டு நம்ம குறிப்பிட்ட நேரத்துல போயிருவோம். அந்த மாதிரி ஜும்மாவுடைய நாள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த நாள். ஆக அந்த ஜும்மாவுடைய நாள்ல வந்து முடிந்த அளவுக்கு நம்ம வேலைகளை எல்லாம் சுருக்கி நம்ம உடனடியாக அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும்.
1: சரிங்க உஸ்தா, முத முதல்ல ஜும்மா வந்து எப்ப கடமையாகப்பட்டது, அந்த ஜும்மா தொழுகையை நடத்தியவர் யார்?
2: பெரும்பாலும் நம்ம நினைப்போம் ஜும்மா தொழுகையை முதல்ல நடத்தது வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நடத்தியிருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா அவ்வாறு இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு சஹாபிக்கு அனுமதி அளிக்கிறாங்க. அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்துல வந்துட்டு எந்த பிரச்சாரம் செய்ய முடியாத கெடுபிடிகள் நெருக்கடியான இந்த சந்தர்ப்பத்துல ஹஜ்ஜுக்கு மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து அதாவது மக்காவில இருந்து 13 ஆண்டு காலம் மக்கால இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ஜும்மா நடக்கவே இல்லாங்க. அப்ப அரபிகள் வந்து காபாவை நிச்சயமாக புனித தலமாக கருதி வந்தாங்க. ஹஜ்ஜு நேரத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக காபாவுக்கு வருவாங்க. வரக்கூடிய மக்கள் இடத்துல அந்த கூட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், கொண்டு வந்த மார்க்கத்தை அவங்க வந்து என்ன செய்வாங்க, எத்தி வைப்பாங்க. இப்ப அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்துல நுபுவத்தின் 10வது ஆண்டுல ஹஜ் செய்வதற்காக மதினாவில வந்து ஒரு 6 பேர் கொண்ட குழு வர்றாங்க.
1: சரி,
2: அந்த 6 பேரை சந்தித்து இஸ்லாத்தை பத்தி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 6 பேரும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வருது, இவர் சொல்றது சரியா தான் இருக்குதே, மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு திரும்ப போயிடுறாங்க.
1: சரி,
2: அவங்க மதினாவில இருந்து வந்திருக்காங்க. திரும்ப இந்த 6 பேர் என்ன செய்யறாங்க, மறு வருஷம் என்ன செய்யறாங்க, இன்னும் ஒரு 6 பேரோட சேர்த்து 12 பேரா வர்றாங்க.
1: சரி,
2: அதே போல அவங்க ஹஜ்ஜுடைய காலத்துல இருக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து மார்க்கத்தை பத்தி போதிக்கிறாங்க.
1: சரி,
2: அப்ப அவங்களும் என்ன செய்யறாங்க, அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் இடத்துல இஸ்லாத்தை நாம் ஏற்று உறுதிமொழி எடுக்கிறாங்க, நாங்க இந்த மார்க்கத்தை கடைபிடிப்போம், உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து என்ன பேணி நடப்போம், எங்க ஊருக்கும் போய் இந்த மார்க்கத்தை நம்ம பிரச்சாரம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
1: சரி,
2: அதுல முக்கியமா அசத் இப்னு சுராரா என்று சொல்லக்கூடிய சாபி, இவர் வந்து ஹஜரத் கோத்திரத்தை சார்ந்தவர்.
1: சரி,
2: இவர் தலைமையில இந்த 12 குழுவும் இஸ்லாத்தை ஏற்றுட்டு இவங்க மதினாவுக்கு போயிடுறாங்க. அப்ப போகும்போது தான் வைகல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்மாவை பத்தி தொழும்படியாக அவங்களுக்கு அனுமதி வழங்குறாங்க.
1: சரி,
2: அப்ப அசத் இப்னு சுராரா என்ற நபி தோழர் தான் இந்த முதல் முதல்ல இந்த ஜும்மாவை நடத்துறாரு. எங்க நடத்துறாருன்னு சொன்னா, அவர் வந்து புதிதாக இஸ்லாத்தில் சேர்ந்தனால மதீனாவில் வந்து அவங்க வந்து என்ன செய்ய முடியாது, மக்கள் பொதுவாக நடத்த முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால அவங்க ஒதுக்குப்புறமான பனு ஃபயாலா இந்த குலத்தாருக்கு சொந்தமான கூழாங்கற்கள் நிறைந்த ஒரு தரையில முதல் ஜும்மாவை நடத்தினாங்க என்ற செய்தியை நாம் பாக்குறோம்.
1: சரி,
2: இது மதீனாவில் வந்து ஏறக்குறைய ஒரு மைல் தொலைவில் இருந்தது. இந்த முதல் ஜும்மாவில் வந்து ஏறக்குறைய 40 பேர் கலந்து கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகின்ற வரைக்கும் அந்த ஜும்மாவை அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க என்ற செய்தியை நம்ம பாக்குறோம்.
1: சரி,
2: ஆக முதல் முதலில் ஜும்மாவை நடத்தினவங்க அசத் பின் சுராரா ரதியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்களே அந்த சஹாபாக்கள் இடத்துல வந்து இன்னும் நிறைய காப் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, உபாதா இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, உக்பா இப்னு ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இந்த முக்கியமான சஹாபாக்களும் இருந்தாங்க. காப் ரதியல்லாஹு அன்ஹு மகனார் என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்களா தந்தை இடத்துல, அதாவது நீங்க வந்து ஒவ்வொரு ஜும்மாவுக்கு பாங்கு சொன்னதுமே அசத் பின் சுராரா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு துவா செய்றீங்களே, ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உடனே அந்த காப் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், ஹஸ்முன் நஃபீத் என்ற இடத்துல எங்களை ஜும்மாவுக்காக திரட்டிய முதல் நபர் இவர் தான். அந்த இடத்துல பனு ஃபயாலா குலத்தாருடைய கருண் கற்களை கொண்ட நிலத்துல நக்கியுல் கலாமத் என்று அழைக்கக்கூடிய தண்ணீர் நிறைந்த பகுதி, அதுல வந்து முதல் முதல்ல ஜும்மா நடத்தியவர் அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த மகனார் கேட்கிறார், 40 பேர் என்று பதில் சொன்னாங்க என்ற செய்தி அபுதாவுத் என்ற கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
1: சரி,
2: ஆக ரசூல்லா வந்து மதீனாவுக்கு வருவதற்கு முன்பதாகவே இந்த ஜும்மா தொழுகை இங்கே நடத்தப்பட்டது என்ற விஷயத்தை நம்ம பாக்குறோம். ஆக நீங்க கேட்ட மாதிரி, அதாவது ஜும்மாவுடைய தொழுகையில வந்து நம்ம வந்து ரக்காத்து கிடைக்கவில்லைன்னு சொன்னா தாமதமாகி விட்டது. அப்ப யாருக்கு ருக்கு கிடைக்கவில்லையோ அவங்களுக்கு ரக்காத்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க
1: ரசூலுல்லாஹ்.
2: அப்ப அந்த ருக்குல வந்து யார் போய் சேர்றாங்க சொன்னா இமாம் ருக்கு செஞ்சிட்டு இருக்காரு. நாம போன கையட நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்ம நியத்து பண்ணியே சனா எல்லாம் ஓத வேண்டியதில்லை. என்ன தக்பீர் கட்டியது அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. தக்பீர் கட்டின கையோட என்ன செய்யணும், நம்ம நியத்தோட தானே போறோம். ஆனா உடனே இமாமோட நம்ம வந்து ருக்குல சேர்ந்துடணும். அந்த ருக்குல வந்துட்டு ஒரு சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நாம இருக்கின்ற நேரத்தில் இமாம் இன்னும் எழுந்திருக்கலன்னு சொன்னா அவருக்கு அந்த ரக்காத்து கிடைச்சிரும். அப்ப ரெண்டாவது ரக்காத்துல அந்த மாதிரி சேர்ந்தார்னு சொன்னா அவருக்கு ஒரு ரக்காத்து கிடைச்சிரும். அடுத்து ஒரு ரக்காத்து தொழுது இரண்டு ரக்காத்தாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றி விடலாம். ஆனா அவ்வாறு இல்லாத நிலையில வந்து அவருக்கு ரக்காத்து கிடைக்கலன்னு சொன்னா ஷாஃபி மதவு சட்டப்படி அவர் வந்து ஜொஹராக 4 ரக்காத்துகள் தொழணும். அனஃபியுடைய சட்டம் என்னன்னு சொன்னா அவர்கள் வந்து இமாமோடு சேர்ந்து விட்டார்கள் சொன்னாலே அவங்களுக்கு வந்து ஜமாத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக அவர் இமாமோடு சேர்ந்து பெரும்பாலும் என்ன நிலையில் இருக்கின்றோ அதை தான் நாமும் பின்பற்றணும், சட்டத்தை தான் பின்பற்றணும் என்பதை விளங்கிக்கணும். ஆனா அல்லாத நிலையில வந்து நம்ம வந்து அனஃபி தான், நம்ம முழுமையாக அனஃபி மதவை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எந்த மாற்றமும் கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யலாம், இந்த அனஃபியுடைய சட்டத்தை பின்பற்றலாம். ஜும்மாவுடைய நாள்ல வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ரக்காத்து கிடைக்கலனாலும் கூட அவங்க என்ன செய்யலாம், ஜுஹராக தொழுது கொள்ளலாம்.
1: சரிங்க, இப்ப வந்து அனஃபில தான் இப்படி ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிற மசாப பின்பற்றக்கூடியவங்க அதுல வேறுபாடுகள் இருக்கும் போது வேற ஒரு மசாப பின்பற்றி அவங்க வந்து அதை வந்து நிறைவேற்றி கொள்ளலாமா?
2: இந்த இமாமை பின்பற்றி தான் தொழுகிறோம், நியத்து வைக்கிறோம். தொழுகும் போது இந்த இமாமை பின்பற்றி அல்லாவுக்காக வேண்டி நான் கிபிலாவை முன்னோக்கி ஜும்மாவுடைய தொழுகையை தொழுகிறேன்னு சொல்லி நியத்து வைக்கிறோம். அப்ப அந்த இமாம் வந்து ஷாஃபி மதப்படி இமாம் சொன்னா நம்ம அதை பின்பற்றுவதில் எந்த தவறும் கிடையாது.
1: சரி,
2: அதே போல அனஃபி பின்பற்றணும். அதான் சரியான ஒரு வழிமுறை என்று மார்க் அறிஞர்கள் சொல்றாங்க.
1: அல்லாஹ் குர்ஆன்ல வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஜும்மா நேரம் வந்து விட்டா தங்களுடைய வணிபத்தை வியாபாரத்தை விட்டு விட்டு தொழுகை பக்கம் விரைந்து வாருங்கள், தொழுகையை நிறைவேற்றி விட்டு அதன் பிறகு பறந்து விரிந்து சென்று உலகினிலே உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லையா. அந்த ஜும்மா நேரம் அப்படின்றது வந்து மதிய நேரமா இருக்கு, வேலைக்கு போறவங்க அந்த நேரத்துல தான் வந்து சாப்பாட்டுக்கான நேரமா இருக்கு. அப்ப அந்த நேரத்துல இந்த வியாபாரம் பண்றவங்க வந்து இந்த நேரத்துல கடையை அடைச்சா, ஏன்னா தொழுகைக்கு வரணும் அப்படின்னும் போது கடையை அடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி இஸ்லாம் அதை தான் வலியுறுத்துது இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த வியாபாரத்துல ஒரு நட்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் மாதிரி ஆகுது. அதனால வந்து என்ன பண்றாங்க, பெரும்பாலும் வேலையாட்களை அந்த நேரத்துல வியாபாரத்துக்கு வச்சுட்டு முதலாளிமார்கள்லாம் துளவு போயிடுறாங்க. இந்த மாதிரி செய்யலாமா? இஸ்லாத்துல அதுக்கு அனுமதி இருக்கா?
2: அல்ஹம்துலில்லாஹ், அதாவது ஜும்மாவை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நீங்க விரைந்து வாருங்கள், அதான் உங்களுக்கு நன்மைக்குரிய செயல் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை புகழ்வதற்காக, அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதற்காக விரைந்து வாருங்கள் சொல்றான். பதிவுல நாம் பார்க்கும்போது ஜும்மாவுடைய நாள்ல வந்துட்டு மலக்குமார்கள் நமக்கு காத்துட்டு இருப்பாங்க வாசல்ல. அப்ப எவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய நாள், யார் யார் வரான்னு சொல்லி அவங்களை பட்டியலிடுறாங்க, நம்முடைய பேர் பதிவு செய்யப்படுது, மலாய்க்கத்துமார்கள் எழுதுறாங்க. எவ்வளவு ஒரு நன்மைக்குரிய செயல் என்பதை நம்ம விளங்கிக்கணும் முதலாவது.
1: சரி,
2: அப்புறம் அடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலாவது யார் வராங்களோ அவங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மை கிடைக்கிறது, ரெண்டாவது வரவங்களுக்கு ஆடு மாடு, அடுத்து தொடர்ச்சியாக அப்படி நன்மைகள் குறைந்து கொண்டே போகின்றது. அதனால வந்து ஜும்மாவுடைய தொழுகைக்கு விரைந்து வருவதற்கு ஆர்வம் மூட்டியிருக்காங்க என்பதை நாம் பார்க்கிறோம்.
1: சரி,
2: அது மட்டுமல்ல, அந்த ஜும்மாவுடைய இமாம் அவங்க குத்துபா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னா, அந்த மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, அந்த எழுதக்கூடிய அந்த புத்தகத்தை மூடி வைத்து விட்டு அவங்களும் இமாமுடைய குத்துபா உரையை கவனமாக கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வருது.
1: சரி,
2: அப்ப இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாள், சிறப்புக்குரிய ஒரு இடத்துக்கு நாம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம தவறு விடுவது எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம்ன்றது முதல்ல நம்ம விளங்கிக்கணும்.
1: சரி,
2: அடுத்து நாம் பார்த்தோம்னா, நீங்க தொழுகைக்காக வாங்கன்னு சொல்லும் அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா அதுல நஷ்டம் ஏற்பட்டு விடும் என்பதை நம்ம நினைக்கூடாது. அல்லாஹ் தஆலா யாருக்கு என்னென்ன என்று எழுதி வச்சிருக்கானோ அது கண்டிப்பான முறையில கிடைக்கும்.
1: சரி,
2: அப்ப இந்த இடத்துல வந்து தவக்கல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் வருது என்னன்னாக்கா, பறவைகள் அது வந்து பறந்து போகுது, காலையில வந்து வெறும் வயிற்றோட போய் வயிறு நிரம்பிய நிலையில வீடு திரும்பி வருது. அந்த மாதிரியான ஒரு தவக்கல் நமக்கு நிச்சயமாக இருக்கணும். இப்ப ஜும்மாவுடைய குத்துபால கூட ஒவ்வொரு தடவையும் என்ன, இத்தக்குல்லா, அல்லாவின் மீது அச்சத்தை அவங்க என்ன ஞாபகப்படுத்துறாங்க. ஆக அந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு இருக்குன்னு சொன்னா இந்த வியாபாரம் எல்லாம் நமக்கு ஒரு பெருசா தெரியாது. ஆக அந்த மாதிரி நம்ம வந்து நாம மட்டும் தொழுதா போதும், வேலைக்காரங்க வந்து வியாபாரம் செய்யட்டும், அவங்க பாத்துக்குவாங்க விட்டு வருதெல்லாம் அது பெரிய ஒரு தவறு. மார்க்கத்தில் அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரங்கிறது அது ஹராம், மார்க்கத்தில் தடுக்கப்படுது. ஏன்னா அல்லாஹ் வந்து நீங்க வியாபாரத்தை மூடுங்கன்னு சொல்றான், நாம அந்த வாக்குக்கு மாற்றம் செய்து திறந்து வச்சு வியாபாரம் செய்யணும்னா அது எப்படி ஹலால் ஆகும்? அந்த பணத்தின் மூலமாக நாம சாப்பிடுறோம், நம்முடைய வேலையாட்கள் சாப்பிடுறாங்க, நம்முடைய மனைவி மக்கள் சாப்பிடுறாங்க. அப்ப இது நாளைக்கு வந்து ஹராமான உணவு சாப்பிட்ட ஒரு குற்றம் இருக்கின்றது.
1: இருந்தாலும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய தொழிலாளர்கள் வந்து முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களை தான் வேலைக்கு அந்த நேரத்துல வைத்து, அல்லது பெண்களோ, ஏன்னா பெண்களுக்கு ஜும்மா தொழுகை கடமை இல்லை அப்படின்ற போது அவங்கள பெண்களை வந்து நம்ம கடையில நிப்பாட்டிட்டு ஆண்கள் தொழுகையை யார் மீது எல்லாம் கடமையா இருக்கும் அவங்க எல்லாரும் தொலை போயிடுறோம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா?
2: அதாவது அந்த வேலையாட்கள் யாராக இருக்கலாம், ஆனா அதுல வரக்கூடிய வருமானத்தை யார் எடுக்கிறா? நாம தான் எடுக்கிறோம். அப்ப அந்த வருமானம் தான் நம்ம பாக்கிறோம், அதுதான் ஹலால் ஆகாது அந்த நேரத்துல சொல்றோம். அதனால வந்து வியாபாரிகள் முஸ்லீமா இருக்கிறாங்களோ, வேலையாட்கள் முஸ்லீமோ, முஸ்லீம் அல்லாதவர்களோ, அல்லது நம்மளுடைய பெண்களோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க வியாபாரம் செய்யறாங்களோ, நம்ம பாக்குறது ஆண்களுக்கு மட்டும்தானே கடமை, பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லும் போது உண்மைதான். ஆனாலும் வரக்கூடிய பணம் இருக்கின்றது, அது வந்து ஹலாலா ஹராமா என்றதை நம்ம பாக்கணும். அதுதான் தடுத்திருக்காங்க, வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது அந்த நேரத்திற்கு வரக்கூடிய வருமானம் நிச்சயமாக அது வந்து ஹலால் ஆகாது. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் சில நேரங்கள்ல வந்து சாப்பிடக்கூடியவங்க, பொருளை வாங்கக்கூடியவங்க சில நேரங்களில் கூட தொழுகை கடமையானவர்கள் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க, தொலை போக மாட்டாங்க. அவர்களுக்கு விற்பது என்பது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை விளங்கிக்கணும். ஆக குறைஞ்சது நம்ம இந்த ஜும்மாவுடைய நாள கொஞ்சம் முன்னாடியே நம்முடைய கடைகளை அடைத்து, நம்ம முன்னாடியே நம்முடைய வேலையாட்களையும் நம்ம வந்து ஜும்மாவுக்கு அனுப்பி நம்ம ஜும்மா தொழுகையில் ஈடுபட்டோம், நிச்சயமா அல்லாஹ் தஆலா நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்வான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் சொன்னால் நிச்சயமாக நாம இந்த உலகத்திலும் வெற்றியாளர்கள், மறுமையிலும் வெற்றியாளர்கள்.
1: சரிங்க சார், மிகவும் தெளிவாக ஜும்மா தொடர்பான கேள்விகளுக்கு விளக்கங்களை கூறிய மிக்க மிக்க நன்றி. ஜஸாகல்லா, இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லது அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஜும்மா தொழுகை தொடர்பான சில விளக்கங்களை நமக்கு வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். நேயர்களும் தங்களுடைய கேள்விகளை jakeemtagaval@gmail.com என மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். இன்ஷால்லா அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜக்கீம் ஒளிபரப்பு பிரிவிலிருந்து அப்துல் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அதை வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
2: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவை.
3: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.
4: அவங்க இது உங்கள் மின்னல் எஃப்எம். 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு காற்றின் மொழியில நால்வர் இன்னைக்கு நம்ம அறிவிப்பறையில இருக்காங்க. ஒரே கொண்டாட்டம், குதூகலம், சத்தம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அறிவிப்பறை ஆர்ப்பாட்டமா தான் இருக்கு. இந்த நாலு பேர் யாரு அப்படிங்கறது 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நாம தெரிந்து கொள்ள போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களோட காற்றின் மொழியில பொன்கோகிலம் பேசிட்டு இருக்கேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். 18th பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட பின் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேரளத்திற்கான பயணத்தை தொடங்கியுள்ளார். மலேசிய நேரப்படி 7:26 பிரதமரையும் மலேசிய பேராளர்களையும் ஏற்றியிருந்த விமானம் கோழிக்கோடு பன்னாட்டு விமான நிலையத்தை சென்றடைந்தது. தென்னிந்தியாவுக்கான மலேசிய தூதரக தலைமை அதிகாரி கே சரவணகுமார் டத்தோஸ்ரீ அன்வாரை வரவேற்றார். பின்னர் இந்தியாவின் முஃப்தி ஷேக் அபுபக்கர் அமாட்டை பிரதமர் சந்திப்பார். இவ்விருவரும் சமூக கல்வி மேம்பாடு உட்பட சமயங்களுக்கிடையிலான புரிதல் நல்லிணக்கம் குறித்து கலந்துரையாடுவர். இவ்வேளை நாளை பிரதமர் கேரளத்து முதலமைச்சர் விடி சதேசனையும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாதன் அர்லேக்கரையும் சந்திப்பார். தாபோங்ஹாஜி வாரியத்தின் அரச விசாரணை ஆணை அறிக்கை தொடர்பில் விசாரிக்கப்படும் முன் பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான முன்னாள் அமைச்சர் டத்துஸ்ரீ ஜமீல் கிர் பஹாரும் நாளை கோலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார். நாளை காலை 9 மணிக்கு நீதிபதி ரோஸ்லி அஹமாத் முன்னிலையில் அவர் குற்றம் சாட்டப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்துக்களை தவறாக பயன்படுத்த குற்றத்திற்காக அந்த முன்னாள் அமைச்சர் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும். யுக்ரைன் கேஃபிலிருந்து வார்ஷோ நோக்கி சென்ற பயணிகள் ரயிலை குறிவைத்து ரஷ்யா திருகுருதி தாக்குதலை மேற்கொண்டது. ஆயினும் அத்தாக்குதலில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என வார்ஷோவும் கேஃபும் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மேற்கு வட்டாரங்கள் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். ரஷ்ய தடகள விளையாட்டாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தடைகள் குறித்த தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் அமைப்பின் தலைவர் செபஸ்டியன் கோ மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் நோக்கில் ரஷ்ய விளையாட்டாளர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்பட வேண்டும். அத்துடன் தங்கள் உரிமைகளை மீட்டெடுப்பதையும் வலியுறுத்தி ரஷ்ய தடகள கூட்டமைப்பு விளையாட்டுக்கான நடுவர் மன்றம் சிஏசியில் புதிய மனுவை சமர்ப்பித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஆரம்பத்திலே சொன்னது போலதான், காற்றின் மொழியில 10-15 நம்முடைய கல்லூரி மாணவர்களை சந்திக்க போகின்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில ரொம்ப பக்கத்துல இருந்தான் வந்திருக்காங்க மலாயா பல்கலைக்கழகத்திலிருந்து நம்முடைய மாணவர்கள். அவங்க கிட்ட நம்ம நிறைய கதை பேச போறோம். அதே வழியில டிக்டாக் வழியாக நீங்கள் நேரலையிலையும் அவங்க கிட்ட பேசலாம். 4 முன்னுக்கு வந்து அமைதியா என்னைய பாத்துட்டு இருக்காங்க. சரி, பேசலாம் நாம இந்த பாடலுக்கு பிறகு.

0: And one day our songs would make history.
1: காற்றின் மொழியில நாம இணைந்திருக்கின்றோம். உங்களோட பொன் கோகிலம் பேசிட்டே இருக்கேன். சரி, இந்த வேளையில நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு தங்கைகளையும் தம்பிகளையும் வரவேற்க போகின்றோம். அந்த வகையில வந்திருக்காங்க மகேஸ்வரி. வணக்கம்.
2: வணக்கம், நான் மகேஸ்வரி உலகநாதன்.
1: அடேங்கப்பா. அடுத்து காயத்ரி. வணக்கம் காயத்ரி.
3: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி
1: இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாலா எப்படி இருக்கீங்க? பாலா
4: நல்லா இருக்கேன்.
1: சரி, இந்த பக்கம் இந்திரன் இருக்காரு. வணக்கம் இந்திரன்.
5: வணக்கம் அக்கா, நானும் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சரி, இந்த வேலையில ரொம்ப ரொம்ப நன்றி. மலாயா பல்கலைக்கழகத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. குறிப்பா உங்களுடைய துறை அப்படின்னு சொல்லும் போது மொழியியல் துறையிலிருந்து நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? சரி, மொழியியல் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லி. அப்படியா காயத்ரி, கஷ்டமா?
3: இல்லையக்கா, நாங்களே இந்த இந்த பிரிவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன பிரிவுன்னு எங்களுக்கே தெரியாம இருந்தது. இந்த பிரிவுக்கு பூந்ததுக்கு அப்புறம் வந்து இப்படிதான் இருக்கும், இந்த இந்த படிப்பு வந்து இப்படிதான் இருக்கும்னு சொல்லி எங்களுடைய லெக்சரர் சொன்ன பிறகு ஓரளவுக்கு புரிந்து இப்ப நாங்க இரண்டாவது ஆண்டு கால் எடுத்து வைக்கும் போது
1: தேர்வு பண்ணதே வந்து இந்த துறைக்காக தான், தமிழ் துறைக்கு அப்படின்னு சொல்லி இல்லையா? ஏன் குறிப்பா அந்த தமிழ் துறையை தேர்வு பண்ணிருக்கீங்க?
2: என்னோட முதல் யூபியூல தேர்வு வந்து இதுதான், இதுதான் அதாவது மொழி மொழியில் தமிழ் பிரிவுல. காரணம் வந்து ஏன்னா என்னோட இடைநிலை பள்ளி ஆசிரியர் வந்து இந்த துறையில தான் வந்து பயின்று இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் கேட்கும் போது அவங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க, அவங்க வந்து இந்த துறையில என்ன பாடம் வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. அந்த சமயத்துல அவங்க சொல்லும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, மொழினாலே தமிழ் பத்தி படிக்காம ஒரு மொழி வந்து எப்படி பிறக்குது, எப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதனால தான் இது வந்து முதல் தேர்வு.
1: நம்மளுடைய மொழியில இருக்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக. சரி, பாலா பாத்துட்டே இருக்காரு, பாலா கிட்டயும் கேட்டுருவோம். சொல்லுங்க பாலா, எப்படி வந்து உங்களுடைய ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து சவாலா இருந்ததா? உங்களுடைய முதல் தேர்வாவும் இது இருந்ததா?
4: என்னுடைய முதல் தேர்வு வந்து இது இல்லைக்கா. ஆக்சுவலி என்னோட முதல் தேர்வு வந்து மலாய் மொழியில இருந்துச்சு. ஆனா வந்து எனக்கு நான் இது வந்து ஒரு மூன்றாவது ஒரு தேர்வாக தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சிச்சு. ஆனா நான் முதல்
1: மனசு கஷ்டமாயிருச்சா, என்னடா நம்ம மலாய் தேர்வு செய்தோம், இந்த பக்கம் தமிழுக்கு வந்துட்டோமே அப்படியா?
4: எனக்கு மலாய் மொழியுமே இது வந்து கொஞ்சம் பற்று கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்.
1: பற்று
4: எனக்கு அது சம்பந்தப்பட்டு படிக்கணும்,
1: ஆர்வம் இருந்தது
4: போகணுன்றது வந்து என்னோட ஆசை. ஸோ அப்ப இது கிடைச்சிட்ட பிறகு, ஸோ நான் இதை வந்து ஒரு இதா பார்க்கல. ஆனா இது கிடைச்சிட்ட பிறகு இதுல இன்னும் நான் என்ன கத்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய புது விஷயங்களை நான் நிறைய கத்துக்கலாம்.
1: இப்ப எந்த பக்கம் இருக்கு பற்று?
4: இப்ப பற்று இரண்டு பக்கமே இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ மலாய் மொழியும் நான் இன்னும் கற்றுக்கொள்ளலான்ற ஒரு இது.
1: நிச்சயமா சில நேரங்கள்ல வந்து நமக்கு பிடிச்ச ஒரு மொழியாகவும் சில தேர்வுகள் இருக்கும், அந்த மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா பெரும்பாலும் மலாய் மொழி அப்படின்னு சொல்லும்போது நம்ம நல்லா பேசணும் அப்படின்னு நம்ம வந்து விருப்பப்படக்கூடிய மாணவர்களும் நிறைய இருப்பாங்க. சரி, இந்திரன் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு, மலாக்கால இருந்து வந்திருக்காரு. சொல்லுங்க இந்திரன், எப்படி இருக்கீங்க? மழையா நீங்க வரும்போது? மழையா?
5: மழையில இல்லக்கா,
1: நம்மளோட
5: விரிவுரையாளர்கள் எப்படி இருக்க போறாங்க அப்படின்ட்டு. ஆனா அங்க அடி எடுத்து வச்சவனே கொஞ்ச நாள் போனவனதான் இந்த துறை வந்து நமக்கு ஏத்த துறை தான், நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு துறையாக தான் இந்த துறை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது.
1: மகிழ்ச்சியா இருக்க கேட்கும் போதே. நீங்க எல்லாருமே பதின்ம வயதுல இருக்கீங்க, 20-22 இருக்கும் போது இந்த மாதிரியான மொழி சார்ந்து பேசுகின்றீர்கள் அப்படின்னு போது ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்ரீ இந்திரன் எங்க இருந்து வரீங்க? இந்திரன் மலாக்கால எங்க?
5: நான் மலாக்கால டுரியான் துங்கால் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து.
1: ஏன் உங்களோட ஊர் பேரு டுரியான் துங்கால் சொல்லுங்க? டுரியான் துங்காலே கேட்கும் இப்போ. சொல்லுங்க இந்திரன், சொல்லுங்க. பெரும்பாலும் தமிழ் துறை சொல்லும் போது தமிழ் மொழி அப்படின்னு மட்டும் பார்க்காம இன்னும் நிறைய அவங்க செய்யறாங்க, கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி நிறைய செய்யறாங்க, பயிலரங்குகள் அப்படின்லாம் நிறைய இருக்கு. அது குறித்தும் நாம தெரிந்து கொள்ளலாம். ஆக உங்க வீட்டுல யாராவது ஆர்வமா இருக்காங்க அப்படின்னாலும் இந்த துறையை தேர்ந்தெடுத்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளலாம், இந்த மாணவர்கள் எப்படிலாம் இந்த மொழி மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தில் என்னென்ன துறைகளுக்கு அவங்க இந்த துறையிலிருந்து அடுத்தடுத்து என்னென்ன துறைகளுக்கு விரிவாக்கம் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போ நாலு பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நாலு பேர் பாட்டை தான் கேட்க போகிறோம்.

0: கருணாஸ் கொண்டு வந்த பாடல் நாம கேட்டோம். சரி, இந்த வேளையில காற்றின் மொழியில் நம்மளுடைய மலாயா பல்கலைக்கழகத்திலிருந்து மொழியியல் துறையில மாணவர்கள் வந்து பேசிட்டே இருக்காங்க. சரி, உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய குழுல எப்போதும் மாணவர்கள் குழு, நண்பர்கள் குழு அப்படின்னா ஒரு பாடகர் இருப்பாங்க, அந்த மாதிரி உங்க குழுல யார் நல்லா பாடுவாங்க?
1: இந்திரன்.
0: என்ன ஒரு சேர் எல்லாரும் சொல்றாங்க இந்திரன். அப்ப சொல்லிட்ட பிறகு பாடலன்னா எப்பறம் எங்க மனசுலாம் கஷ்டப்படும் பாருங்க. நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, பாட சொல்லுவாங்க, எங்களுக்காக பாடுங்க கேப்போம்.
1: சரி அக்கா, உங்களுக்காக பாடுறேன்.
0: ஓ, எனக்காக பாடுறீங்க? பாடுங்க பாடுங்க.

0: அந்த டிக்டாக்ல வந்து அப்படியே பார்த்தோன்னா எல்லாருமே அப்படியே அமைதியா எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க இந்திரனை. சரி, அந்த யார் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு இந்திரன், பாலமுருகன், காயத்ரி, மகேஷ் நம்ம கிட்ட பேசிட்டே இருக்காங்க. இந்திரன் பாடின பிறகு கொஞ்சம் அப்படியே அமைதி நிலவிருச்சுல பா அப்படின்னு வாழ்த்து மழை வேற இந்த பக்கம் டிக்டாக்ல வந்துட்டே இருக்கு. சரி, அடுத்ததாக எப்படி இந்திரன் அடிக்கடி பாடி பழக்கம் அப்படியா, இல்ல இசை வகுப்பு கேள்வி ஞானம் இதுல எது?
1: இசை வகுப்புல ஒண்ணும் இல்லக்கா, வீட்டுல குளிக்கும் போது பாத்ரூம்ல பாடும் போது அப்ப பழகிடுது, வேற இந்த சாமி பாட்டு அந்த மாதிரி பாடும்போது பழகிடுது.
0: அப்படியா, பரவாயில்லையே, நல்லாதான் பழகிருக்கீங்க. ஆனா அது மேற்கொண்டு ஏதாவது முறைய கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கா?
1: ஆமாக்கா, கண்டிப்பா இருக்கு. இந்த சங்கீத கிளாஸ் போகணும், அந்த மாதிரி பாட்டு கத்துக்கணும்ன்ற ஆர்வம் வந்து எனக்கு உள்ள மிகவும் இருக்கு,
0: அதிகமாவே இருக்கு. சரி, அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு திறமை அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் பாலா பாத்துட்டே இருக்காங்க. பாலா, நீங்க என்ன செய்வீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய ஓய்வு வேலையில என்ன பண்ணுவீங்க?
2: என்னோட ஓய்வு வேலை எனக்கு ரொம்ப சிறுகதை எழுத பிடிக்கும்க்கா. சிறுகதை எழுதுறத தவிர்த்து நான் வேற இன்னும் என்ன பண்ணுவேன்னா, வந்து இந்த விவாதம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள், காணொலிகள்லாம் வந்து பார்ப்பேன். அந்த விவாதத்தை பார்த்துட்டு நானே வந்து எந்த சைட் நின்று பேச போறேன் அப்படின்றத நானே மனசுக்குள்ள உள்வாங்கிட்டு
0: உருவாகி வந்திருக்கீங்க.
2: நானே வந்து அதை விமர்சிப்பேன், நானே வந்து இந்த தலைப்புல வந்து எப்படிலாம் விவாதம் செய்யலான்றத கூட நான் இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறைய இந்த ஓய்வு டைம் இருக்கும்போது நிறைய சிறுகதை எப்படிலாம் எழுதலான்னு என்னுடைய அந்த சிறுகதைன்னு பார்க்கும்போது என்னோட வாழ்க்கை பயண இதுக்கு முன்னுக்கு நான் வந்து என்னென்ன அந்த இது கடந்து வந்திருக்கணும் அந்த மாதிரி உள்ள ஏதோ ஒரு கற்பனையில வச்சு அதை மாற்றி எழுதிடுவேன் சிறுகதையா.
0: ஆனா நீ எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க, சரி. காயத்ரி, காயத்ரி யோசிச்சுட்டே இருக்காங்க. காயத்ரி முதல் அருமையா ஒரு நடனம் ஆடி இருந்தாங்க, அந்த நடனத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மின்னல் எஃப்எம் உடைய பக்கத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க பாக்கலாம். சொல்லுங்க, ஆனா நீங்க உண்மையிலே ஆடி இருக்கீங்க, பரதநாட்டியம் பயின்று இருக்கீங்களா?
3: அப்படிலாம் இல்லக்கா, சும்மா ஓய்வு நேரத்துல டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி தான்.
0: பார்த்து அப்படி கை கண்ணு பார்க்க கை அபிநயம் எடுக்கும்,
3: கேட்க கை போ.
0: எனக்கு
3: வந்து வரி இது ரொம்ப பிடிக்கும், வரி லைக் எனக்கு வந்து புது புது விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு ஆசை, வரைவேன். அப்புறம் கை கை பின்னுவாங்களே இந்த கிராஸ் சொல்லுவாங்களே அது பண்ணுவேன்.
0: மறைஞ்சு போச்சு தெரியுமா, அது வந்து யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க?
3: அது அம்மா வந்து அவங்க சின்ன வயசா இருக்கும் போது அது பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க மறந்துட்டாங்க அது. அப்படி சித்தி, அம்மாவோட தங்கை வந்து சித்தி வந்து அவங்க வந்து அது ஒரு தொழிலாவே அது செஞ்சுட்டு இருக்காங்க பார்ட் டைம். அது பார்த்துட்டு எனக்கும் ஆசை கத்துக்கணும்னு, நான் அது யூடியூப் இருக்குல்ல அதுல இருந்து பாத்தி கத்துக்குவேன்.
0: அது உண்மையில ஒரு அழகான கைவினைன்னு சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டே இருக்கு. முன்னெல்லாம் ரொம்ப அதிகமா மேசை விரிப்பெல்லாம் அதுலதான் தச்சு,
3: வீட்லயும் அம்மா செஞ்சதுதான் மேசை டிவில இருக்கு கூட மேல இருக்கு.
0: சரி மகேஷ், சொல்லுங்க மகேஷ்.
4: அக்கா,
0: ஓ இங்க இருந்து நீங்க இப்பதான் வரீங்க போல, உள்ளேயே இந்த கலந்துரையாடலுக்குள்ளேயே வரீங்க. சரி மகேஷ், வந்து என்ன எழுதுவீங்களா பாடுவீங்களா, என்ன மாதிரியான பொழுதுபோக்கு உங்களுக்கு இருக்கு, திறமைகள் இருக்கு?
4: எனக்கு வந்து கவிதை எழுத பிடிக்கும் அக்கா.
0: நிறைய எழுதிருக்கீங்களா?
4: நிறைய எழுதிருக்கேன்.
0: இப்ப காதல் கவிதைன்னு சொல்லலாம்.
4: காதல் கவிதையை விட அப்ப நம்ம ஒரு உணர்வுல இருக்கும் போது அந்த நிமிஷத்துல எழுதுறதுதான், ஏதாவது ஒரு ஃபீல்ல இருப்போம்ல.
0: எந்த ஃபீல்ல
4: இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஏதாவது
0: எந்த உணர்வுல இருக்கீங்களோ அந்த உணர்வுக்கு ஏற்ப உங்களுக்கு வந்து கவிதை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, கவிஞர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கு. இங்க ஒரு எழுத்தாளர் இருக்காரு, இங்க ஒரு பாடகர் இருக்காங்க, இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓவியர் கலைஞர் இருக்காங்க, அப்படின்லாம் பல பரிணாமங்கள்ல இன்றைக்கு வந்து கல்லூரியில நீங்க எல்லாம் இருக்கும் போது மகிழ்ச்சியா தான் இருக்கு. அதே வேளையில குறிப்பாக இளைஞர்கள் அப்படின்னும் போது நல்ல வழியில ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சேரும் அப்படின்னும் போது அதுதான் உண்மையில நல்ல திறமையும் கூட. சரியே, நம்ம இந்திரன் பாடிட்டாரு, அதனால இந்திரனுடைய பாடலை தான் நம்ம அடுத்து கேட்க போறோம்.
5: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா. I am, I am. I am, I am.

0: காற்றின் மொழி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கோம். இன்றைக்கு வந்து நம்முடைய மலாயா பல்கலைக்கழகத்திலிருந்து மொழியியல் துறை சார்ந்து நம்முடைய மாணவர்களும் இங்கே நம்மோடு பேசிக்கொண்டே இருக்காங்க. உன்னை காணாது நான் அப்படின்னு கமல்ஹாசனும் சங்கர் மகாதேவனும் அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. என்னன்னா இந்திரன் இதுக்கப்புறம் இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வரும்போங்க. அப்பா அழகாக வர பாடிட்டீங்க. சரி, இந்த வேளையில் நம்முடைய கல்லூரி மாணவர்கள் இருக்குங்க, பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்காங்க கல்லூரி நிகழ்ச்சியில். சரி, குறிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ மொழி சார்ந்து நீங்கள் படிக்கும்போது எங்கேயாவது உங்களுக்கு வந்து பா நம்மளுடைய மொழியினுடைய ஆளுமை எப்படி இருக்கா, ஒரு வாவ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க நடேங்கப்பா, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு உணர்வு எங்கேயாவது நீங்கள் படிக்கும் போது, ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஒரு ஆண்டு முடிச்சிருக்கீங்க, ஒரு ஒரு துறையில் காலடி வைக்கும் போது அதில் அதை சார்ந்து படிக்கும் போது சொல்லுங்கள் காயத்ரி.
1: ஓகே, நாங்கள் தமிழ் மொழியில் நான் பார்த்து ஓ தமிழ் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு வியந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் வந்து முதல் பருவத்துலேருந்து ஃபோனத்திக் ஒன்று படித்தோம். இப்போ தமிழில் வந்து ஏதோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் எழுதும் போது ஏதோன்னு எழுதிடுவோம். அந்த தோனுக்கு அந்த ஓன்னு அந்த லாஸ்ட்ல வந்து சவுண்ட் போகுது பார்த்தீங்களா, அதுக்கு தனியும் ஃபோனத்திக் சிம்பிள் ஒன்று
0: இருக்கு.
1: அடுத்தது அந்த வாடான்னு சொல்லும் போது அந்த டான்றது ஒவ்வொரு எழுத்தும் பேச்சு வழக்குலயும் சரி, பேச்சு வழக்குலதான் குறிப்பா பேச்சு வழக்குல சொல்லும் போது அது முடிகிற அந்த ஓசை வந்து அதுக்குன்னு தனியா வந்து ஃபோனோத்திக் வச்சு அந்த சிம்பிள் படிச்சு அதுக்கு தனியா பரிச்சு இப்படி போச்சு.
0: அப்ப அதுவே உங்களுக்கு ஒரு ஆய்வு மாதிரிதான் இருந்தது இல்லையா? அப்ப நம்ம பேசுற மொழிக்கும் அதாவது வழக்குல நம்ம பேசுறதுக்கும் அது எழுத்துக்கும் வந்து வேறுபாடு இருக்குன்றது உங்களால உணர முடிஞ்சது.
1: இப்ப குறிப்பா பார்த்தோம்னா தமிழுக்கு ஃபோனோத்திக் அப்படின்றது வந்து ஒரு இதுதான் அப்படின்னு வந்து நிர்ணயிக்கப்படல. இப்ப நாங்க மொழியில் மாணவர்கள் நாங்க என்ன பண்ணோம், எங்க ஐயா கூட சேர்ந்து இந்த ஓசை இப்படி முடிஞ்சுன்னா இது வரும்னு சொல்லி நாங்களா டிஸ்கஸ் பண்ணி கிளாஸ்ல கலந்துரையாடி அப்படின்னு நாங்களா ஒரு இது கொண்டு வந்து அதுக்கேத்த மாதிரி நாங்க அது பண்ணோம். ஃபோனோத்திக் சிம்பிள்
0: நீங்களா கொண்டு வந்து நீங்களா அது பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணிருக்கீங்க. சரி, அதாவது நீங்களா வந்து ஆய்வு செய்து அதற்கு பிறகு உங்களுடைய விரிவுரையாளர்கிட்ட கலந்துரையாடல் செய்து அதுக்கப்புறம் நீங்க நேர்மை வச்சிருக்கீங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி இல்லையா,
1: இந்த ஓசைக்கு எது வரும்,
0: இந்த ஓசைக்கு எது வரும், இந்த ஓசைக்கு எது வரும் அப்படின்னு அப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய கண்டுபிடிப்பு தான் அது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஓசையின் அடிப்படையில. அப்ப அது பண்ணி இது பண்ணி நிச்சயமா இல்ல கண்டுபிடிச்சு. சரி மகேஷ் சொல்லுங்க. மகேஷ்
2: காயத்ரி சொன்ன மாதிரிதான் பர்ஃபெக்ட்னு பார்க்கும் போது வந்து ஃபோனாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதாவது ஒலி அணியல்,
0: ஒலி அணியல்,
2: ஒலி அணியல். அப்படி பார்க்கும் போது அதுல வந்து எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு நாங்க வந்து படிச்சோம். அது படிக்கும் போது ஓ இப்படி எல்லாம் வந்து தமிழ்ல இருக்கா, இந்த சொல்லு வந்து இப்படி இருந்து இப்படி வந்து உருவாயிருக்கு பேச்சு வழக்குல, அதாவது டயலாக்ல இப்படி இருக்கு அப்படின்னு நாங்க ரொம்ப பிரமிச்சு பார்த்தோம். அதுல வந்து உதாரணத்திற்கு இப்ப வந்து தமிழ் எழுத்து வழக்கு வந்து குடம் அப்படின்னு எழுதுறோம், ஆனா நம்ம அன்றாட வழக்குல சொல்லும் போது குடத்தை தூக்கிட்டு வா அந்த மாதிரி சொல்றோம். அதே மாதிரி துணிய துவைன்னு சொல்றதுக்கு துணிய துவை, அது தூ வந்து ஓவா மாறிடுச்சு. அதே மாதிரி உபயம்னு சொல்ல மாட்டோம், உபயத்துக்கு போறோம் கோயில உபயம் இன்னைக்கு, அந்த மாதிரி படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்து வழக்குல வேறுபட்டிருக்கு, பேச்சு வழக்குலயும் வேறுபட்டிருக்கு அப்படின்னு.
0: இந்த பக்கம் நான் வரும்போது நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எங்க ஒரு பாட்டி தான் வந்திருக்காங்க உங்களுக்கு சாணம்ல இருந்து அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா நீங்க சொல்லும் போதே அது வந்து உணர முடியுது. ஆஹா, இப்ப நீங்க சொல்லும் போது ஆமா வழக்குல நாம உச்சரிக்கின்ற சொல்லும் நம்ம எழுத்துல எழுதும் போது உச்சரிக்கின்றது சொல்லும் போது எழுதும் போதும் வேறுபடுகின்றது. பலா சொல்லுங்க. பலா,
3: என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க சொன்னதை வந்து நான் தொடர்பு படுத்துறக்கா, அதாவது அந்த ஃபோனெட்டிக்ஸ் அந்த ஃபோனாலஜியில தான், அதாவது அந்த ஃபோனெட்டிக்ஸில் வந்து அது வந்து என்னன்னா அந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம அதை வந்து தமிழ் மொழியில மட்டும் பொருத்தி பார்க்க மட்டும் முடியாது, எல்லா மொழிகள்லையும் வந்து பொருத்தி பார்க்கலாம். ஆங்கில மொழியாக இருக்கட்டும்,
0: பாலா மூலை வந்து எப்படின்னா தமிழை மட்டும் இருக்காது, அவர் வந்து மற்ற மொழிகளும் தொடர்பு படுத்தி பார்க்கறாரு. கை தட்டி
3: மலாய் மொழிகள்லையும் சரி, சீன மொழிகளும் சரி, எல்லா மொழிகள் ஃபோனெடிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா அந்த மொழியை வந்து அவங்களால ரொம்ப சுலபமா கற்றுக்கொள்ள முடியும்.
0: சரி இந்திரன், ரொம்பவே
4: சவாலாதான் இருந்துச்சு. ஏன்னா இப்ப நம்ம தமிழ் எழுத்துக்கள் வந்து நம்ம வழக்கமா எழுதுற மாதிரி எழுதுவோம், அதே மாதிரி மலாய் எழுத்து ஆங்கில எழுத்துல எழுதுவோம். ஆனா இந்த சிம்போல் வந்து இந்த ஐபிதி சிம்போல் வந்து அது வந்து முற்றிலும் வேறாக இருக்கும். ஒரு மாதிரி வட்டமா இருக்கும், ஒரு மாதிரி மூணு மாதிரி திருபாலையான மூணு மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். எப்படி இதை வந்து இந்த சொல்லுக்கு வந்து இந்த குறியீடு தான் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து
0: படிக்கும் போதே அந்த குறியீடுகளா தான் படிப்பீங்க.
4: ஆமா. அப்புறம் தேர்வுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்துருவாங்க, அதை கேட்டு கேட்டு நம்ம எழுதணும். அது ஒரு
0: பத்தி
4: குறியீடுகளா எழுதணும்.
0: ஆனா வந்து இது எவ்வளவு நல்ல ஒரு கை கூடி வர்றது என்னன்னா, நீங்க யாராவது திட்டினா கூட வந்து நீங்க அப்படியே குறியீடுகளாவே திட்டி வச்சிடலாமே. படிக்கும்போது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடேங்கப்பா, இப்ப மொழியியல் துறைக்கு வரணும் போல இருக்கு. இதை இந்த குறியீடுகளை கத்துக்கிறதுக்குன்னு திட்டுறதுக்கு இல்ல, உண்மையிலே கத்துக்கிறதுக்கு. இது வந்து எந்த அளவுக்கு நீங்களும் அதை வந்து அப்ப கேட்டு கேட்டு எழுதும் போது உங்களால அதை எழுத முடியுது அந்த குறியீடுகள் வைத்து இல்லையா?
4: ஆமாக்கா, அது எல்லாமே பேச்சு தமிழ்ல தான் இருக்கும். நம்ம பேச்சு தமிழ்ல அப்படியே குறியீடுகளை எழுதிடுவோம்.
0: சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை நம்ம செய்து பார்ப்போம் எப்படி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பாடலை நம்ம கேட்போம். இன்றைக்கு வந்து மகேஸ்வரி, காயத்ரி, பாலுமுருகன் அவங்களோட வந்து இந்திரன் நம்ம கிட்ட பேசிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து டிக்டாக்லயும் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து இவங்களை பார்க்கணும், இவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னாலும் டிக்டாக் பக்கம் வரலாம் வாங்க.

0: சரி, டிக்டாக் பக்கம் வந்து இங்க இந்துமா இந்துமான்னு இந்திரனுக்காக ஒரு பெரிய பட்டாளமே வந்திருக்கு போல இருக்க. என்ன இந்திரன் இதெல்லாம், என்ன சிம்ரன் இதெல்லாம்ன்ற மாதிரி.
1: என்னோட யுஎம் ரசிகர்கள் அக்கா.
0: ஓ அல்ல, ரசி ஏங்கப்பா, யுஎம் ரசிகர்கள் அப்படிங்கப்பா. அப்ப நீங்க அங்க வந்து ஒரு பெரிய ரசிகர் பட்டாலே வச்சிருக்கீங்க. சரி, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. சரி, இன்றைக்கு நீங்க இன்றைக்கு முதல் முறையா வரீங்க இல்லையா? வரும்போது ஆர்டிஎம் அப்படின்னும் போதும் சரி, மின்னல் பண்பலை அப்படின்னும் போதும் நீங்கள் கேட்டு இங்க வந்து பார்க்கும் போது எப்படி இருந்தது சொல்லுங்க மகேஷ், சொல்லுங்க.
2: உள்ள வரும்போது யோசிச்சேங்க ஒருவேளை நமக்கும் வருங்காலத்துல இந்த மாதிரி செய்தி வாசிக்கிறத எனக்கு ஆசை, இந்த மாதிரி தொழிலுக்கு போகணும்னு. ஒருவேளை வந்தா இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பில்டிங்ல இந்த மாதிரி ஏர்கோன் ரூம்ல எல்லாம் நம்ம இருப்போமோ, நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு பாத்திரியே வந்தேன். வீட்டுல கூட சொன்னேன், காடியில சொன்னேன், ஒருவேளை எனக்கும் இந்த மாதிரி வேலை கிடைச்சா நல்லாதான் இருக்கும், பெரிய பில்டிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னேன்.
0: ஓ, ஒரு பெரிய கட்டடம்ன்றதுனால அதேங்கப்பா. நீங்க காயத்ரி, வாங்க வாங்க, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம்.
3: மகேஷ் சொன்ன மாதிரிதான், வரத்துக்கு முன்னாடி எந்த ஐடியாவும் இல்லை, ஆனா சின்ன வயசுல யோசிச்சிருக்கேன் செய்தி எல்லாம் வாசிக்கணும் அப்படின்னு. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இடம் நல்லா இருக்கு.
0: உயரமான கட்டிடங்களை பார்த்து நீங்க அப்படியே மலைப்பாயிட்டீங்க கொஞ்சம். அப்ப வந்து அங்க வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியா? இந்த ஒரு மணி நேரம் குளிர் தாங்க மாட்டீங்க நீங்களாம். ஆமா தானே? சரி பாலா, சொல்லுங்க.
1: எனக்குக்கா ரொம்ப இங்க வந்து முதல் வாட்டி, இங்க இப்பதான் நான் முதல் வாட்டி வரேன். எனக்கு வந்து செய்தி வாசிப்பாளரா ஆகணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கு. செய்தி வாசிக்கணும், அதுக்கப்புறம் நிறைய பேசணும். எனக்கு பேச வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால
0: நீங்க பேசவே மாட்டீங்களா பாலா?
1: இல்லக்கா, பேசுறேன்.
0: பேசுவீங்களா? ஓ சரி.
1: ஏதாவது ஒரு பேசிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு தலைப்புல பேசணும், இப்படி உரையாடணும். அப்புறம் உங்களோட குரல் வந்து கேட்க வந்தேக்கா. உங்களோட குரல் வந்து அவ்வளவு ஒரு இனிமையா இருந்துச்சு.
0: கேட்டதுக்காக தானே? இல்ல, உண்மையாதான் சொல்றேன்.
1: உண்மையாதாக்கா, உண்மையாதாக்கா.
0: உண்மையா? சரி, ரொம்ப நன்றி பாலா. சொல்லுங்க இந்திரன்.
4: நானும் வந்து இந்த இடத்துக்கு இப்பதான் புதுசா வரேன், யாருன்னு தெரியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது. பாலா சொன்னாரு அக்காவோட குரல் வந்து இனிமையா இருந்தது அப்படின்ட்டு. அக்காவும் இனிமையா தான் இருக்காங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க.
0: ரசிகர் பக்கம் இருக்கு அப்படின்னு இந்திரன் பேருக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கீங்க. ஆனா மகிழ்ச்சி தான், ஏன்னா உங்களுடைய சீனியரும் இங்கதானே செய்தி வாசிப்பாளரா இருக்காரு, தெரியும் தானே, சிவம் தமிழ் செல்வம். அவரும் வந்து மலாயா பல்கலைக்கழகத்துல இருக்கிறவங்க தான். அப்புறம் பூங்குழலி, அவங்க எல்லாம் மலாயா பல்கலைக்கழகம், நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமா அடுத்த தலைமுறை நீங்க வந்தீங்கன்னா நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்ப தமிழ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த நம்முடைய வானொலி அப்புறம் செய்தி, இதை தவிர்த்து வேற என்னென்ன துறைகள்லாம் இருக்கு? நிச்சயமா விரிவுரையாளர்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், தெரியாததும் முதல் நிறைய பகிர்ந்துகிட்டீங்க இல்லைங்களா, அதை பத்தி சொல்லுங்க. என்ன மகே, எப்படி பாத்துட்டு இருக்கீங்க?
2: அதான் அக்கா, மொழியல்னு பாக்கும்போது எல்லாரும் நினைப்பாங்க என்ன அப்படின்ட்டு. ஆனா இதுக்குள்ள போகும்போது நம்ம நிறைய உள்ள நோக்கி போகும்போது நிறைய வந்து வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதாவது எங்களோட விரிவுரையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் தொழில்ல மட்டும் அதை மட்டும் இல்லாம அதையும் தாண்டி நிறைய இருக்கு. அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ப முக்கியமா சொல்லணும்னா ஃபாரன்சிக் லிங்குவிஸ்டிக், அப்புறம் வந்து ஸ்பீச் பெத்தலஜி, அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எல்லாம் ரொம்ப டெக்னாலஜி காலமா ஜென்ஜி ஆச்சுல, சோ ஜென்ஜிக்கு வந்து இந்த மொழியல் துறையில வந்து என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா, இப்போ நம்மளோட தமிழ் மொழியை வந்து அந்த AI கிட்ட புகுத்துறதுக்கு நமக்கு ஒரு திறமை வேணும்ல, இந்த திறமைய வந்து கத்துக்கிறதுக்கு வந்து மொழியியல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: இல்ல, இது ரொம்ப முக்கியம், இல்லாட்டி என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, இந்த வளைவு பகுதி இருக்கு இல்லையா,

0: வந்து நாங்க தமிழ்ல படிக்கிறோம். அதாவது வேர்ட் எப்படி செய்யறது, எக்ஸல் எப்படி வந்து கொஞ்சம் அட்வான்ஸா பயன்படுத்துறது, நோட்புக் எல்எம், ஜெமினி வந்து அட்வான்ஸா எப்படி யூஸ் பண்றது, சூனோ ஏஐ எப்படி பயன்படுத்துறது, இந்த மாதிரி டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து நாங்க கத்துக்கறனால நிறுவனங்கள்ல வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமா இருக்கு.
1: புதிதான ஒரு தகவலை நீங்க சொல்லிருக்கீங்க பாலா. பாலா இந்திரன், சரி, இந்த வேலையில வந்து நீங்க ரெண்டு பேருமே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னதான் ஆசை, நம்ம மொழியியல் துறையில இருந்து நீங்க வந்து பட்டதாரிகளா வெளிவரும் போது என்ன செய்யலாம் அப்படின்றது யோசிச்சிருக்கீங்க?
2: எனக்கு குறிப்பாக வந்துக்கா, நான் சின்ன வயசுல இருந்து இது பார்க்கும்போது எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து முதல் வந்து ஆசிரியர் தொழில ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இந்த கல்லூரி வந்துட்டோன்னே விரிவுரையாளர் ஆகுன்ற ஆசைக்கு வந்து மாறிடுச்சு.
1: இல்ல நீங்க சரியா இருப்பீங்க, அதுக்காக அப்படி பொருத்தமா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க பாலா. சொல்லுங்க இந்திர.
3: எனக்கும் அதே மாதிரி தான், பாலா சொன்ன மாதிரி தான். ஆரம்பத்தில் வந்து ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன், நிறைய அப்ளை பண்ணேன், எதுவுமே கிடைக்காம கடைசியில ஒரு யூனிவர்சிட்டி மலையா வந்து எனக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம், இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் வந்து நம்மள தேடி வருது.
1: செல்வஜோதி கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா, வாங்க இந்திரன் எப்ப நீங்க வருவீங்க அப்படின்னு.
3: அந்த ஏஎம் கொடுக்கற வாய்ப்புகள் வந்து இன்னும் ஆசைகளை வந்து தூண்டுது, இன்னும் நிறைய துறைகளை சேரலாம், நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம், முன்னேறலாம் அப்படின்ற ஒரு ஆசையை வந்து தூண்டுறது வந்து இந்த ஏஎம் தான்.
1: நிச்சயமா, ஏன்னா மலாயா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேரை வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருடைய கனவும் தான் அது, ஒரு தடவையாவது நம்ம வந்து போகணும் அப்படிங்கிறது. சிலருக்கு வந்து அது ஏற்படும் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, இன்றைக்கு வந்து உங்க நாலு பேரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, நெரிசலை தாண்டி வந்திருக்கீங்க அப்படின் போது, அதே வேளையில இன்றைக்கு நிறைய நீங்க பகிர்ந்து கொண்ட அந்த செய்திகளும் வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்கும், புதிய தகவலாகவும் இருந்திருக்கும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அத்தனையும் சிறப்பா எல்லாமே மெய்ப்பட எங்களுடைய இனிய வாழ்த்துகள் உங்களை வந்து சேரட்டும். அடிக்கடி வாங்க மின்னல் பக்கம், அடிக்கடி நிகழ்ச்சியை கேளுங்க. உங்களால வந்து என்ன செய்ய முடியும், என்ன பங்களிப்பு கொடுக்க முடியும், தாராளமா பாருங்க. சிறுகதையெல்லாம் இருக்க, நீங்க சிறுகதையெல்லாம் எழுதலாம். கவிதைகள் அப்படின்னு சொல்லும் போது எங்களை பங்கெடுக்கிறதுனா பங்கெடுக்கலாம். அப்புறம் வந்து இந்திரன் பாடணும்னா பாடலாம் அப்படின்ற நிறைய வாய்ப்புகள் எல்லாமே இந்த பக்கம் இருக்கு. ஏன்னா அடுத்த தலைமுறை நீங்க ஜென்ஸியா? நேர்காணல் அனுபவம் இல்லையா, எப்படி இருந்தது?
0: பதட்டமா இருந்ததுன்னு சொல்லலாம், ஆனா நீங்க பேசினதுக்கு அப்புறம் வந்து ஓகே சில்லா இருக்கும்.
1: டேட்டாரியை வாங்கி தரேன் அப்புறம் நான் சொல்லுங்க உங்களுக்கு.
3: சொல்லுங்க பாலா.
2: அதான்க்கா, ரொம்ப முத வரும்போது ரொம்ப பதற்றமா இருந்துச்சு. என்ன கேள்விலாம் கேட்க போறாங்க, என்ன பேசணும்னு கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. அப்புறம் இங்க வந்துட்டு தான் மகேஷ் ரெண்டு மூணு சொன்னாங்க, இப்படி பேசலாம் அப்படி பேசலாம்னு அப்படி எல்லாம் பிரிச்சு எல்லாம் கொடுத்தாங்க.
1: ஆனா நேர்களே இவங்க எல்லாம் ஒத்திகெல்லாம் வர பார்த்தாங்க. வணக்கம், என்னுடைய பெயர் அப்படின்னு நான் சொல்றேன், தயவு செய்து அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நல்ல பிள்ளைங்க மாதிரி எல்லாம் வர பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து நீங்க இதை சொல்லுங்க, அடுத்து நாங்க அதை சொல்றோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே சொல்லாதீங்க, இது ஒரு கலந்துரையாடல் தான், நிகழ்ச்சி கேட்கலாம், நிகழ்ச்சியில பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரொம்ப இயல்பாவே நீங்க எல்லாருமே பேசிருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க இந்திரன், எப்படி பதற்றமா இருந்ததா?
3: ஆமாக்கா.
1: இல்ல சம்பந்தப்பட்டவங்க உங்களுடைய பல்கலைக்கழகத்தெல்லாம் கேட்பாங்க, உங்க ரசிகர்கள் எல்லாம் பக்கம் எல்லாம் இந்திரன்மா இந்திரன்மான்றாங்களே, அந்த மாதிரி இந்துமா.
3: அதாக்கா, எனக்கு ஆரம்பத்துல எங்களோட ஐயா தொடர்பு கொண்டப்பே கொஞ்சம் பதற்றமா தான் இருந்தது. ஏன்னா அவர் தொடர்பு கொண்டோடனே உங்களுக்கு கவிதை நல்லா எழுதுவீங்களே அப்படின்னு கேட்டாரு. ஒருவேளை கவிதை எழுத சொல்ல போறாங்களோ அவங்க போயிட்டு லைஃப்ல அப்படின்னு
1: நினைச்சேன்.
3: இல்ல சிறுகதை எழுத சொல்ல போறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். இங்க வந்தோம் தெரியுது அதெல்லாம் இல்ல, நம்மளா வந்து பேசுறதுக்கு தான் வந்து அழைச்சாங்க அப்படின்னு.
1: பாருங்க, அந்த பரிச்சை எல்லாம் உங்களுக்கு வைக்கவே இல்லை, அந்த தேர்வெல்லாம் வைக்கவே இல்லை. சரி, பாதுகாப்பா பயணம் அமையட்டும், நிகழ்ச்சி கேளுங்க. வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்க கேட்ட பேசுறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. டிக்டாக் பக்கம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ரொம்ப நன்றியை இந்த வேளையில தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேரளம் கோழிக்கோட்டில் இந்தியாவின் பத்தாம் முஃப்தி ஷேக் அபுபக்கர் அமாட்டை இன்று சந்தித்தார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த சந்திப்பில் அவ்விருவரும் சமூக மேம்பாடு, கல்வி வலுவூட்டல், சமயங்களுக்கிடையிலான புரிதலையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்த கருத்துரைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரவா லோங் லெலாங் உளங்கூர்தி விபத்தில் உயிரிழந்த விமானி கேப்டன் ஜைனல் அஃபிக் பி ஷாமின் உடல் நெகிரிசம்பிலான் செனாவாங் ஃபாரஸ்ட் ஹைட் இஸ்லாமிய இடுகாட்டில் இன்று மாலை அடக்கம் செய்யப்பட்டது. பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அசான் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் அங்கு கூடிய வேளை இறுதி மரியாதை செலுத்தினர். இவ்வாண்டு ஜனவரி 1 தொடங்கி ஆகஸ்ட் 31 வரை கிளந்தானில் மலேசிய தாய்லாந்து எல்லையை சட்டவிரோதமாக கடந்த 171 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர். அவர்களுள் 110 பேர் உள்நாட்டினர், 58 பேர் தாய்லாந்து நாட்டவர். எஞ்சியோர் இந்தோனேசியா, மியான்மர், நைஜீரியாவைச் சேர்ந்தவர்கள் என பொது நடவடிக்கை குழு பிஜிஏ தளபதி எஸ்எஸ்சி அம்மா ரஜி உசேன் தெரிவித்தார். போலா தெங்கோல் படகு முனையத்தின் கார் நிறுத்துமிடத்தில் இன்று நண்பகலில் ஏற்பட்ட தீயில் 11 கார்கள் சேதமடைந்தன. அவற்றுள் 2 90 விழுக்காடு சேதமடைந்ததாக டுங்கோன் தீயணைப்பு மீட்பு நிலைய தலைவர் யஹ்யா அனாஃபி உறுதிப்படுத்தினார். அச்சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை. அக்டோபரில் அமெரிக்கா, யுக்ரைன், ரஷ்யா இடையே புதிய சுற்று முத்தரப்பு பேச்சு நடத்தப்படுவதற்கான சாத்தியம் உள்ளதாக கிரெம்ளின் பேச்சாளர் டிமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். புதுடெல்லியில் நடத்தப்பட்ட பிரிக்ஸ் மாநாட்டில் கேஃப் மோதல் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக அந்நாட்டு ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் கூறினார். விளையாட்டு. 26-27 மலேசிய சூப்பர் லீக் கால்பந்து DPMM 2-1 என சபாவை வென்றது. ஸ்லாங்கூர் 3-0 என KLCT வீழ்த்தியது. இதனிடையே ஜொஹோர் டாருல் தஸ்ஸிம் ஜேடித்தியின் பக்சன் டா சில்வாவும் பிரெட் டேப்பும் தேசிய அணியை பிரதிநிதிக்க தகுதியானவர்கள் என பன்னாட்டு கார்பந்து சம்மேளனம் FIFA உறுதிப்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இப்பொழுது தொடக்க மழவும் நிலவுகளில் நாம வந்து பழைய பாடல்களை கேட்கப் போகின்றோம். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் பிடித்தவருக்கு கேட்டு மகிழலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 யாருக்கு என்ன பாடலை நீங்க விருப்ப பாடலா கேட்க போறீங்க அழைத்து நீங்க கேட்கலாம் வாங்க.

0: அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு.
1: அழகான இந்த பூமியில அனுபவி ராஜா அப்படின்னு சொல்லி ஆண்டவன் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு நிச்சய தாம்பூலம் திரைக்காக பாடலை தொடக்க பாடலாக கேட்டோம். நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கு, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. பார்க்கின்ற பார்வையும் சரி அல்லது நேசிக்கின்ற விஷயங்களும் சரி ரொம்ப அழகானதாகவே இருக்கும். நம்ம பார்வையும் அழகானதாக இருந்தால் நிச்சயமாக அனுபவிக்கலாம். ஒவ்வொரு நொடியும் சரி ஒவ்வொரு தருணமும் சரி நமக்கானது அப்படின்னு நினைச்சே நிறைய நாம வந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம், அதே வழியில அன்பையும் அனுபவிக்கலாம் இல்லையா? சரி, பாடலை கேட்டோம். நேரம் இப்பொழுது 11:10. மலரும் நினைவுகளில் பழைய பாடல்கள், அதுவும் குறிப்பாக உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நிறைய பேர் அழைச்சு கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுடைய விருப்ப பாடல்கள் இன்றைக்கு இடம்பெற போகின்றன. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 அழைச்சா கண்டிப்பா கிடைக்காது. எங்கெங்க கிடைக்க போகுது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நிச்சயமா நீங்க இன்னைக்கு அழைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்காக இருக்கும்.

0: ஹலோ, வணக்கம் பொன் கோகிலம்.
1: வணக்கம்,
0: நான் குசலகுமாரி பேசுறேன். பொன் கோகிலம்,
1: எப்படி இருக்கீங்க குசலகுமாரி?
0: நலமா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இரவு நேரம் கால் பண்ணி நான் பேசுறது. எனக்காக விருப்பப்படல் கேட்கலாம் அழைச்சிருக்கேன்.
1: நிச்சயமா நிச்சயமா, எப்போதும் உங்களை வந்து நான் வந்து டிக்டாக்ல பாப்பேன்னு நினைக்கிறேன்
0: இல்லையா? அதுதான், டிக்டாக் தான் அதிகம் உங்க கூட வந்திருக்கேன், இணைஞ்சிருக்கேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல விரும்பி கேட்க போறீங்க?
0: கே கோகிலம், எனக்கு வந்துட்டு முல்லைப்பூ மணக்குது முத்தை போலே சிரிக்குது, அந்த பாடல் வேணும் கோகிலம் எனக்கு.
1: நிச்சயமா வேணும்னு கேட்ட பிறகு கொடுக்கலனா எப்படி?
0: உறவுகள்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க அனைவருக்காகவும் அந்த பாடல் நான் விரும்பி கேட்கிறேன் கோகிலம்.

0: சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: விழியே விழியே உனக்கு என்னவே இல்லை விருந்துக்கு வரவா.
0: சரி, அந்த பாடலை கேட்கலாம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வினோபா, ஜேபில இருந்து பேசுறேன்.
0: சரி நிச்சயமாக அந்த பாடல் அடுத்து வருது. நன்றிங்க.

0: புலா இருக்காங்க. கம்பம் முன்னாடி முகமது அனிஃபா அப்துல்லா பேசுறேன்.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க அனிஃபா?
0: நல்லா இருக்கேங்க.
1: சரி, என்ன பாடல் இன்னைக்கு கேட்க போறீங்க?
0: எனக்கு வணங்கா முடி என்ற பாடத்தில் இருந்து TNS மற்றும் பி சுசிலா பாடிய மோகன புன்னகையே தீடும் நிலவே மேக் அந்த பாடல் வேணுங்க.

0: வணக்கங்க, நான் முருகன் பேசுறேன்.
1: சொல்லுங்க முருகன், எந்த ஊர் முருகன் நீங்க?
0: ரவாங்க, ரவாங்க, ரவாங்கல இருந்து பேசுறேன்.
1: ரவாங்கல இருந்து பேசுறீங்களா? சரி, சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேங்க. எங்க மனைவி இறந்து 2 வருஷம் ஆகுது. அவங்க நினைவாக எனக்கு ஒரு பாட்டு வேணுங்க.
1: என்ன பாடல் சொல்லுங்க?
0: பொண்ணை விரும்பும் பூமியிலே.
1: நிச்சயமா அந்த பாடலை அடுத்து கேட்கலாம். நன்றிங்க.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான்

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர்களை நபிமார்கள் என்று சொல்வது உண்டு. ஒரு தடவை ஒரு இறை தூதரை அழைத்து அல்லாஹு தாலா சொன்னான், நபியே, உங்கள் சமுதாயத்தில் குறிப்பிட்ட இன்ன நபர், அவரிடத்திலே சொல்லிவிடுங்கள், அவருக்கு பாதி ஆயுளில் செல்வத்தையும் மீதி ஆயுளில் வறுமையையும் தரப்போகிறேன். ஆனால் முதல் பாதி செல்வம் வேண்டுமா அல்லது வறுமை வேண்டுமா என்பதை அவரே தீர்மானிக்கலாம் என்று அல்லாஹு தாலா ஒரு வாய்ப்பை தருகிறான். குறிப்பிடப்பட்ட அந்த மனிதரை அழைத்து அல்லாஹ்வுடைய செய்தியை தெரிவிக்கிறார் அந்த நபி. பொதுவாக யாராக இருந்தாலும் உடனே அவர்கள், நான் முதலில் வறுமையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன், பிறகு வசதியான செல்வத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் அந்த ஏழை, நான் எனது வீட்டிற்கு சென்று என் இல்லத்தரசியிடம் ஆலோசனை கேட்டு பிறகு நாளை சொல்லுகிறேன் என்று வீட்டிற்கு செல்கிறார். மனைவியிடத்திலே நடந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். அப்போது அந்த மனைவி சொன்னால், நாம் முதலில் வசதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம், இரண்டாவது பாதியிலே வறுமையை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் என்று ஆலோசனை சொல்கிறார். அந்த கணவருக்கோ ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று கேட்கிறார் அந்த கணவர். நான் சொல்வதை முதலில் சொல்லுங்கள், பிறகு என்ன செய்யலாம் என்பதை பிறகு சொல்லுகிறேன் என்று அந்த மனைவி ஆலோசனை சொல்லுகிறார். மனைவியின் ஆலோசனையை தெரிவிக்கிறார் அந்த மனிதர். அதே போன்று அந்த மனிதர் வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கிறார். அப்போது மனைவி ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஒவ்வொரு வேளை உணவருந்துகிற போது ஏதாவது ஒரு ஏழையை வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு வேளையும் உணவருந்துகிற போது ஒவ்வொரு ஏழைக்கும் உணவருந்த செய்கிறார். தான் ஏதாவது புது துணி எடுத்தால் அதை இரண்டாக எடுப்பார். ஒன்றை தான் உடுத்தி மற்றொன்றை ஏதாவது ஒரு ஏழைக்கு தர்மம் செய்து விடுவார். இப்படி தாம் செலவு செய்கிற போதெல்லாம் ஒரு ஏழைக்கும் சேர்த்தே செலவு செய்கிறார் அந்த மனிதர். தர்மத்தை பெற்றுக்கொண்ட ஏழைகளெல்லாம் அந்த செல்வந்தருக்காக வேண்டியும் அவரின் குடும்பத்தாருக்காக வேண்டியும் நன்றி சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்கிறார்கள். செல்வத்தின் தவணை முடிகிறது, வறுமையின் தவணை துவங்கும் போது அந்த நபியை அல்லாஹு தாலா அழைத்து சொன்னான், செல்வ காலத்திலே இவர்கள் வழங்கிய செல்வத்தாலும் ஏழைகளின் பிரார்த்தனையின் பலனாலும் இவருடைய மீதி தவணை காலம் முழுவதையும் நான் செல்வமாக மாற்றிவிட்டேன் என்று அல்லாஹு தாலா தெரிவிக்கிறான். தயாள சிந்தனை கொண்டவர் யாரும் ஒருபோதும் ஏழையாவதில்லை என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீ எதை உனக்கு விரும்புகிறாயோ அதையே பிறருக்கும் விரும்ப வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. உனக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதைத்தான் பிறருக்கும் நீ தர்மம் செய்ய வேண்டும் என்று திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. பொதுவாக நாம் நமக்கு நல்லதை மட்டுமே விரும்புவோம், செலவு செய்வோம். அதே போன்று பிறருக்கும் நாம் செலவு செய்கிற போது நல்லதை, நமக்கு பிடித்தமானதை அவர்களுக்கும் பகிர்ந்து வாருங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்படி நாம் தயாள சிந்தனையோடு வாழுகிற போது நம்முடைய எல்லா வாழ்க்கையும் பிரகாசமானதாக செல்வ செழிப்பாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த இரவை இனிய இரவாக ஆக்கி நாளைய விடியலை புதிய விடியலாக ஆக்கி தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கி.
0: நீங்கள் எஃப்எம் இளமை, புதுமை, இனிமை. நிர்லி, உங்களுடைய விருப்ப பாடல்களை யாவும் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள், மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். மீண்டும் உங்களை நாளை காற்றின் மொழியில் இரவு 8 மணிக்கு சந்திக்கின்றேன். பேரன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம். இன்றைய பொழுது சிறப்பான பொழுதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். நாளைய பொழுது நல்ல பொழுதாக உங்களுக்கு மலரட்டும். தொடர்ந்து மின்னலோடு பயணியுங்கள்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: Soka. Soka.
1: ஏ சோக்கா, அப்பவே டிஆர் சொன்னார்டா,
2: இன்னானே
1: அடி பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை.
3: இப்ப பண்றேன்டா பூசை.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.

வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே? வர வர
0: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு, அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க
1: இப்படிக்கு
0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: பிள்ளைங்க ரொம்ப குறும்ப ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை. நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு பூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
2: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மீனல் எஃப்எம்.

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

சிறுகதை தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க சனிக்கிழமை 7:15. நீங்கள் இளமை புதுமை இனிமை.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

விழுக்காட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேரளம் கோழிக்கோட்டில் இந்தியாவின் தலைமை முஃப்தி ஷேக் அபுபாக்கர் அஹ்மத்தை நேற்று சந்தித்தார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் சமூக மேம்பாடு, கல்வி வலுவூட்டல், சமயங்களுக்கிடையிலான புரிதலையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். சரவாக்கில் வான் மருத்துவ சேவைகள் FDS தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள போதிலும் அங்குள்ள உட்புற மக்களுக்கு தொடர்ந்து மருத்துவ சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. உட்புற பகுதிகளின் 85 இடங்களில் சுமார் 14,830 பேருக்கு 7 FDS குழுவினர் வழங்கி வந்த சேவையை இது உட்படுத்துவதாக அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு அதிக சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் வகையில் ஏற்கனவே உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்தவும் புதிய இடங்களை உருவாக்கவும் மாநில அரசாங்கங்களுக்கு உதவ தேவையான நிதியை திரட்ட முனைந்துள்ளது. சுற்றுப்பயணிகள் தொடர்ந்து புதிய இடங்களை தேடுவதால் இந்த நடவடிக்கை மிகவும் அவசியம் என அமைச்சர் டஜஸ்ரீ தியோங்கிங் சிங் கூறினார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி ஓமானில் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள கூட்டத்தில் ஹார்முஸ் நீரிணை வழியாக புதிய கடல்வழியை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். தெஹரான் ஒமானுடனான ஒப்பந்தத்தின் விவரங்களையும் புதிய கடல்வழி தொடர்பான வரைபடங்களையும் கூட்டத்தில் பங்கேற்கும் நாடுகளிடம் வழங்கும் என அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா பென்சில்வேனியா மாநிலத்தில் தட்டமை மீசல்ஸ் தொற்றால் 40 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இவ்வாண்டில் அமெரிக்காவில் தட்டமை தொடர்பான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. ஜெஃபர்சன் கவுண்டியைச் சேர்ந்த அந்த பெண் தட்டமை நோயால் ஏற்பட்ட சிக்கல்களை தொடர்ந்து சனிக்கிழமை உயிரிழந்ததாக மாவட்ட மரண விசாரணை அலுவலகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு சூப்பர் லீக் கால்பந்து பட்டாலிஞ்சாயா நகரமன்ற அரங்கத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஸ்லாங்கூர் FC குவாலலம்பூர் சிட்டி கேஎல் சிட்டி FC அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தனது தொடர் வெற்றியை நீட்டித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

அன்பான மின்னலுஃபம் நேயர்களே, ஏக இறைவன் உலகில் எந்த படைப்புக்கும் தராத சிறப்பை மனித இனத்திற்கு வழங்கியுள்ளான். அது பேசுவது, மொழிவது, அலங்காரமாக ஆக்குவது இவைதான். இதன் மூலம் மற்ற எல்லா உயிரினங்களை விட மனிதனுக்கு மேன்மையை அளித்துள்ளான். இந்த பேச்சுகளுக்கு மூல காரணமான கருவியாவது நாவுதான். நாவு பயங்கரமானது. அதிலிருந்து மெய்யும் வருவதுண்டு, பொய்யும் வருவதுண்டு. ஆனால் உண்மையை பேசவே அதை பயன்படுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடாது. மனிதர்கள் பாக்கியம் நிறைந்தவர்கள். அவர்கள் வேறு எந்த உயிருக்கும் கொடுக்கப்படாத பேசும் தன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் மனிதனாக பிறந்தும் எத்தனையோ பேர் பிறவி ஊமைகளாக அல்லது வளர்ந்த பின் ஏதோ ஒரு காரணத்திற்காக பேசும் தன்மை இழந்தவர்கள் இருக்கும் சூழலில் பிறந்ததிலிருந்து பேசிக் கொண்டிருக்கும் நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். அதற்காக எத்தனை நாவுகள் கொண்டு அல்லாஹுவை புகழ்ந்தாலும் அதற்கு நன்றி செலுத்தியதாக நாம் ஆகிவிட முடியாது. எனவே நாம் அவசியமான பேச்சுகளுக்காக மட்டுமே நாவை பயன்படுத்த வேண்டும். நமக்குத்தான் பேசும் திறன் உள்ளது என்ற மிதப்பில் கண்டதையும் பேசி திரியக்கூடாது. அனாவசியமாக பேசுவோரை மக்கள் வெறுத்து ஒதுக்குவதுடன் மார்க்க அடிப்படையிலும் இஸ்லாம் அறிவிருக்கும் காரியங்களில் ஒன்றாக தேவையற்ற பேச்சுகள் இருக்கிறது.

நேர்களே, மனிதன் அதிகமாக பேசுவதால் பல ஆபத்துக்கள் வந்து அணுகும். அதுபோன்று மற்றவர் மனம் புண்படவும் பேசக்கூடாது. வார்த்தைகளை பேசும் முன் மனதில் அதை போட்டு பார்த்து பேச வேண்டிய இடம், நபர், அவசியம் இவைகளை முன்னிறுத்தி நிதானமாக பேசினால் அதைவிட வெற்றிகரமான பேச்சு எதுவும் இல்லை. அதிகமாக பேசுவோரை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிதானமாக பேசுங்கள் என அறிவுறுத்துவார்களாம். அதுபோன்றே வீண் பேச்சுகள் சில சமயம் நெருங்கிய தோழர்களிடம் செய்யத்தகாத காரியங்களை செய்வதை விட மேலான வருத்தத்தை ஏற்படுத்திவிடும். இத்தகு தீமைகளை விட்டும் பேணி அதிகமாக நாவை அசைக்காதிருப்போம். மௌனம் நாவை மட்டும் பாதுகாக்காது, மாற்றமாக நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடமிருந்து நம்மையும் நம்மிடமிருந்து அவர்களையும் பாதுகாக்கும். பேசும்போது ஏற்படும் கூடுதல் குறைவுகளால் கூடுதலாக அல்லது குறைவாக எப்படியாயினும் பிரச்சினை எழுவது இயல்பு. இவைகளில் எது பற்றியும் கவலைப்படாது சுபிட்சமாயிருக்க மௌனமே சிறந்த ஆயுதம். உண்மையை அறிந்தோ அறியாமலோ, மிகைப்படுத்தியோ, மறைத்தும் திரித்தும் கூறுவது மனிதனுக்கு இயல்பான ஒன்று. அதிலிருந்து நன்மை தற்காத்து கொண்டு உள்ளதை மட்டும் சிந்திக்கும் திறனை மௌனம் நமக்கு தரும்.

0: நேர்களே, மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற நற்சிந்தனையாளர் கூறுவதை கேளுங்களேன். இறை சிந்தனையில் ஈடுபடுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள், காதுகளையும் வாயையும் மூடிக்கொள்ளுங்கள். அப்போது இறைவனின் ஒளி உங்களுக்கு தெரியும். இல்லையேல் இதற்கு நான் பொறுப்பாளி என்று அசாத்திய நம்பிக்கையோடு சொன்னார்கள். இறை சிந்தனையினால் மட்டும் இறைவனை கண்டு கொள்ள முடியாதாம். அதற்கு துணையாக நாம் இப்படியும் இருக்க வேண்டுமாம். அதாவது, கண்களை இறுக மூடிக்கொள்வதும், எந்த செய்தியும் வராத வண்ணம் காதுகளை மூடிக்கொள்வதும், எந்த செய்தியும் தானாக வெளியேறா வண்ணம் வாயை இறுக மூடிக்கொண்டு மௌனம் காப்பதும் அவசியமாம். அப்போதுதான் இறை ஒளி நம் உள்ளத்தில் தெரியும் என்கிறார்கள். காரணம், பார்வைகள்தான் முதலில் பேச்சுக்கு அஸ்திவாரம். அதன் மூலம் நாம் பார்க்கின்ற மனிதர்கள் பேசும் பேச்சுகளை செவியேற்கிறோம். நாமும் பதிலுக்கு பேச வேண்டிய நெருக்கடி ஏற்படுகிறது. இதையெல்லாம் விட்டு விலகி நடக்க மக்களோடு இருந்தால் முடியாது, காட்டுக்கு துறவரம்தான் போக வேண்டுமோ என்ற முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். அவசியமான பேச்சுகளை பேசுவதும் இஸ்லாம் தந்த போதனைகளுள் ஒன்று. மற்ற நேரங்களில் இந்த மௌனம் மிகவும் அவசியம் என்றுதான் கூறுகிறது. இது பற்றி ஞான பெருமகனார் கௌது நாயகம் கத்தசல்லாஹு அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கூறுகிறார்கள். மனிதர்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்து மௌனம் காப்பது ஒரு பெரிய சாதனை அல்ல. மனிதர்களுடன் வாழ்ந்து கொண்டே சமுதாயத்தின் அத்தனை நடவடிக்கைகளிலும் பங்கெடுத்து கொண்டு அதற்கு எதிர்வினை காட்டாமல் மௌனம் காப்பது உண்மையிலேயே மிக பெரிய சாதனை. காரணம், மனிதர்களுடன் வாழ்வதுதான் வாழ்க்கை. அவர்களுக்கான பணிகளை மேற்கொள்வதுதான் இறைவனுக்கு நாம் செய்யும் கடமைகளுள் மேலானது. அப்படி சமுதாய சூழலில் இருந்து கொண்டே மௌனம் காப்பதை விட வேறென்ன சாதனை இருக்க முடியும்?
1: எத்தனை ஆயிரம் நபிகள் வந்தனர் இத்துவி மீதினிலே, அத்தனை பேரிலும் அகமது

அன்பின் உருவே அருளின் வடிவே அல்லாஹ் தூதுவரே, அன்பின் உருவே அருளின் வடிவே அல்லாஹ் தூதுவரே, இன்பாய் எங்கள் இதயத்தலாத்தை.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை,
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா, மலர்ந்தாச்சு வணக்கம் மின்னல். உங்கள் காலை பொழுதை உற்சாக படுத்த ரெண்டு பேர் வந்துட்டோம். அந்த பக்கம் மோகன், போனா வணக்கம்.
1: வணக்கம் போல ரெண்டு பேர் தான். வணக்கம் நேர்களை, வணக்கம் மோகன். மீண்டும் ஒரு புதிய நாள்ல எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப பரபரப்பான, கண்டிப்பா பரபரப்பு இருந்தாலும் அதே நேரத்துல எல்லாருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நாளா இது அமையட்டும்.
0: ஆமா, இன்றைக்கு நாள் ரொம்ப மங்களகரமா பிறந்திருக்கு. பொதுவாவே இன்றைய நாள் ரொம்ப சிறந்த நாள் அப்படின்னு நம்ம மனசுல முத பதிய வைக்கணும்.
1: ஆமா,
0: நம்ம எண்ணத்துல முதல்ல பதிய வைக்கணும். அப்பதான் இந்த நாள் ரொம்ப அமோகமான நாளா இருக்கும்.
1: அது மட்டும் இல்ல, இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதனால எல்லாருக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான கேட்டது கிடைக்கும் நாளாக அமையட்டும்.
0: இன்றைய நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 28 நாள் 2026, செப்டம்பர் 14 திங்கட்கிழமை பொழுது. சொன்ன மாதிரி எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இன்றைய வணக்கம் இன்னல்ல விநாயகர் போற்றி பாடலுடன் நம்ம தொடங்கிடலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: வணக்கம், நான் கோச் வீன்குமார் பேசுறேன். போன வாரத்தோட தொடர்ச்சி தான் இந்த ஒர்க் அவுட், அதாவது சைட் ஆப்ளிக் லெஃப்ட் ஹேண்டில எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்ற இன்னொரு விதமான ஒர்க் அவுட்டை இப்ப நம்ம செய்யலாம், பாப்போமா? சரி, முத கீழே யோகா மேட்டை போட்டுட்டு உங்களோட உடம்ப சைட்ல படுத்துக்குங்க. சைட் பக்கவாட்டில், அதாவது உங்களோட கையும் ஒரு காலும் மட்டும்தான் தரையில இருக்கணும், இன்னொரு கையும் காலும் மேல இருக்கணும். சரியா? அப்ப ஒரு கையை மட்டும் உங்களோட தலையின் பக்கவாட்டில் வச்சுக்குங்க. இப்ப உங்களோட கால்கள் ரெண்டையும் மடக்கி நெஞ்சு வரைக்கும் கொண்டு வாங்க. இப்ப பக்கவாட்டில் வச்சிருக்கோம் உங்களோட கைய எடுத்து நேரா உங்களோட இடுப்ப வந்து தொட்டு திரும்பவும் மேல போகணும். சரியா? அதாவது இதுதான் சைட் கிரன்ச்னு சொல்லுவோம். ஓகே, இந்த சைட் கிரன்ச் வந்துட்டு நம்ம 15 தடவை செய்யணும், 4 செட் செய்யணும். இதை தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய செய்ய கண்டிப்பா உங்களோட அந்த சைட் ஆப்ளிக், அதாவது அந்த சைட்ல இருக்கும் லெஃப்ட் ஹேண்டில் குறையறத கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. இது பழக்கம் ஆனதுக்கு அப்புறம் 15 to 25 இல்லைனா 30 வரைக்கும் கூட இந்த ரேப்ஸ் வந்து நீங்க போலாம். சரியா? நாளைக்கு இன்னொரு விதமான ஒர்க் அவுட் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: சங்கர் மகாதேவன் பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. அடுத்து கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்க போறோம்.
1: அந்த வகையில் தொடக்கமாக மலேசிய நண்பன் பத்திரிகை பார்ப்போம்.
0: கேரள மாநிலத்திற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் வருகை புரிவதன் மூலம் அம்மாநிலத்திற்கும் மலேசியாவிற்கும் இடையில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்று தென் இந்திய மாநிலங்களுக்கான மலேசிய தூதரக அதிகாரி கே சரவணகுமார் வந்து தெரிவித்திருக்காரு. சுற்றுலாத்துறை, கல்வி, வர்த்தக முதலீட்டு துறைகளில் இந்த ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: அதே சம்பந்தமான பிரதமருடைய இந்திய பயணம் குறித்த செய்திகள் தான் நிறைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று காலை உணவின் போது இந்தியாவின் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் சந்திப்பு நடத்தினார். அன்வாருடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது.
0: மற்றும் ஒரு செய்தி, சரவா லோங் லெலாங் விமான நிலையத்திற்கு அருகில் நிகழ்ந்த விமான மருத்துவ சேவை FDS ஹெலிகாப்டர் விபத்தை அடுத்து அந்த சேவைக்கான அனைத்து ஒப்பந்தங்களையும் சுகாதார அமைச்சு வந்து மறு ஆய்வு செய்யவிருப்பதாக அவ்வப்போது இது பற்றிய விவரங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன.
1: அடிக்கடி இந்தியாவுடைய ஏவுகணை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், பார்க்கிறோம் இல்லையா. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா தயாரித்திருக்கும் விண்ணிலிருந்து மண்ணுக்கு பாயும் பிரம்மோஸ் ஏவுகணையை பெறும் சாத்தியத்தை மலேசியா ஆய்வு செய்து வருகின்றது. இன்னும் முடிவெடுக்கல, ஆனா அது பற்றிய பரிசீலனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இன்னும் நிறைய செய்திகள்லாம் வந்திருக்குங்க, அதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 10 மணி வரைக்கும் தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். அப்புறம் மறக்காம நாளிதழ்களையும் வாங்கி படிக்க மறந்துடாதீங்க.
1: சரி, ஒரு கேள்வி இருக்குங்க. திங்கட்கிழமை பரபரப்பா போய்கிட்டு இருப்பீங்க, புறப்பட்டு இருப்பீங்க. இதற்கு மத்தியில இந்த விஷயம் உங்க மனசுல பட்டுன்னு பட்டுச்சுன்னா உடனே அடி எங்களுக்கு அழைச்சு பேசுங்க. இப்போ நம்ம ஒரு வயதுல இருக்கோம் இல்லையா, திடீர்னு உங்களுக்கு சின்ன வயதுக்கு போகணும், சின்ன வயதுக்கு போயிட்டு உங்களுக்கு நீங்க ஒரு அறிவுரை சொல்லிட்டு வந்துடணும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னா பாத்துக்கோ இத அப்படின்னா என்ன அறிவுரையை சொல்லிட்டு உங்களுக்கே நீங்க ஒரு டைம் டிராவல் பண்றீங்கன்னே வச்சுக்கோங்களேன்.
0: சின்ன வயசுல உங்களுக்கே நம்ம ஒரு அறிவுரை சொல்லிக்கணும்.
1: உங்க சின்ன வயசு பருவத்துக்கு நீங்க போறீங்க, உங்களுக்கு நீங்க ஒரு அறிவுரையை சொல்லிட்டு வர போறீங்க, என்ன சொல்லிட்டு வருவீங்க,
0: அந்த அறிவுரை என்ன அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு காக்கா அதோட வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, ஒரு கொக்கை பாக்குற வரைக்கும். அது கொக்கு கிட்ட போய், கொக்கே நீ வெள்ளையாக எவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னிச்சா. கொக்கு சொல்லுது, நானும் நான் தான் அழகுன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு கிளிய பாக்குற வரைக்கும், அந்த கிளிய பாத்தியா ரெண்டு வண்ணங்கள்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னிச்சா. அந்த காக்கா கிளி கிட்ட போய் கேக்குதான். அதுக்கு கிளி சொல்லுது, நானும் சந்தோஷமா தான் இருந்தேன் மயில பாக்குற வரைக்கும். உடனே காக்கா மயில் இருக்கிற ஒரு மிருக காட்சி சாலைக்கு போய் பாக்குது. அங்க மயில பாக்குறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே நின்னுட்டு இருந்துச்சா. காக்கா மயில் கிட்ட சொல்லுது, உன்னை பாக்குறதுக்காக எத்தனை பேர் நிக்கிறாங்க, ஆனா என்ன பார்த்தாலே முகத்தை திருப்பிக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ தான் இந்த உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியானவனு சொன்னிச்சா. அடப்போப்பா, நீ வேற இவ்வளவு அழகா இருக்க போய் தான் நான் இந்த சிறையில இருக்கேன். நம்ம ஒரு காக்காவா இருந்திருந்தா சுதந்திரமா மகிழ்ச்சியா பறந்திருக்கலாம்னு நினைப்பேன்னு சொன்னிச்சான். இந்த காக்கா போலதான் நம்மளும் எப்போதும் நம்மள மற்றவங்களோட ஒப்பிட்டு கவலைப்படுறோம். இறைவனுடைய படைப்புகள்ல எல்லாமே ஒவ்வொன்றும் உயர்ந்ததுதான். கடவுள் நமக்கு கொடுத்தத மதிப்போம், அதுக்காக சந்தோஷப்படுவோம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நான் குணஸ்ரீ பாலோ.

0: பாசமலர் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலையும் நம்ம கேட்டுங்க.
1: சரி, இதற்கு அழைத்து சொல்லுங்க, உங்க இளவயதுக்கு நீங்க போறீங்க, இப்ப ஒரு வயசுல இருக்கீங்க, ஒரு இளவயதுக்கு போறீங்க, முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு அறிவுரை நீங்க கொடுக்க போறீங்கன்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: நேர்கள் வந்திருக்காங்க, சந்திக்கலாம்.
2: கணபதி பேசுறேன்.
1: விநாயகர் சதுர்த்தி வேறங்க, பேரோட அழைச்சிருக்கீங்க. முதல்
0: முதல் அழைப்பே கணபதி. சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
3: என்ன
1: அறிவுரை உங்க சின்ன வயசுல உங்களுக்கு ஏன் கொடுத்துக்கணும் நினைக்கிறீங்க? இப்ப போயிட்டு
3: எனக்கு இப்ப வந்து 40 பிளஸ் ஆகுது. எனக்கு ஒரு 20-25 வயசுனா எனக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, வேலை வேலைன்னு ஓடாம அப்பா அம்மாவை கூட்டிட்டு வெளி ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வெளிநாட்டுக்காச்சும் கூட்டிட்டு

0: என்ன உங்க உங்களுக்கான அறிவுரை சொல்லிக்குவீங்கன்னு கேட்டிருந்தோம்.
1: நான் கஸ்தூரி பேசுறேன். நான் எந்த வயசுல போயிருந்தாலுமே நான் என்ன சொல்லுவேன்னா, சரியான பாதையில போற, சரியான பாதையிலதான் நீ போயிட்டு இருக்க அப்படின்னு நான் சொல்லுவேன்.
0: அப்ப இப்ப சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்கல்ல?
1: ஆமா.
0: அப்ப யாங்க சின்ன வயசுல அதிக அறிவுரை போய் குடுக்கறீங்க?
2: அதான் போய்கிட்டு இருக்கீங்கல்ல அதுல.
1: தளராம அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் பாருங்களேன். அதனால வந்துட்டு மனம் தளராம நீ போற பாதை நீ சரியா தான் போயிட்டு
2: இருக்க, சந்தேகப்படாத உன்ன அப்படின்ற மாதிரி.
1: நீ சரியான பாதையில தான் போற, உன் முயற்சியினை கைவிடாத, இப்படியே போயிட்டே இரு, தைரியமா இருந்தா சொல்லுவேன்.
3: ஜோதி ஜோதி எடுத்துமா கவுத்துமா இல்லாம நிதானமா செய்.
0: ரொம்ப அனுபவப்பட்டிருக்கீங்க போலயே.
2: எத்தனை வயசுக்கு போக போறீங்க இப்ப நீங்க?
3: 15-16 வயசு.
2: ஓ, அப்பெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கு.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

நியாயமான பன்னாட்டு நிதியளிப்பு முறைக்கு பிரதமர் அழைப்பு. சரவாக்கில் உட்புற பகுதிகளுக்கான சுகாதார சேவை அணுகல் உறுதி செய்யப்படும். வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேரளம் கோழிக்கோட்டில் இந்தியாவின் தலைமை முஃப்தி ஷேக் அபுபாக்கர் அஹமாட்டை நேற்று சந்தித்தார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இச்சந்திப்பில் சமூக மேம்பாடு, கல்வி வலுவூட்டல், சமயங்களுக்கிடையிலான புரிதலையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இவ்விழை இந்தியா புதுடில்லியில் நடைபெற்ற 18வது பிரிக்ஸ் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட பின் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கேரளத்திற்கான பயணத்தை மேற்கொண்டார். இவ்வேளை டாக்டர் அன்வாருக்கு ஷேக் அபுபாக்கர் அறவாரியத்தின் சிறப்பு விருது வழங்கப்பட்டது. கேரளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவின் தலைமை முஃப்தி ஷேக் அபுபாக்கர் அஹமத் பிரதமருக்கு இந்த விருதை வழங்கினார். 50 ஆண்டுகளுக்கும் மேலான பொது சேவை, கல்வி, இஸ்லாமிய கல்வி புலமை, சமூக மேம்பாடு, பன்னாட்டு உரையாடல் மற்றும் மக்கள் நல்வாழ்வு ஆகியவற்றில் டாக்டர் அன்வார் ஆற்றிய பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் முதன்முறையாக இந்த விருது வழங்கப்பட்டது. இதனிடையே கடனை திருப்பிச் செலுத்தும்

0: வதற்கும் தம் மக்களுக்கு மாற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் இடையே எந்த ஒரு நாடும் ஒற்றை தேர்ந்தெடுக்க கட்டாயப்படுத்தப்படக்கூடாது என தத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நியாயமான பன்னாட்டு நிதி அமைப்புக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். வளர்ந்து வரும் பல நாடுகள் தங்கள் கடனை திருப்பச் செலுத்துவதில் சிரமங்களை எதிர்கொள்ளனர். அதனைத் தொடர்ந்து சில நாடுகள் தத்தம் இளைய தலைமுறையினரின் கல்விக்காக செலவிடுவதை விட வட்டி செலுத்துவதை அதிகமாக செலவிடுவதை நிதி அமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யவும் பொது வசதிகளை வழங்குவதற்குமான முயற்சிகளும் ஒரு நாட்டின் மீது கடன் சுமையை சுமத்திவிடக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்தினார். மேலும் முறையான நிதியளிப்பு தேவைகளுக்கேற்ப அமைந்திருக்க வேண்டும் என்றார் அவர். சரவாக்கில் வான் மருத்துவ சேவைகள் FTS தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள போதிலும் அங்குள்ள உட்புற மக்களுக்கு தொடர்ந்து மருத்துவ சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. உட்புற பகுதிகளின் 85 இடங்களில் சுமார் 14,830 பேருக்கு 7 FTS குழுவினர் வழங்கி வந்த சேவையை இது உட்படுத்துவதாக அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பு நலனுக்கும் முன்னுரிமை அளித்து அதேவேளையில் சுகாதார சேவைகளை தகுந்த முறையில் தொடர்ந்து வழங்குவதை உறுதி செய்வதற்கான முனைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சு கூறியது. சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு அதிக சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் வகையில் ஏற்கனவே உள்ள சுற்றுலா தளங்களை மேம்படுத்தவும் புதிய இடங்களை உருவாக்கவும் மாநில அரசாங்கங்களுக்கு உதவ தேவையான நிதியை திரட்ட முனைந்துள்ளது. சுற்றுப்பயணிகள் தொடர்ந்து புதிய இடங்களை தேடுவதால் இந்த நடவடிக்கை மிகவும் அவசியம் என அமைச்சர் டத்துஸ்ரீ தியோகிங் சிங் கூறினார். மேலும் சில மாநிலங்களில் மேம்படுத்தப்படக்கூடிய பல இடங்கள் இருந்தபோதிலும் அவை நிதி நெருக்கடியை எதிர்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய கணக்காய்வாளர் துறை JNM 2026 ஆண்டுக்கான மடானி பள்ளி தத்தெடுப்பு திட்டத்தின் கீழ் பிலிம்பிங் தேசிய பள்ளியை இணைத்துக் கொண்டுள்ளது. பிலிம்பிங் தேசிய பள்ளி நாடு முழுவதும் அத்திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 1,500 பள்ளிகளில் ஒன்றாகும். இந்த திட்டத்தின் மூலம் கல்வி மேம்பாட்டினூடே சமூகத்துடன் அணுக்கமாக இணைந்து பங்களிப்பது JNM இன் நோக்கமாகும். இதன் ஒரு பகுதியாக பள்ளிக்கு 22 ஆண்ட்ராய்ட் திறன் தொலைக்காட்சிகளும் 8 குளிரூட்டிகளும் வழங்கப்பட்டுள்ளன. இவற்றை பொருத்தும் பணிகள் கடந்த ஜூன் 13 நாள் முதல் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டன. சமூக தொடர்புத்துறை ஜேகோமும் பிரதமர் துறை அமைச்சின் அடைவு நிலை ஒருங்கிணைப்பு பிரிவு பாச்சுவும் இணைந்து நாடு முழுவதும் 17 மடானி கீதா திட்டங்களை செயல்படுத்தியுள்ளன. இதுவரை இத்திட்டங்கள் நெகிரி செம்பிலான், ஸ்லாங்கூர், சபா, பேராக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜேகோம் தலைமை இயக்குநர் முகமது இஷாமுதீன் கசாலி கூறினார். பல்வேறு அரசாங்க சேவைகளை நேரடியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் இத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஓமானில் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள கூட்டத்தில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக புதிய கடல் வழியை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். தெஹ்ரான் ஓமானுடனான ஒப்பந்தத்தின் விவரங்களையும் புதிய கடல் வழி தொடர்பான வரைபடங்களையும் கூட்டத்தில் பங்கேற்கும் நாடுகளிடம் வழங்கும் என அவர் கூறியுள்ளார். எனினும் ஓமானுடனான இந்த ஒப்பந்தம் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுவதை குறிக்கவில்லை என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். சென்னையில் 1562 விநாயகர் சிலைகள் வைக்க காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு 18,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையர் தலைமையில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடத்தும் பல்வேறு அமைப்புகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டு சிலைகள் நிறுவுவதில் வழிபாடு நடத்துதல், பின்னர் நீர்நிலைகளில் கரைப்பது தொடர்பான கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. விநாயகர் சதுர்த்தி இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்கா நியூயார்க் நகரில் செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முன்னணி AI நிறுவனங்களின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் கடுமையான போட்டி, அமெரிக்க அரசின் கட்டுப்பாடுகள் தொடர்பான தயக்கம், உலகளாவிய அரசியல் போக்கு இதற்கு தடையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்ட்ரோபிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டேரியோ அமோடாய் AI வளர்ச்சியை ஒருங்கிணைந்த முறையில் சற்று மந்தப்படுத்தி அதன் மூலம் ஏற்படக்கூடிய இடர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு ஓபன் AI நிறுவனத்தின் சாம் அட்மன், இலான் மாஸ்க் மற்றும் கூகுள் டீப் மைண்ட் நிறுவனத்தின் டெமிஸ் ஹெபியஸ் ஆகியோரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா பென்சில்வேனியா மாநிலத்தில் தட்டம்மை மீஷல்ஸ் தொற்றால் 40 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இவ்வாண்டில் அமெரிக்காவில் தட்டம்மை தொடர்பான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. ஜெஃபர்சன் கவுண்டியைச் சேர்ந்த அந்த பெண் தட்டம்மை நோயால் ஏற்பட்ட சிக்கல்களை தொடர்ந்து சனிக்கிழமை உயிரிழந்ததாக மாவட்ட மரண விசாரணை அலுவலகம் தெரிவித்துள்ளது. அவர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர் என கூறப்படுகிறது. தடுப்பூசி செலுத்தும் விகிதம் குறைந்து வருவதும் தடுப்பூசிகள் தொடர்பான சந்தேகங்களின் காரணமாக அமெரிக்காவில் தட்டம்மை மீண்டும் வேகமாக பரவி வருகிறது. 2000 அமெரிக்காவில் தட்டம்மை ஒழிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. விளையாட்டு சூப்பர் லீக் காட்பந்து பட்டாலிங் ஜாயா நகர மன்ற அரங்கத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஸ்லாங்கூர் FC குவாலலம்பூர் சிட்டி KLCT FC அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தனது தொடர் வெற்றியை நீட்டித்துள்ளது. ஸ்லாங்கூர் FC அணிக்காக ஏ செல்வம் 25th நிமிடத்தில் முதல் கோலை அடித்தார். 2nd பாதி தொடங்கிய 6th நிமிடத்தில் ஷிகோர் மொராயிஸ் 2nd கோலை பெற்றுக் கொடுத்தார். 73rd நிமிடத்தில் எடுவார்டோ சோசா 3rd கோலை அடித்து ஸ்லாங்கூரின் வெற்றியை உறுதி செய்தார். இந்த வெற்றியின் மூலம் ஸ்லாங்கூர் FC 4 போட்டிகளில் 12 புள்ளிகளுடன் 3rd இடத்தில் உள்ளது. அதே 12 புள்ளிகளுடன் கூச்சிங் சிட்டி FC 2rd இடத்திலும், 15 புள்ளிகளுடன் ஜோஹர் டாருல் தாசி JDT முதலிடத்திலும் உள்ளன. நியாயமான பன்னாட்டு நிதியளிப்பு முறைக்கு பிரதமர் அழைப்பு. சரவாக்கில் உட்புற பகுதிகளுக்கான சுகாதார சேவை அணுகல் உறுதி செய்யப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: இன்று 1965 இன்றைய நாளில் சரவா ஆளுநர் துன் அபாங் ஹாஜி ஓபெங் அபாங் சாப்பி 2nd தவணைக்கான நியமன கடிதத்தை இஸ்தான நகராவில் பேரரசர் துவான்கோ ஷேக் புத்ரா ஷேக் ஹசன் ஜமாலுலாயிடமிருந்து பெற்றுக் கொண்டார். அவர் 1963 செப்டம்பர் 16 நாள் முதல் முறையாக இப்பதவியை ஏற்றதோடு சரவாக்கின் முதல் ஆளுநராகவும் விளங்கினார். துன் அபாங் ஹாஜி ஓபெங் 1924 எழுத்தாளராக பணியை தொடங்கினார். 1930 தோ புவான் டயாங் ஹஜா மஸ்னியாவை திருமணம் செய்து இல்லறத்தை தொடங்கினார். 1956 நிறுவப்பட்ட சரவா இஸ்லாமிய மன்றத்தின் முதலாவது தலைவராகவும் அவர் பொறுப்பு வகித்தார். இப்பதவியை அவர் 1963 செப்டம்பர் 15 வரை வகித்தார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வணக்கம். இன்னல இந்த பக்கம் மோகன் போனா பேசிட்டு இருக்கோம். உங்க திங்கட்கிழமை பொழுது இடம் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் மற்றவர்களுக்காக நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்.
0: ஆமா,
1: அவங்களுக்காக இது வாங்கணும், அவங்களுக்காக இது செய்யணும், குடும்பத்துக்காக பண்ணணும் அப்படின்னு மற்றவர்கள் என்னதான் குடும்பமாக இருந்தா நண்பர்களா இருந்தா அவங்க எல்லாம் மற்றவர்கள் தான். ஆனா நமக்காக நம்மளை மகிழ்ச்சி படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் இந்த கேள்வி.
0: திங்கட்கிழமை நல்ல கேள்வி ஒண்ணு கேட்டுருங்க. சரி, நம்ம மகிழ்ச்சி படுத்த நீங்க என்னெல்லாம் செய்யறீங்க? உங்களுக்கு இந்த வருஷம் எனக்கு இருந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேங்க அப்படின்ற மாதிரியான நிறைய பேருக்கு நிறைய விதமா இருக்கும். சில பேருக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் மனசு இதா இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஏதாவது பயணத்துக்கு போயிருவாங்க. சிலர் ஏதாவது கத்துக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தனிப்பட்ட சில மகிழ்ச்சி எல்லாம் கண்டிப்பா இருக்கும்.
1: ஆமா, உங்களை நீங்கள் இதை நான் பண்ணா நான் மகிழ்ச்சியா இருப்பாங்க, அதனால நான் வந்து இதை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா என்ன உங்களுக்காக நீங்க செஞ்சுக்குவீங்க, அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெரிய மகிழ்ச்சி எப்படி கொடுக்கும்
0: அழைத்து சொல்லுங்க. 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களுக்கு இதுல மகிழ்ச்சி இருக்கு.
1: ஆமா, பெரிய இந்த மகிழ்ச்சி.

0: மலேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம் பர்கேசோவின் அதிகாரி மேரி மலர்.
1: Undang 24 jam skim kemalangan bukan bencana kerja. Pemunna vande namba anda vela nerathila mattum dhaan nadakkira vibathugala vande perkeso vande nanmigal valangikittirundanga. Ipa adu thavirthu namba vela mudinju veettukku porom activity irukku. Vidumurai kaalathila illa kudumbathukoda engayachum sutti paakka porom. Indha nerathila yerpadra vibathugal appa inga vande oru idaiveli irukku. Indha idaiveliya nirappadrathukkaga dhaan indha Undang 24 jam vande arimugapaduthappattathu. Arasanga maruthavamanikku avanga poittaanga oru accident nadandiruchu appadina vande namba anga doctors ku vande டாக்டர் வந்து இமிடியட்லி பர்கேசோக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு இன்ஸ்பயர் அப்படின்னு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல வந்து அங்க வேலை செய்யறவங்க இமிடியட்லி நம்மளுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து நம்மளோட சந்தா செலுத்துகிற ஒரு தொழிலாளி அப்படின்னா வந்து ஜிஎல் நம்மளே கொடுத்துருவோம். கேரண்டி லெட்டர் கொடுத்துட்டோன்னே அவங்களோட இம்ப்ளான் காஸ்ட் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே இது ஆக்சிடென்ட்க்கு மட்டும் நான் சொல்றேன் நம்ம டைரக்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணிடுவோம். இதே அவங்க தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க முத கட்ட வேண்டிய செலவு எல்லாம் அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிசீட்டை வந்து பர்கேசோ கொடுத்து அந்த செலவு வந்து அவங்க திரும்பி பர்கேசோட்டேந்து வாங்கிக்கலாம். என்ன ஒண்ணு நம்ம பர்கேசோட்டேந்து அவங்க தனியார் இதுல இருந்து வாங்கும் போது அந்த ரிசிப்ட் நம்ம பே பண்ணும் போது வந்து அரசாங்க கட்டண விதிமுறை இருக்குல்ல ஹக்தா ஃபீ சொல்லுவோம் இல்லையா அந்த விதிமுறைப்படி தான் பே பண்ணுவோம். இப்ப அரசாங்கத்துக்கு போனா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க பிரைவேட் போனா ஒருவேளை விலையா இருக்கும். சோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அரசாங்க நிதி அந்த இதுதான் வந்து நம்ம திரும்பி அவங்கள்ட்ட பே பண்ணுவோம். இதே வந்து மெடிக்கல் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து அங்க உங்களுக்கு கவரேஜ் இருக்கு அந்த மெடிக்கல் கார்டுல வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மருத்துவ விடுப்பு வரும் எம்சி வரும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் எம்சியில இருக்கும்போது அவங்களுக்கு வருமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப பர்கேசோ வந்து இந்த இடத்துல வந்து உதவிக்கு வருது. இப்ப இந்த எம்சி பீரியட் எவ்வளவோ அந்த எம்சி டேர்ம்ல இருக்கிற அந்த பணத்தை வந்து ஓரளவு முழுமையான சம்பளமா இல்லாட்டியாலும் ஒரு சதவீதம் வந்து இந்த லிண்டோங் டொப்ளும் பஜாம்கில வந்து அவங்களுக்கு நம்ம வழங்குறோம். அது தவிர்த்து வந்து பிசியோதெரபி அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரலத்தன்பு மூலிகான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புனர்வாழ்வு வசதிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ இது எல்லாமே வந்து பர்கேசோ வழங்குறோம். அப்புறம் இந்த ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உடல் ஊனம் ஏற்பட்டுருச்சு ஹிலாங் உப்பைய கக்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு ஒரு சச்சட் கக்கால் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் வழங்கப்படும். ஒரு மூணு மாசம் எம்சிக்கு அப்புறம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் ஒரு லம்சம் தொகை வழங்கப்படும். நீங்க எல்லாம் அதிகாரப்பூர்வமான தளங்கள் இருக்கு பிரகேசோட ஆபிஷியல் டிக்டாக் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு வெப்சைட் இருக்கு. ஸோ இங்க வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து விழிப்புணர்வுக்காக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதை வந்து அவங்க பார்த்து இந்த நன்மையை வந்து கண்டிப்பா எல்லாரும் பெற்றுக்கணும். அதுவும் முக்கியமா நம்ம தமிழர்கள் வந்து இந்த நன்மையை பெற்றுக்கணும்னு தான் நாங்க வந்து இங்க வந்திருக்கோம்.

0: வேனிதயால் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. உங்கள் காலை பொழுது நம்ம கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, எத்தனை பேரை நம்ம மகிழ்ச்சியா வச்சிருந்தாலும் நம்மள நம்ம மகிழ்ச்சியா வைத்திருக்குமா? நமக்காக நம்ம சில விஷயங்களை செய்யறோமா? இதை பண்ண நான் என் மகிழ்ச்சியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கான ரிவார்ட்ட கொடுத்துட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டு.
0: நம்மள நாம தான் மகிழ்ச்சிப்படுத்த முடியும், அது நம்ம கடமை. சரி, நரேஷ் வந்திருக்காரு, சொல்லுங்க.
2: என்னை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய இரண்டு விஷயங்கள். ஒன்று, என்னுடைய தோட்டப்புறத்துக்கு போவேன். ஏன்னா இப்ப இருக்கிற நான் என்னுடைய வாழிடத்துக்கும் என்னுடைய தோட்டத்துக்கும் வந்து பக்கத்துலதான் எஸ்டி லைஃப் வந்து திரும்பி பார்ப்பேன். போய் பார்க்கும் போது வந்து அந்த பசுமையான நினைவுகள் ஒவ்வொரு இடமும் பார்க்கும் போது அதுவே வந்து என்ன ரிஃப்ரெஷ் படுத்திடும். மோட்டர்ல போயிட்டு எல்லா இடங்களும் சுற்றி பார்ப்பேன். ஆற்று கரைக்கு போவேன், கால் நினைச்சிட்டு வருவேன், அங்க உட்கார்ந்து பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்கும் போதே மிகப்பெரிய ஒரு ஏதோ பக்கத்துல ஒரு ஆறுதல் இருக்கிற மாதிரி இருக்கும், பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்.
0: இவர் சொன்ன அந்த மோட்டார் பயணமும் அப்படிதான். சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாடுகிறது நாட்கள் வந்துட்டு மோட்டார் எடுத்துட்டு பிடிச்சவங்களோட எங்கயாவது போவாங்க இல்லையா?
1: ஆமா, இந்த மாதிரி
0: ஒரு மகிழ்ச்சி.
1: ஆமா, உங்களை எப்படி நீங்க வேற வகையில மகிழ்ச்சி படுத்திக்கிறீங்க? சில நேரங்களில் உங்களுக்கான ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க உணவு பிடிச்ச உணவை சாப்பிடுவீங்க. ரொம்ப நாள் யாரும் இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் சாப்பிட்டதுனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த இடத்துக்கு போன நான் நிம்மதியா இருக்கேன்,
0: இவங்களை பார்க்கும் போது நிம்மதியா இருக்கு.
1: ஆமா,
0: எனக்கெல்லாம் காலையில உங்களை பார்த்தது எவ்வளவு நிம்மதி தருமா?
1: சரி, அடுத்து பாட்டு போயிடலாமா?
0: எஸ் காத்தா கேட்கலாம்.
1: என்னால காலையில முடியல.

0: தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கு நேர்கிட்ட ஒண்ணு கேட்டிருந்தோம்,
1: உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: கஸ்தூரி சொல்லுங்க.
2: என்னுடைய பழைய காலத்து போட்டோ எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சி.
1: அவ்வளவு நல்லா இருக்குமா என்ன அதெல்லாம்?
2: ஆமா,
1: பழைய நினைவுகள் எல்லாம் பார்க்கும் போது எப்படி எல்லாம் இருந்தோம், மும்பைல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரியா?
2: என்ன
1: விஷயம் உங்களுக்கு அதுல சந்தோஷத்தை கொடுக்கும்? நீங்க அழகா இருந்ததை பாக்குறதா, இல்ல குடும்பத்தோட அந்த காலத்துல இருந்த சூழல், அந்த வீடு, அந்த மாதிரியா?
2: ஆமா, பழைய எடுத்து வீடு. இன்னொன்னு வந்து அப்பா அப்பா இல்ல, அவர் இறந்துட்டாங்க. அந்த போட்டோல இருக்கிறது பாக்குறது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கும்.
0: அதனாலதான் பொதுவாவே வந்து போனா இந்த வீட்டுல இருக்கிற வரவேற்பறையில இருக்கு இல்லையா, பொதுவா நம்மளுடைய வீடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த புகைப்படங்களா மாத்திருப்பாங்க. வெளியே நம்ம என்ன சூழல வந்தாலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த புகைப்படம் பார்க்கும் போது மனசு லேசாகுதுன்னு ஒரு ஆய்வே சொல்லுது.
1: இல்ல இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம கடந்த காலத்தை பத்தி நினைச்சுதான் சந்தோஷமே படுறோம். பழைய பாடல்களை கேட்கும் பொழுது, பழைய புகைப்படங்களை பார்க்கும் போது, நான் இருந்த பழைய வீடுங்க இதெல்லாம் அப்படி நினைக்கும் போது ஏன் சந்தோஷமா இருக்கணும்? அப்பலாம் நம்ம வளர்ந்த காலகட்டம், நம்மளுக்கு பெரிய எந்த பொறுப்பும் கிடையாது.
0: ஆமா,
1: அதுல இருந்து மீண்டு வந்த பிறகுதான் ஒரு பொறுப்பை கையில எடுத்துக்கிட்டு ஒரு குடும்பத்தை பாக்கறதோ இல்ல ஒரு வேலையை சேர்த்தோ பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம சந்தோஷமா எந்த பொறுப்பும் கையில இல்லாம அப்படி சுதந்திரமா வாழ்ந்த காலத்தை நினைக்கும் போது அது ஒரு தனி மகிழ்ச்சி வருது எல்லாருக்குமே.
0: அந்த மகிழ்ச்சி எதுல உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத தாராளமா நீங்க தொடர்ந்து அழைத்து சொல்லலாம். இது வணக்கம்.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. இன்றைக்கு நேர்கிட்ட ஒண்ணு கேட்டிருந்தோம்,
1: அதாவது உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: சங்கர் வந்திருக்காரு, சொல்லுங்க.
2: இப்பதான் ஒரு 53 வயசு ஆச்சு, 53 வயசு ஆச்சு. அந்த ட்ரம் செட் ரொம்ப பழகம், ரொம்ப ஆசை
1: ட்ரம் வாசிக்க.
2: கத்துக்கிறீங்களா?
1: என்ன பாட்டு
0: அவருடைய
1: சேர்ந்து நிறைய இந்தி பாடல், இப்ப வரைக்கும் அவங்களுடைய நட்பு பயணம் வந்து பாத்தீங்கன்னா 20-25 ஆண்டுகளுக்கு மேல நிறைய பாடல்கள் ரெண்டு பேரும், பெட்டர ஊர்வசி முக்காலா, அந்த எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா ஏஆர் ரஹ்மானுடைய இசை ட்ரம் சிவமணி இல்லாம முழுமை பெறாது அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இந்த ட்ரம் சொல்லும் போது சிவமணி நினைவுக்கு வந்துட்டாரு.
0: இவ்வளவு சொல்லிட்டீங்க, அடுத்த பாடலை கேட்டுலாம். இணைந்திருங்கள்.

0: மகிழ்ச்சியே வேறதான். ஏன்னா நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் இல்லையா.
1: அதே சமயத்துல இயற்கையோடு நேரத்தை அதிகமா செலவிடுங்கள், அப்புறம் நன்றி உணர்வோடு உங்க நன்றி உணர்வை அதிகமா வளர்த்துக் கொள்ளுங்கள்.
0: வாழ்க்கை மட்டும் ஏங்க அப்படின்னு இருக்கிறத விட வாழ்க்கைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வை வளர்த்துக்கிட்டோமா அதுவே பெரிய மகிழ்ச்சி தான்.
1: சரஸ் வந்திருக்காங்க, இவங்க கிட்ட கேட்கும் போது நான் ரொம்ப பாடுவேங்க அப்படின்னு நமக்காக பாடியே காட்டியிருந்தாங்க.
2: Yang sengsara, yang bahagia, bata tumbuh berganti sepanjang masa.
0: Wah, nala baring enggak? Itu tangga magelci ya?
3: Nasa memang, sometimes ada nani depan ikut, alam bari.

என்ன சொல்லிக் கொடுக்கின்றார் என்பதை உணர்ந்து அவர் காட்டுகின்ற வழியில் நடப்பதுதான் உண்மையான வழிபாடு. இறைவன் காட்டுகின்ற வழியில் படுவதுதான் வழிபாடு. அந்த வகையில் நாம் ஆலயத்திற்கு சென்றவுடன் முதலில் வணங்குகின்ற விநாயக பெருமானின் திருவுருவமே ஒரு வாழ்வியல் பாடமாக திகழ்கிறது. அவருடைய பெரிய காதுகள் சொல்கின்றன, நிறைய கேள், நல்லதை தேர்ந்தெடுத்து கேள். அவருடைய சிறிய வாய் என்ன சொல்கின்றது, குறைவாக பேசு, கனிவாக பேசு. அவருடைய கூரிய கண்கள் சொல்கின்றன, கவனத்தோடு பார், தெளிவோடு முடிவெடு. அவருடைய தும்பிக்கை மிகவும் வலிமையானது, அதே நேரத்தில் நுட்பமான செயலையும் செய்யக்கூடியது. அது நமக்கு சொல்கின்றது, வலிமை மட்டும் போதாது, எங்கு வலிமையாக இருக்க வேண்டும், எங்கு மென்மையாக இருக்க வேண்டும் என்ற விவேகமும் வேண்டும் என்று. அவருடைய பெரிய வயிறு சொல்கின்றது, வாழ்க்கையில் வருகின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும் என்று. விநாயகருடைய ஒற்றை தந்தத்திலும் ஒரு அழகான தத்துவம் இருக்கின்றது. வியாசர் சொல்லிய மகாபாரதத்தை எழுதும் பொழுது எழுத்தாணி உடைந்து போகவே விநாயகர் தனது தந்தத்தையே உடைத்து எழுத்தாணியாக்கி எழுதியதாக புராண கதை ஒன்று கூறுகின்றது. அது வரலாறா அல்லது புராணமா என்ற விவாதத்தை விட அதிலிருந்து நாம் பெறுகின்ற செய்தியை பார்ப்போம். யானைக்கு தந்தம் அழகி, அந்த அழகியே ஒரு அறிவு செல்வத்தை உலகிற்கு கொடுப்பதற்காக இழக்க துணிகின்றார் விநாயகர். இதில் எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவம் அடங்கியிருக்கின்றது தெரியுமா? நான் மட்டும் அழகாக வாழ வேண்டும் என்பதல்ல வாழ்க்கை, என்னால் இன்னொருவருடைய வாழ்க்கையும் அழகாக வேண்டும் என்பதே வாழ்க்கை. நண்பர்களே, விநாயகரின் திருவுருவத்தை வணங்க செய்வதற்கு முன்பு அந்த திருவுருவம் சொல்லக்கூடிய வாழ்க்கையின் தத்துவத்தை சிறிது எண்ணிப்பாரு. இறைவனை வழிபடுகிறோம் என்பது மட்டும் ஆன்மீகம் அல்ல, இறைவன் காட்டிய வழியில் படுவதுதான் ஆன்மீகம். அப்பொழுதுதான் சமயம் என்பது சடங்காக இல்லாமல் வாழ்க்கையாக மாறும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 2027 வரவு செலவு திட்டத்தில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட வரி சலுகைகளையும் கொள்கைகளையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சமூக பாதுகாப்பு கூட்டமைப்பின் தலைவர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் வலியுறுத்தியுள்ளார். தனியார் துறையினர் பணியிட பாதுகாப்பு, தொழில்சார் சுகாதாரம், பணியாளர்களின் மனநலனில் அதிக முதலீடு செய்வதை ஊக்குவிக்க இது அவசியமாவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாள்களுக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற வருகை நாள் நிகழ்ச்சியில் 13,368 பேர் கலந்து கொண்டனர். இது நிர்ணயிக்கப்பட்டிருந்த 10,000 பேர் என்ற இலக்கை விட அதிகமாகும் என மேலவைத் தலைவர் டாக்டர் அவாங் பிபி அவாங் அலிபாசா தெரிவித்தார். பிரதமர் துறை முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜமீல் கிர் பஹ்ரோம் இன்று கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட உள்ளார். முன்னதாக தபோங் ஹஜி வாரியம் தொடர்பான அரசு விசாரணை ஆணையம் RCI அறிக்கை தொடர்பில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். சரவா லோங் லேலாங் பாராம் பகுதியில் நிகழ்ந்த உலங்கூர்தி விபத்து தொடர்பான விசாரணையை காவல்துறை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. விபத்துக்கு முன்னர் அந்த ஹெலிகாப்டர் எரிபொருள் நிரப்பிய இடம், அது பயணம் மேற்கொண்ட இடங்கள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்கா உக்ரைனுடன் அக்டோபர் மாதத்தில் முத்தரப்பு கலந்துரையாடல்களின் புதிய சுற்றை நடத்துவதற்கான சாத்தியக்கூறை ரஷ்யா நிராகரிக்கவில்லை என்று கிரெம்ளின் ஊடக தொடர்பாளர் டிமிட்ரி பெஷ்கோ தெரிவித்தார். இந்தியா புதுடில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் உக்ரைன் மோதல் குறித்த விவகாரம் எழுப்பப்பட்டதாக அவர் கூறினார். சிரியா மீது தொடர் தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் அந்நாட்டை நிலையற்றதாக்க இஸ்ரேல் முயற்சிப்பதாக துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் குற்றம் சாட்டினார். டமஸ்கஸுக்கு சென்றிருந்த ஃபிடான் தனது சிரியா சகா அசட் அல் ஷிபானியை சந்தித்தார். போரின் விளைவுகளை நன்கு அறிந்திருப்பதால் சிரியா